0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் கம்யூனிட்டியில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
7: Brought to you by
6: Plots Nale PropShell Dane. For details call 056 415 4242.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கோ தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, ஹுக்கோ
1: ஹுக்கோ. அர்த்தமாயிட்டா ராஜா.

0: We'll be back after a short commercial break. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: Entonces, ¿qué hacemos de esto, ¿no?
1: Rolex. Rolex.
2: Sir. Yes, sir.
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ல.

0: be back after a short commercial break.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். ஒரு பாதையிலே நாம் நடந்து போய்க் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அங்கே நாம் அந்த பாதையிலே முன்னேறி செல்ல முடியாதபடி ஒரு தடை ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? பயணம் செய்யவே வேண்டாம் என்று புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி வந்து விடலாமா? அதை செய்யக்கூடாது. பயணத்தை நாம் முன்னெடுத்துத்தான் ஆக வேண்டும் என்கிற அவசியம் இருக்கும்போது நாம் என்ன செய்வோம்? அந்த தடையை எப்படியாவது நம்முடைய பாதையிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு முயற்சிப்போம். நம்முடைய உடல் வலிமையின் துணை கொண்டு எப்படி அதை நகர்த்தலாம் என்று நம்முடைய புத்தியை உபயோகப்படுத்தி அந்த தடையை, அது நம்மை தடுக்காத வண்ணம் பாதையிலிருந்து விலக்குவோம் இல்லையா? ஒருவேளை அது இயலாது என்றால் எப்படி அந்த தடையை நாம் தாண்டி கடந்து செல்லலாம்? இதற்கும் நம்முடைய உடல் உறுதியை நாம் பயன்படுத்த வேண்டும், நம்முடைய சிந்திக்கும் ஆற்றலை நாம் பயன்படுத்தி ஆக வேண்டும். இந்த இடத்திலே நீங்கள் ஒன்றை நன்றாக கவனிக்க வேண்டும். ஒருவேளை அந்த தடை உங்கள் பாதையிலே இல்லை என்றால் உங்கள் உடல் உறுதியை பரிசோதிப்பதற்கோ அல்லது உங்களுடைய சிந்திக்கும் ஆற்றலை பரிசோதிப்பதற்கோ ஒரு தேவையே அங்கே வந்திருக்காது. நிச்சயம் நீங்கள் உங்கள் பாதையிலே முன்னேறியிருப்பீர்கள், ஆனால் அது ஒரு சராசரி பயணமாக அமைந்திருக்கும் இல்லையா? உண்மையில் தடை ஒன்று குறுக்கிட்டதும் உங்கள் மனம் சலித்திருக்கும். என்னடா இது, இதை வேறு நாம் இப்போது அப்புறப்படுத்த வேண்டும் அல்லது கடந்து செல்ல வேண்டும் என்று மனம் சிணுங்கி இருக்கும். ஆனால் அந்த தடைதான் உங்களுடைய உடலாற்றலும் புத்தி கூர்மையும் வெளிப்படுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக அங்கே அமைந்தது. அதுபோலத்தான் வாழ்க்கை பாதையிலே எதிர்படுகின்ற சவால்கள் எதுவாக இருந்தாலும் அது நாம் முன்னேறும் வேகத்தை கொஞ்சம் தாமதப்படுத்தலாம், ஆனால் நீங்கள் முன்னேறுவதற்கு நிச்சயமாக கட்டாயமாக தேவைப்படுகின்ற ஆற்றலை உங்களுக்குள்ளே இருந்து அந்த சவால்தான் வெளிக்கொண்டு வரும். ஆகவே எப்போதெல்லாம் உங்கள் முன்னால் ஒரு சவால் வந்து நிற்கிறதோ அப்போதெல்லாம் நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்து விட்டது என்று சுவாரஸ்யமாக அதை வெல்லுவதற்கென்று உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அதுபோன்றதொரு அணுகுமுறையோடு நீங்கள் அணுகுகின்ற, அதனாலே வெற்றிகள் பலவற்றை சாதித்து உங்கள் ஆற்றலை நீங்கள் நிரூபிக்கின்ற ஒரு நல்ல நாளாக அமையட்டும் இந்த நாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM இல். இது புத்தம் புது காலை.

நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழைப்போம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 19 காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. ஒருவரை குற்றம் சொல்வது அல்லது அவர்களை வசைபாடுவது, விமர்சிப்பது, வன்முறையை மற்றவர்கள் மீது வெளிப்படுத்துவது, இவற்றையெல்லாம் பெரும்பாலான மனிதர்கள் எந்த யோசனையும் இல்லாமல் சட்டென்று கட்டவிழ்த்து விட்டு விடுகிறார்கள். பலருக்கு என்ன தைரியம் தெரியுமா? ஒருவரை நாம் குற்றம் சொல்கிறோம் அல்லது அவர்கள் பாதிக்கும்படியாக நாம் ஏதேனும் செய்கிறோம் என்றால், பின்னாளிலே அது தவறு என்று ஆனாலும் கூட, தெரியாமல் செய்துவிட்டேன், மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி சுலபமாக அந்த சூழலை கடந்து சென்று விடலாம் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் எண்ணமோ சொல்லோ செயலோ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற முதலீடு அது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. நீங்கள் அதை எப்படி, எந்த விதத்திலே, எந்த அளவிலே கொடுக்கிறீர்களோ அதே அளவிற்கு அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் அது உங்களை வந்து சேரும். நீங்கள் சொன்ன சொல், நீங்கள் செய்த செயல், உங்களுடைய எண்ணம் மற்றவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்ததோ, அது அவர்களை மகிழ்வித்ததோ அல்லது வருத்தியதோ, உங்களால் மற்றவர்களுக்கு என்ன கிடைத்ததோ அது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கல்லை தூக்கி மேலே எறிந்தால் கண்டிப்பாக அது உங்களை நோக்கி திரும்ப வரும். ஒரு அர்த்தமுள்ள ஆப்பிரிக்க பொன்மொழி ஒன்று உண்டு. நீங்கள் கண்மூடித்தனமாக கூட்டத்திலே கல் எறிவதற்கு முன்பாக ஒன்றை நினைவிலே கொள்ளுங்கள். நீங்கள் எரிகின்ற கல் அந்த கூட்டத்தில் இருக்கின்ற உங்கள் தந்தை மீது படலாம், உங்கள் சகோதரன் மீது படலாம், உங்கள் பிள்ளை மீது படலாம், உங்கள் தாயை காயப்படுத்தலாம். கல் எறிவதற்கு முன்னால் கவனமாக இருங்கள் என்கிறது அந்த பொன்மொழி. இயன்றவரை எப்போதும் நல்லதையே சிந்தித்து, நல்லதையே பேசி, நல்லதையே செய்வதை நம் வழக்கமாக்கிக் கொள்வோம். ஒருவேளை ஒரு குறையை சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது, ஒருவரை விமர்சிக்க வேண்டியிருக்கிறது, நியாயமான நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது என்கிற சூழல் வந்தால் அதை மிக மிக மிக கவனமாக நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் செய்வது தவறாகிவிட்டால் நமக்கு வருவதும் தவறாகத்தான் இருக்கும். அதிலே நாம் மிகவும் கவனமாக கருத்தாக இருந்து வாழ்விலே நம்மை நாடி வருவது எல்லாம் நல்லதாகவே இருக்கும்படியாக நாமே நம்முடைய வாழ்வை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: 89.4 Tamil FM. Tamil FM. Nama radio, nama music.
1: We'll be back after a short commercial break.
2: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
4: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக ஒவ்வொரு தேதியிலும் கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பு மிக்க துவக்கங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி, இதே நாள்ல 1882 பேஸ்பால் என்று சொல்லப்படுகின்ற உலக பிரசித்தி மிக்க ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டிலே வேர்ல்டு சீரீஸ் பேஸ்பால் என்று சொல்லக்கூடிய வகையில் உலகளாவிய விதத்திலே ஒரு போட்டி, மிக பிரசித்தமான முறையிலே நிகழக்கூடிய போட்டி இன்றைய தினத்தில் தான் முதன் முதலாக நிகழ துவங்கியது. சின்சினாட்டி என்கிற ஊரிலே பேங்க் ஸ்ட்ரீட் கிரவுண்ட் என்கிற மைதானத்திலே சின்சினாட்டி ரெட் ஸ்டாக்கிங்ஸ் மற்றும் சிக்காகோ ஒயிட் ஸ்டாக்கிங்ஸ் என்கின்ற இரண்டு அணிகளுக்கு இடையிலே இந்த போட்டி நடைபெற்றது. புகழ்மிக்க அந்த முதல் போட்டியிலே சின்சினாட்டி அணி வெற்றி பெற்றது. அதே போல 1956 ஆல்பர்ட் சாபின் என்கின்ற ஒரு அறிவியலாளர் போலியோ நோயை தடுக்கும் விதத்திலே சொட்டு மருந்தாக வழங்கப்படுகின்ற தடுப்பூசி மருந்தினை கண்டறிந்து அதை முதன் முதலாக உலகிற்கு அறிவித்தார். அதற்கு முன்பாக ஜோனஸ் சால்க்ஸ் என்கின்ற ஒருவருடைய பயன்மிக்க கண்டுபிடிப்பாக விளங்கக்கூடிய தடுப்பூசி முறை பயன்படுத்தப்பட்டு கொண்டு வந்தது. அதைவிட சிறப்பான முறையிலே, சிறந்த பலனளிக்கக்கூடிய முறையிலே சொட்டு மருந்தாக வாய் வழியே வழங்கப்படுகின்ற தடுப்பு மருந்தினை சாபின் அவர்கள் கண்டுபிடித்தார். இன்றைக்கும் கூட உலகளவிலே பெரும் பயன் தரத்தக்கதாக பரவலாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு தடுப்பு மருந்தாக போலியோ நோயை முற்றிலும் விரட்டக்கூடிய சக்தி படைத்ததாக அந்த மருந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது. அது முதன் முதலாக உலகத்திற்கு அறிவிக்கப்பட்ட தினம் இன்றைய தினம். அதே போல நம்முடைய சூரிய குடும்பத்தில் சூரியன் என்கிற நட்சத்திரமே மையமாக இருக்கிறது. அதை சுற்றி 9 கோள்கள் சுற்றி வருகின்றன. பூமியை தவிர சந்திரன் முதலாக நம்முடைய சூரிய குடும்பத்தில் அங்கமாக விளங்குகின்ற பல கிரகங்களையும் துணைக்கோள்களையும் மற்றும் இருக்கக்கூடிய விண்வெளியினுடைய அங்கங்களையும் அம்சங்களையும் நம்முடைய வானியல் ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ச்சியாக கண்டறிந்தபடி இருக்கிறார்கள். அதிலே நம்முடைய சூரிய குடும்பத்தை ஒத்த அமைப்பிலே 51 பெகாசி என்கின்ற ஒரு நட்சத்திரம், அதை சுற்றி ஒரு கோள் சுற்றி வருகின்ற அமைப்பு. நட்சத்திரத்தினுடைய பெயர் 51 பெகாசி. அதை சுற்றி வருகின்ற புறக்கோள் 51 பெகாசி பி. இவை பூமியிலிருந்து தோராயமாக 50 ஒளியாண்டுகள் தூரத்திலே இருக்கின்றன. நம்மை போலவே இருக்கின்ற இன்னொரு மனிதனை பார்த்தால் நாம் எப்படி ஆச்சரியப்படுவோமோ, அதுபோல விண்வெளியிலே நம்மை போலவே இருக்கக்கூடிய மற்றும் ஒரு சூரிய குடும்பத்தை நமது விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் முதன் முதலாக கண்டறிந்து ஆனந்தம் அடைந்த தினம் இன்றைய தினம். அதே போல 2021 WHO என்று அழைக்கப்படுகின்ற உலக சுகாதார அமைப்பு மலேரியாவுக்கான முதல் தடுப்பூசி மருந்தை ஆப்பிரிக்க தேசத்திலே அது வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்ட பிறகு முதன் முதலாக இன்றைய தினத்தில் தான் பயன்பாட்டிற்காக வென்று அனுமதித்தது. இப்படி பல சிறப்புமிக்க துவக்கங்கள் இன்றைய தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதமான பல பல முன்னேற்றங்கள் நிகழ துவங்குகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புது புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஷ்வா கூட. ஒரு சில மனிதர்களை பார்ப்போம். வயதிலே மிக முதியவர்களாக இருப்பார்கள். அவருடைய தோற்றமும் கூட அந்த முதுமையை வெளிப்படுத்தும். ஆனால் அவர்களுடைய உள்ளம் உற்சாகமாக இருக்கும். எப்போதும் ஆர்வத்தோடு எதிலேனும் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். அதற்கு நேர்மாறாக வயதிலே இளையவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய தோற்றமும் இளமை ததும்பும்படியாக இருக்கும். ஆனால் அவர்களுடைய மனம் மிகவும் சோர்வடைந்திருக்கும். எந்த செயலிலும் ஆர்வத்தோடு தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள். தயக்கமாக சோம்பேறித்தனத்தோடு அவர்களுடைய அணுகுமுறை எந்த ஒரு செயலிலும் இருக்கும். இதை வைத்து ஒன்றை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது, நாம் செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய வயதோ ஏன் உடல் உறுதியுமே கூட காரணம் இல்லை. உண்மையில் நம்மை செயல்பட வைப்பது என்பது நம் மனதின் உற்சாகம்தான். வயதிலே முதியவராக இருந்தாலும், தோற்றம் முதியவருக்குண்டானதாக இருந்தாலும், அவருடைய மனம் உற்சாகமாக இருப்பதினாலே அவர் சிறப்பாக இயங்குகிறார். வயதும் உடல் உறுதியும் இளமையானதாக இருந்தாலும் கூட மனதிலே உற்சாகம் இல்லை என்றால், மனம் செயல்பட வேண்டும் என்று விரும்பவில்லை என்றால், அவர்கள் செயலை விட்டு வெகு தூரம் ஒதுங்கி போகிறார்கள். நீங்கள் செயல்தான் நம் வாழ்க்கையினுடைய ஆதாரம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நல்ல நல்ல செயல்களாலே நம்முடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஆகவே நாம் சிறப்பாக செயல்படுவதற்கு ஆதாரமாக இருக்கின்ற மனதின் உற்சாகத்தை எப்போதும் நம்மிடத்திலே நாம் தக்க வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நாம் சிறப்பாக செயல்படவும் அந்த செயல்களினுடைய பலனாக பல்வேறு நன்மைகளை வாழ்க்கையிலே அடையவும் காரணமாக இருக்கும். இன்றைய தினத்திலே இந்த நிமிடத்திலிருந்து உற்சாகமான மனநிலையோடு ஆக்கப்பூர்வமான பல செயல்களிலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வோம். அது இந்த தினத்தை அழகானதாக, அர்த்தமுடையதாக, அளப்பரிய மகிழ்ச்சி நிறைந்ததாக நமக்கு மாற்றி கொடுக்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க இவங்களை எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி

0: குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:06 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நல்லா தூங்கி எந்திரிச்சு உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. ஆமா, ஏன் வந்து தூங்கி எந்திரிச்சு அப்படிங்கறத ஸ்பெசிபிக்கா சொன்னா, ஆஃப்கோர்ஸ் ராத்திரி ஆனா நம்ம எல்லாம் தூங்குறோம், காலையில ஆச்சுன்னா எழுந்திரிச்சு வேலைக்கெல்லாம் போறோம்ல. பட் நல்ல ஒரு யூனோ அன்இன்டரப்டடான ஒரு 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப்புக்கு அப்புறமா இருக்கிற அந்த ஒரு புத்துணர்ச்சி இருக்கே, அப்பப்பப்பா அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் நடக்கும். நல்லா தூங்கி லைக் ப்ராப்பரான ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம எழுந்திரிப்போம். அன்னைக்கு காலையில தோணும் நமக்கு, இன்னைக்கு நைட்ல இருந்து பார் கரெக்டா வந்து நான் தூங்குறேன், கரெக்டா அலாரம் செட் பண்ணி எழுந்திருக்கிறேன், நானும் போன் பார்க்க மாட்டேன், லேட் நைட்ல கண்டதும் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட சொல்லுவோம். ஆனா சொல்லிட்டு அது எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது தான் வந்து சேலஞ்சே இருக்கு. வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ் ரைட். இப்படிதான் வந்து பல சேலஞ்சஸ் நம்ம வைப்போம். அதுல என்னெல்லாம் நம்மளால யூனோ அச்சீவ் பண்ண முடியுது, என்னெல்லாம் பண்ண முடியல அப்படிங்கறதுல தான் இருக்கு. அதனால வாட்எவர் இட் இஸ் தூங்குறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. நேரத்துக்கு தூங்குறது, சரியான நேரத்துக்கு தூங்குறது அப்படிங்கிறது இல்லையா, அதனால ட்ரை பண்ணி பாருங்க. இட் ஆக்சுவலி ஃபீல் சோ ரிஃப்ரெஷிங் இந்த மார்னிங். ஸோ நல்ல ஒரு 7 to 8 hours தூங்கினதுக்கு அப்புறமா காலையில் எழுந்திருக்கும் பொழுது காஃபியே தேவை இருக்காது, அந்த அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். அப்பப்போ அதை நம்ம ஃபீல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் எனக்காவது ஒரு நாள் கொஞ்சம் சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எழுந்திருக்கிறதுக்கு எல்லாம், ஓ இஃப் யூ ஆல்ரெடி டூ தட் கிரேட். இல்லை நம்மள மாதிரி தான் நீங்களும் அப்படின்னா முக்காவாசி ஆஃப் த பீப்புள் இப்படி தானே இருப்போம், நம்ம கண்ட நேரத்துக்கு தூங்குறதே எழுந்திருக்கிறதுன்ட்டு. ஸோ அந்த குரூப்ல நம்ம எல்லாம் இருக்கோம் அப்படிங்கிறதுனால எனக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியும் பார்ப்போம், சரியா? அதர்வைஸ் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு டியூஸ்டே ஆயிடுச்சு இல்லையா, வென்ஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே, 3 நாள் இருக்கு இன்னும் வார இறுதிக்காக. இன்னைக்கு காலையில என்னது இது ஃபாக், ஐயோ பயங்கர ஃபாக்னா பயங்கர ஃபாக். எக்ஸ்ட்ரீம் வெயில சமாளிச்சிடலாம், எக்ஸ்ட்ரீம் குளிர சமாளிச்சிடலாம், ஆனா நடுவுல இருக்கிற இந்த ஃபாக், இந்த ஹியூமிடிட்டி இருக்கு பாத்தீங்களா, கச கச கச, எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். நேற்றுக்கு ஈவினிங்ல இருந்தே இன்ஃபேக்ட் ரொம்ப இந்த ஹியூமிடிட்டி தெரிஞ்சது. பொதுவா நம்ம ஏர்லி மார்னிங்ஸ்ல எழுந்திருக்கும் பொழுது தான் இந்த ஜன்னல்ல கதவுல அங்கெல்லாம் வந்து நம்ம தண்ணி அப்படியே சேர்ந்திருக்கிறது பார்ப்போம் ஹியூமிடிட்டி காரணமாக. நேற்றுக்கு வந்து வீடெல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டு காலையில போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது கதவை திறந்தா தரையெல்லாம் அப்படியே ஈரமா இருக்கு. ஸோ டே டைம்லேயே வந்து ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அது அப்படியே கண்டினியூ ஆகி இன்னைக்கு காலையிலையும் ஃபாக் ஃபார்மேஷன் பல இடங்களில். நம்ம வீடு வேறு துபாய் லைன் ரோட்டில் இருக்குது, கண்ணை முழிச்சோடனே துபாய் லைன் ரோடை வந்து இப்படி பார்த்தா பயங்கர ஃபாகாக இருந்தது. பட் தேங்க்ஃபுல்லி விசிபிலிட்டி பாதிக்கிற அளவுக்கு நான் டுவர்ட்ஸ் பர்துபாய் வந்ததுனால எதுவும் இல்லை. பட் ஐ திங்க் டுவர்ட்ஸ் அலைன் போகிற டைரெக்ஷனில் ஃபாக் ஃபார்மேஷன் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறதெல்லாம் முடிஞ்சால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுங்கள். நானும் அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்குறேன் நம்ம வெதர் பியூரோ என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. ஓகே, அதர்வைஸ் ஆஸ் யூஷுவல் 11 AM வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்க போகிறோம். பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் வேங்கையிலிருந்து காலங்காத்தால, அப்புறம் மன்மதன் படத்துல இருந்து மன்மதனை பாட்டு உங்களுக்காக பிளே பண்றேன். அண்ட் ஆர்ஜே கீர்த்தனா, தட் இஸ் KIRTHANA, இதுதான் என்னோட ஸ்பெல்லிங். ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் அனுப்புங்க. எந்த ஊர்ல இருந்து எந்த நாட்டுல இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, ஃபாக் இருக்கா மழை இருக்கா, வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ட்டு, சரியா மெசேஜ் பண்ணுங்க. வெயிட் ஃபார் யுவர் மெசேஜஸ். குட் மார்னிங்.
1: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds la verum 25% advance ah pay panni unga gold price ah lock pannunga. Ippave ungal arigilulla Malabar Gold and Diamonds visit pannunga, alladhu mobile app valiya pay pannunga.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2 ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில் அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
1: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேவில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 தேதி மாலை 4 மணிக்கு. இனி அல்தேவில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
2: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 0653287 94 or WhatsApp 050-388-5370.
3: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்.
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
5: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஒரு ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யார் அவரு?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
5: அடிங்க.
6: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
7: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
8: இன் அசோசியேஷன் வித்
9: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர். Happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.
10: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November. Mersal Morning brought to you by
0: ALD Sana Garden. 2.75 cents verum 4.90 lakhs la irundhe vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
10: Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: ஃபாக் தான் வந்து முக்கியமான ஒரு அப்டேட்டா இருக்கு. ஃபாக் எங்க இருக்கு சொல்லுங்கன்னா, நிவாஸ் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஜேவிசி சைடு எல்லாம் ஃபாக் இல்ல, இருந்தா இந்த பக்கம் அனுப்பி விடுங்க அப்படின்ட்டு. ஃபாக் இருக்கும்போது தான் தெரியும் அதோடைய கஷ்டம் எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கு டிரைவ் பண்ணிட்டு போகும்போது அப்படின்ட்டு. எனிவே எங்க ஃபாகியா இருக்கு அப்படிங்கறத நீங்க எனக்கு தெரியப்படுத்தலாம். இன்னும் எனக்கு யாரும் இங்க ஃபாக் அங்க ஃபாக் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் எல்லாம் அனுப்பல. பட் நம்ம யூஏல பார்த்தோம்னா ரெட் அண்ட் எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க ஃபாக் ஃபார்மேஷனுக்காக நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டியரலஜி. நேத்துக்கே வந்து இன்ஃபேக்ட் ஈவினிங்க்கு மேல அவங்க கொடுத்தாச்சு, பார்த்து நாளைக்கு காலையில வந்து ஃபாக் ஃபார்மேஷன் இருக்க போது அப்படின்னு சொல்லி அத்தாரிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 6 தேதியான இன்னைக்கு காலையில 9 வரைக்கும் ஃபாக் ஃபார்மேஷன் இருக்கும். அண்ட் நாளைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா அகைன் ஹியூமிடா இருக்கும் ராத்திரி. அண்ட் வென்ஸ்டே மார்னிங்கும் வந்து ஒரு சில ஏரியாஸில் ஃபாக் ஆர் மிஸ்ட் ஃபார்மேஷன் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் மேப்பில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தா பெரும்பாலான ஏரியாஸ் ஆஃப் துபாய் அண்ட் யூனோ யா துபாய் அண்ட் ஃபுஜேராவினுடைய லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு சில இடங்களில் அபுதாபியில் இங்கெல்லாம் வந்து எல்லோவும் அலேனில் வந்து முக்கியமாக ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாகுக்கு வந்து அலேனில் ரெட் அலர்ட் தந்திருக்கிறதுனால ஐ திங்க் இன்னைக்கு அங்கே டுவர்ட்ஸ் அலேன் டிரைவ் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு ஒரு இன்சைட் அலேன் சிட்டி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஃபாக் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது இப்போ கேட்டுட்ருக்கீங்களா ஃபாகியான கண்டிஷன்ஸில் மாட்டிகிட்டு இருக்கீங்களா? உங்களால் இஃப் யூ கேன் கால் 800-894-0 கால் பண்ணி ஓரமாக நீங்கள் சேஃபாக வண்டியெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கும் பட்சத்தில் உங்களால் கால் பண்ண முடியும் பட்சத்தில் எனக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் எத்தனை நேரத்துக்கு எந்தெந்த ஏரியாஸில் எவ்வளவு தூரத்துக்கு ஃபாக் இருந்தது ஆர் இருக்குது, ஸ்பீட் லிமிட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்களா, என்ன ஏது அப்படிங்கிற லைவ் அப்டேட் உங்களால் முடிஞ்சால் இப்போ நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லலாம் 800-894-0. பிகாஸ் ஃபாக் ஃபார்மேஷன் ஆச்சுனாலே அபுதாபியில் அண்ட் அபுதாபி எமிரேட்டு கீழே வரக்கூடிய இடங்களில் நம்ம பார்த்தோம்னா பொதுவாகவே இந்த ஸ்பீட் லிமிட்லாம் கம்மி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நான் எதுவும் எங்கேயும் பார்க்கல, அதனால் எங்கேயாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும் இஃப் யூ ஆர் தேர் ரைட் நோ ஆன் த ரோட் அப்படின்னா எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஒன்னு ரெண்டு பேர் கால் பண்றீங்க, கேட்டுடுறேன் யார்கிட்ட என்ன. அடடா, ஹலோ, குட் மார்னிங். என்ன ஆயிற்று, கட் ஆயிடுச்சா இல்லை நீங்கள் கட் பண்ணிட்டீங்களா? எனவே யூ கேன் ட்ரை காலிங் அகேன் 800-894-0 கால் பண்ணி நீங்கள் சொல்லலாம் எங்கே ஃபாக் இருக்கு அப்படின்னு. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கீர்த்தனாதானே?
1: ஆமாம், கீர்த்தனாதான்.
2: சொல்லுங்க மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
2: சாதிக் பேசுறேன், சார்ஜால இருந்து.
1: சாதிக், வால்யூம் மட்டும் கம்மி பண்றீங்களா உங்க ரேடியோ? அது
2: ஓகே.
1: எங்க ஃபாக் இப்போ?
2: சார்ஜா ஃபுல்லா ஃபாக் தான்.
1: சார்ஜா ஃபுல்லா ஃபாகா?
2: ஆமா.
1: ஓ மை காட்,
2: முகையில எல்லாம் பயங்கர இருட்டா இருக்கு.
1: நிஜமாவா? எந்த ஏரியால இருக்கீங்க இப்போ நீங்க?
2: முகையில
1: முவேலா?
2: ஆ, முகையில.
1: ஓகே ஓகே.
2: சோ கால்ல 5 மணி வரை இருக்கு.
1: ஓகே, சோ சார்ஜாலயும் ஃபாக் ஃபார்மேஷன் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? இன்னொருத்தட்ட கூட கேட்டுடலாம். ஹலோ, குட் மார்னிங். ஹலோ,
3: ஹலோ,
1: ஹாய், குட் மார்னிங். யார் பேசுறீங்க?
3: குட் மார்னிங், அலைன்ல முனீர் பேசுறேன்.
1: முனீர், அலைன் எப்படி இருக்கு? இருக்கா, போக முடியுதா வண்டி எல்லாம்?
3: வண்டி போக முடியுது, கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம்தான்.
1: கஷ்டம்தான் இல்லைங்களா? ஓகே ஓகே, சரிங்க. எனிவே தேங்க்ஸ் ஃபார் தி அப்டேட், ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ, பாய் பாய். ஸோ அலைன் சிட்டிக்குள்ள எஸ்பெஷலி ஜிமில எல்லாம் வந்து ஃபாக் ஜாஸ்தியா இருக்காமே. ஹலோ, குட் மார்னிங்.
4: ஹலோ,
1: ஹாய், குட் மார்னிங். யார் பேசுறீங்க?
4: விக்னேஷ். ஹலோ, கேர் விக்னேஷ்.
1: ஹாய் விக்னேஷ், எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
4: நாங்க ரசல் கைமா.
1: ராசல் கைமால இருந்து? ஓகே, ராசல் கைமால ஃபாக் இருக்கா?
4: ஆ, நல்ல ஃபாக் இருக்கு. एक्चुअली இப்போ தான் நாங்க ஆபீஸ் போயிட்டு இருக்கோம்.
1: ஓகே, எந்த ஏரியால இருக்கீங்க ராசல் கைமால?
4: அல்கேல.
1: ஓகே, சோ ராசல் கைமா, ஷார்ஜா, அலீன் எல்லா இடங்களையும் ஃபாக் இன்னைக்கு இல்லையா?
4: ஆமா ஆமா.
1: ஓகே, எனிவே थैंक यू, थैंक्स फॉर द अपडेट, டிரைவ் சேஃப்.
4: ஓகே, தேங்க்யூ.
1: பாருங்க, இந்த மாதிரி ஒரு சில நாட்கள்ல தான் நடக்கும்ல, எல்லா எமிரேட்ஸ்லயும் லைக் ஆல்மோஸ்ட் எல்லா எமிரேட்ஸ்லயும் வந்து கொஞ்சம் ஃபாக் ஃபார்மேஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ராசல் கைமா, ஷார்ஜானுடைய சில பகுதிகளில், அலைன் சிட்டிக்குள்ள அண்ட் டுவர்ட்ஸ் அலைன் போகும்பொழுது நம்ம துபாய் அலைன் ரோட்ல அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் துபாயில இன்னைக்கு ஃபாக் இருந்திருக்கு. பட் விசிபிலிட்டி பாதிக்கிற அளவுக்கு துபாயில ஃபாக் இல்லைனாலும் மற்ற இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனவே முடிஞ்சா எனக்கு நீங்க இன்ஸ்டாகிராம்ல எக்ஸாக்டா மெசேஜ் அனுப்புங்க எங்க ஃபாக் ஜாஸ்தியா இருக்கு அண்ட் ஸ்பீட் லிமிட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ அபவுட் தட் as well. UAE
5: அப்டேட்
0: brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, number 1 NGCC TNC apply.

வெறும் 10 திரம்ஸ் தான்.

0: கோனே.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
2: brought to you by பாஷாபாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கராமா.
3: தமிழ் தமிழ் தமிழ் 89.4. We'll be back after a short commercial break.
4: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்ட லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
5: ஹலோ அபுதாபி மக்களே,
6: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவு நிஜமா கரடியா? தமிழ்நாடு மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
5: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட், வில்லாஸ், ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM டு 7 PM
6: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமை மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான் நியூ லைட், நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். கால் 0563579474.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட்

0: 7:47 on the clock. Merisil morning-ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஃபாகியான ஒரு மார்னிங். இன்னும் அடுத்த ஒரு சில நாட்களுக்கு இப்படிதான் இருக்க போகுது. ப்ராப்பர் விண்டர்குள்ள நம்ம போகிறது வரைக்கும் இந்த டிரான்சிஷன் பீரியட்ல இப்படிதான் இருக்க போகுது. கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். முன்ன பின்ன வந்து டைமிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி ஆகலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டே பிளான் பண்ணிக்கணும். இன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு லேட் ஆயிடும் நினைச்சேன் நான். ஆனா தேங்க்ஃபுல்லி டுவர்ட்ஸ் பர்துபாய் போக போக ஃபாக் கிளியர் ஆனதுனால இந்த விசிபிலிட்டி பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லாத காரணத்தினால என்னால கொஞ்சம் ஈஸியா கரெக்டான டைமுக்கு வந்து உங்ககிட்ட குட் மார்னிங் சொல்ல முடிஞ்சது. பட் அதர்வைஸ் நிறைய பேருக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கெல்லாம் லேட்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால பார்த்துக்கோங்க சரியா. அண்ட் டிராஃபிக் எப்படி இருக்கு? ரொம்ப நேரமா நான் மேப் ஓபன் பண்ணி பார்க்கவே இல்லை. லெட்ஸ் சீ டிராஃபிக் அப்டேட்.
1: Brought to you by Jeture மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: ஓ மை காட், E66 நம்ம துபாய் லைன் ரோட்ல வந்து பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷன்ல பயங்கர பயங்கர டிராஃபிக் கன்ஜெஷன் ஆக இருக்கிறது. ஆமா, எங்கிருந்து இந்த டிராஃபிக் கன்ஜெஷன் ஆரம்பிக்குதுன்னா நம்ம எங்கே ஐ திங்க் அல்நாதான்றேன் பாருங்க, நாதல் ஷிபாலிருந்து டிராஃபிக் அப்படியே ஆரம்பிச்சு டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரெக்ஷனில் நம்ம பார்த்தோன்னா இந்த வாசல் கிளப் இருக்கு இல்லையா, அந்த ஜாதஃப் அந்த லத்தீஃபா ஹாஸ்பிட்டல் எக்ஸிட் ஒன்று இருக்குமே, இந்த E11க்கெல்லாம் போகிற எக்ஸிட் அது வரைக்கும். ஸோ டுவர்ட்ஸ் அந்த சைடு வந்து கொஞ்சம் டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கு. இன்னைக்கு காலையில் இன்ஃபேக்ட் நான் வரும்பொழுதே ஒரு 6:30 மணி சுமார் இருக்கே அந்த பக்கம் நம்ம துபாய் லைன் ரோட்லேருந்து அந்த ரைட் எடுத்து போவோம் இல்லையா, அந்த E11 எக்ஸிட்டுக்கு, அங்கேயே வந்து ரொம்ப கன்ஜெஷனாக இருந்தது. ஐ திங்க் இந்த ரோட் ஒர்க்கருடைய அந்த லாஸ்ட் லெக் போயிட்டு இருக்கிறதுனாலனு நினைக்கிறேன் அங்கே பயங்கர கன்ஜெஷன் இருந்தது. ஸோ அதுதான் வந்து இப்பொழுதைக்கு எனக்கு மேப்பில் அன்யூஷுவல் டிராஃபிக்காக தெரியுது. ஆனால் இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா E44 நம்ம ராசல்கோர் ரோடு டூ அல்கேல் கனெக்ட் ஆகிறது, அதாவது பொதுவாக இந்த டிசைன் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் அந்த ஒரு ஸ்ட்ரெச்சில் தான் வந்து டிராஃபிக் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா ராசல்கோர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 2லேருந்து டுவர்ட்ஸ் நம்ம அல்கேல் போகக்கூடிய டைரெக்ஷனில் பயங்கர டிராஃபிக் இருக்கிறது தெரியுது. கொஞ்சம் நடுவில் ஒரு ரிலீஃப் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அல்கேல் ரோட்லேயுமே வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த அல்கூஸ் பாண்ட் பார்க் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியில் ரெண்டு கிராஷ் இருக்கிறதுனால அங்கேயும் டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்குது. அதை தவிர்த்து சொல்லவே வேண்டாம் நம்ம 311, 611, அதுக்கப்புறம் 611 இஸ் ஸ்டில் ஓகே, யா 611 பரவாயில்ல. 311 மல்டிபிள் கிராஷஸ் பார்க்க முடியுது, பேரூர் ஸ்ட்ரீட்டில் கிராஷ் ஐ மீன் கன்ஜெஷன், அதுக்கப்புறம் E11லேயும் வந்து கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது தெரியுது. இதுதான் இப்பொழுதுக்கு டிராஃபிக் நிலவரம் நம்ம துபாய் அண்ட் ஷார்ஜா ரோட்ஸ்ல.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jeture மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: ஆல்ரைட், 7:50 ஆகியிருக்கு. யாருக்கு என்ன பாட்டு வேணும் கேளுங்க. சந்தோஷமா நல்ல ஒரு பாட்டா நீங்க கேட்கும்பொழுது உங்களுக்காக நான் அதை பிளே பண்ணுவேனா. ஹாய், குட் மார்னிங்.
3: மார்னிங் மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: என்ன
0: பாட்டு கேக்கலாம்? பியூட்டிஃபுல் சாங், கண்டிப்பா ப்ளே பண்றேன் சரியா?
3: Thanks,
0: thank you, bye. So ஷார்ஜாக்குள்ளேயுமே இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஷார்ஜால இன்னைக்கு இவ்வளவு ஃபாக் இருக்கும்னு நான் நினைக்கல. ஷார்ஜா விடுங்க, ராசல் ஹேமாலையும் வந்து நிறைய இடங்கள்ல ஃபாக் இருக்குன்னு சொல்லிட்டு வேற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு சொல்லியிருந்தாரு. எனிவே, டிரைவ் சேஃப். இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் குவிக்கா பாத்துடலாமா, யார் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கீங்கன்னு. ஸ்ரீனிவாசன் குட் மார்னிங் ஃப்ரம் சென்னை சொல்லியிருக்காரு. சாரி, ஸ்ரீனிவாசன் வந்து குட் மார்னிங், சாதனா என்னுடைய டாட்டருக்கு பர்த்டே, இன்னைக்கு 14th பர்த்டே அப்படின்ட்டு இருக்காரு. சாதனாக்கு ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. சௌந்தர்யா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ஹாய் கீர்த்தனா, குட் மார்னிங், ஹாவ் அ கிரேட் டே அப்படின்னு. சுதாகர் உங்களுக்கும் குட் மார்னிங். நேற்றுக்கு ஆக்சுவலி வந்து லீ மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, லீ தட் இஸ் பானு ஃப்ரம் சென்னை, லீங்கிற பேரில் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. இந்த பத்தா படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் எதுவும் கேட்காதீங்க, படத்தை பற்றி எந்த டீடைல்ஸும் தெரிஞ்சுக்காமல் ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் இட், யூ வில் லவ் இட் அப்படின்னாங்க. ரெண்டு மூணு பேர் கிட்ட ஆக்சுவலி சொன்னாங்க அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. நம்ம விஜய் சேதுபதி நடிச்சு வந்திருக்கக்கூடிய திரைப்படம், அதனால பார்ப்போம் அதையும். பாலச்சந்திரன் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங், ராசல் ஹேமா டு ஷார்ஜா, E11 பயங்கர ஃபாகியாக இருக்கு அப்படின்னு, E311 ஃபாகியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. விக்கிதாவும் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, UAE ஃபுல்லாக ஃபாகாக இருக்கு ஆனால் அபுதாபியில் வந்து செம்ம கிளியராக இருக்கு அப்படின்னு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. பரவாயில்லையே, அபுதாபி சிட்டிக்குள்ள ஐ திங்க் இட்ஸ் ஆல் கிளியர். அண்ட் வேற யார் ரஞ்சித் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. குட் மார்னிங் கீர்த்தனா, நான் வந்து லிமோசின் டிரைவர். பிஸ்னஸ் பே ஏரியாவில் வந்து ஃபாகியாக இருக்குது, பட் இன்விசிபிள் லைக் விசிபிலிட்டி பாதிக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை, ஆனால் லைட்டாக ஃபாகியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஓகே. சதீஷ் வந்து சொல்லியிருக்கிறது என்னென்னா, அபுதாபி ரூவேஸில் வந்து ஃபாக் எதுவும் கிடையாது அப்படின்னு. ஐ வாஸ் திங்கிங் அந்த பக்கம் தான் ஃபாக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ட்டு. அர்ஷா ஃபதி மெசேஜ் அனுப்பியிருக்கிறது, சேம் டே அக்கா, இன்றைக்கும் வந்து துபாய் லைன் ரோடில் ஃபாக் அப்படின்னு ஃபோட்டோவெல்லாம் அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் குட் மார்னிங், ஹாவ் அ கிரேட் டே, ஷார்ஜா டு துபாய் வயா மலிஹா ரோட் போகிறேன், ஆஸ் ஆஃப் நவ் நோ விசிபிலிட்டி இஷ்யூ அப்படின்னு சொல்லி அன்பர்களே நண்பர்களே அப்படின்ற ஒரு பேஜ்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு. எனிவே, ஸோ ஐ ஹோப் நினச்ச இடங்கள்ல லைக் ரூவேஸ் அபுதாபிக்குள்ளெல்லாம் ஃபாக் இல்லை, பட் எதிர்பாராத விதமாக ராசல்கைமா ஷார்ஜாலெல்லாம் வந்து ஃபாக் ஜாஸ்தியாக இருக்கிறது தெரியுது. ஸோ எங்கெல்லாம் ஃபாக் இருக்கும் பொறுமையாக பார்த்து டிரைவ் பண்ணுங்கள். சரியா, ஒரு பிரேக் அண்ட் பிரேக் அப்புறமா நம்ம ஃப்ரெண்ட் இப்போ கேட்ட பாட்டு பொக்கிஷம் படத்துலேருந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஆன் மேரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
4: மற்றும் மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
5: This hour of Mercel Morning is brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.
6: You are back. You are with Kirtana on Mercel Morning. Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
7: Plots Nale, Prop Shill Dane. For details call 056-415-4242.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% advance செலுத்தி lowest gold rateல உங்க ஜுவல்லரிய pre-book பண்ணுங்க. Offer valid till 7th November.
2: விரிவான செய்திகள்.
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகம் நாட்டுக்குள் மற்றும் சர்வதேச அளவில் தனது டிஜிட்டல் உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் முக்கிய திட்டம் ஒன்றை தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 2030 சர்வதேச டிஜிட்டல் இணைப்பு திறனை வினாடிக்கு 500 TB மேல் அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தற்போதைய திறனை விட சுமார் 25 அதிகமாகும். மேலும் பல்வேறு இணைப்பு வழித்தடங்களை உருவாக்குவதன் மூலம் டிஜிட்டல் சேவைகளின் செயல்திறன் மற்றும் நம்பகத்தன்மையை மேம்படுத்தவும் குறைந்த தாமதத்துடன் கூடிய அதிநவீன இணைப்பு வசதிகளை வழங்கவும் இந்த திட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. இந்த திட்டத்தின் மூலம் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பொருளாதாரத்துக்கு நாட்டை தயார்படுத்துவதுடன் உலகளாவிய டிஜிட்டல் துறையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிலையை மேலும் வலுப்படுத்தவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமிரேட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டியின் முதலீட்டு நிறுவனங்களில் ஒன்றான நிறுவனத்துடன் ஷேக் மன்சூர் பின் ஜாயத் அல் நஹியான் நடத்திய சந்திப்பின் போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இஐஏவின் தலைவராக உள்ள ஷேக் மன்சூருக்கு டிஜிட்டல் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது மற்றும் செயற்கை நுண்ணறிவு டிஜிட்டல் பொருளாதாரம் ஆகியவற்றின் வேகமான வளர்ச்சிக்கேற்ப செயற்படுவது தொடர்பான குழுமத்தின் எதிர்கால திட்டங்கள் மற்றும் திட்டப்பணிகள் குறித்து விளக்கமளிக்கப்பட்டது.
2: உலகச் செய்திகள்.
3: ஏமனில் சட்டப்பூர்வ அரசை ஆதரிக்கும் சவுதி தலைமையிலான கூட்டணி இன்று அதிகாலை ஏமனின் அல் ஹுதைதா மாகாணத்தில் கடற்படை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கூட்டணியின் செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் துர்கி அல் மாலிகி இதனை தெரிவித்துள்ளார். ஹுதி கிளர்ச்சியாளர்களுக்கு சொந்தமான சட்டப்பூர்வமான ராணுவ இலக்குகள் அழிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பாப் அல் மந்தைப் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வது சவுதி கூட்டணியின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும் என்றும் அவர் கூறினார். இந்நடவடிக்கையில் ஆயுத கிடங்குகள், வெடிகுண்டுகள் பொருத்தப்பட்ட படகுகளை சேமித்து வைக்கும் கிடங்குகள் மற்றும் கடல் கண்ணி வெடிகள் அழிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெற்கு செங்கடல் பகுதியில் கடல் வழித்தடங்களை இலக்கு வைத்து நடத்தப்படவிருந்த உடனடி தாக்குதல் திட்டம் முறியடிக்கப்பட்டதாகவும் அல் மாலிகி கூறினார். இதனிடையே ஏமன் அதிபர் நேற்று ஏமன் விடியல் என்ற ராணுவ நடவடிக்கையை அறிவித்திருந்தார்.
2: தமிழக செய்திகள்.
3: மதுராந்தகம், தாராபுரம் ஆகிய தொகுதிகளில் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்த வாக்குப்பதிவு இன்று மாலை 6 வரை நடைபெறும். தொடர்ந்து வாக்குகள் வரும் 9 எண்ணப்பட்ட முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இரு தொகுதிகள் முழுவதும் துணை ராணுவத்தின் பாதுகாப்பு வலயத்துக்குள் கொண்டுவரப்பட்டு பலத்த கண்காணிப்பு ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இரு தொகுதிகளிலும் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையங்களில் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் கூடுதல் போலீசார் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் பாதுகாப்பு பணியில் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்குப்பதிவை முன்னிட்டு மதுராந்தகம், தாராபுரம் ஆகிய 2 தொகுதிகளுக்குட்பட்ட பகுதிகளில் இன்று பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை வரும் 9 நடைபெறவுள்ளது. அதேபோன்று புதுச்சேரி தட்டஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. தாராபுரத்தில் இன்று காலை 9 நிலவரப்படி 17.55% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மேற்கு வங்கத்திலும் இன்று இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. மேற்கு வங்கத்தில் ரிஜிநகர் போலீசார் ஆம் ஜனதா உன்னயன் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஹுமாயுன் கபீரை தடுத்து வைத்துள்ளனர். 2026 இடைத்தேர்தலையொட்டி மாநிலத்தில் அரசியல் பரபரப்பு அதிகரித்துள்ள நிலையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம், தமிழ்நாடு, அசாம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் இன்று காலை 7 முதல் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் மஹிந்த கஹந்தகம ஐஸ் போதைப் பொருளுடன் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றிரவு மிரிஹான பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றின் அருகில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் இருந்து ஒரு தொகை ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இவர் நீண்ட காலமாக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்த சந்தேக நபரையும் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய மற்றொரு நபரும் ஐஸ் போதைப் பொருளுடன் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பில் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணி பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் NOC எனப்படும் ஆப்ஜெக்ஷன் சான்றிதழ் வழங்க மறுத்ததை தொடர்ந்து உலக சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜண்ட்ஸ் தொடரில் இருந்து விலகியுள்ளது. கடந்த ஆண்டு WCL தொடரை இரட்டை நிலைப்பாடு மற்றும் பாரபட்சம் கொண்ட போட்டி என விமர்சித்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இனி இந்த தொடரில் பங்கேற்பதை அனுமதிக்கப் போவதில்லை என்று எச்சரித்திருந்தது. மேலும் விளையாட்டுடன் அரசியலை கலப்பதாகவும் அவ்வமைப்பு குற்றஞ்சாட்டியிருந்தது. இதனையடுத்து WCL தொடரில் பாகிஸ்தான் அணிகள் எதிர்காலத்தில் பங்கேற்பதற்கு முழுமையான தடையை PCB விதித்திருந்தது. இந்நிலைப்பாட்டில் இருந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் பின்வாங்கவில்லை. கடந்த ஆண்டு நடைபெற்ற தொடரில் தென்னாப்பிரிக்காவிடம் இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்து இரண்டாம் இடம் பிடித்த பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணியை இந்த ஆண்டும் பங்கேற்கச் செய்வதாக WCM நிர்வாகம் NOC பெற முயற்சித்தது. எனினும் PCB மற்றும் WCL இடையே இந்த விவகாரத்தில் தொடர்ந்து முட்டுக்கட்டை நீடித்ததால் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணி தொடரில் இருந்து விலகியுள்ளது.
4: Business update. Business update.
5: Brought to you by
6: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: ஐக்கிய அரபு அமீரகம் சர்வதேச அளவில் முக்கிய முதலீட்டு நாடாக தனது நிலையை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. 6 கண்டங்களிலும் எரிசக்தி, உட்கட்டமைப்பு, துறைமுகங்கள் மற்றும் சரக்கு போக்குவரத்து தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, தொழில்துறை, ரியல் எஸ்டேட், நிதிச் சேவைகள் மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட முக்கிய துறைகளிலும் அமீரகம் பரந்த மற்றும் பல்வகைப்பட்ட முதலீட்டு இலாக்காவை உருவாக்கியுள்ளது. UN ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகளின்படி 2025 அமீரகத்தில் இருந்து வெளிநாடுகளுக்கு மேற்கொள்ளப்பட்ட நேரடி அந்நிய முதலீடு 63,353 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. அதே ஆண்டின் இறுதியில் அமீரகத்தின் வெளிநாட்டு நேரடி முதலீட்டு கையிருப்பு 402.729 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. இது 2010 பதிவான 55.560 பில்லியன் அமெரிக்க டாலருடன் ஒப்பிடுகையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியாகும்.
4: Business update.
5: Brought to you by
7: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
8: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் இன்று அதிகாலை முதல் அடர்த்தியான பனிமூட்டம் நிலவி வருகின்றது. அலைனில் உள்ள அல் ஷுவைபா, ராசல் கைமாவில் உள்ள மாட்டிய ஸ்ட்ரீட், ஷேக் முகமது பின் ஜாயத் ஸ்ட்ரீட், எமிரேட்ஸ் சாலை மற்றும் துபாயின் சில பகுதிகளில் பனிமூட்டம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று காலை துபாயின் பல்வேறு பகுதிகளில் அடர்த்தியான பனிமூட்டம் நிலவியது. பார்வை திறன் குறைந்ததால் வாகன ஓட்டுநர்கள் சாலைகளில் கூடுதல் கவனத்துடன் செல்லுமாறு துபாய் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடையும் என்றும் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
9: அனிருத் ரவிச்சந்தர்

0: தம்பி சுஹேல் ஸ்டார் வந்தாரோ வந்தாப்ல அதுக்கப்புறமா தான் வந்து வெயில் ஜாஸ்தியா ஃபீல் ஆகுது, சூடு ஜாஸ்தியா ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு இப்பதான் வந்து வெளியில நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஆமா, ஏன்னா செப்டம்பர் 23rd அதுக்கப்புறமா வந்து நமக்கு நல்ல ஒரு வெதர்ல ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் எஸ் இருக்கு, ஆனா இல்லை அந்த மாதிரி தான். பகல் நேரங்கள்லாம் வந்து முந்தா நேத்திக்கு கூட 40-43 டிகிரிஸ் எல்லாம் இருந்தது, வண்டி ஸ்டியரிங்கை தொட முடியல, அப்படி கொதிச்சுட்டு இருந்தது. அதனால பகல் நேரங்கள்ல ஸ்பெஷலி மதிய நேரங்கள்ல இருக்கிற அந்த டெம்பரேச்சர் வந்து அப்படியே தான் இருக்கு, அந்த சூடு ஃபீல் ஆயிட்டு தான் இருக்கு. ரிலீஃப்னு பார்த்தோம்னா ஈவினிங்ஸ் அண்ட் மார்னிங்ஸ்ல ஹியூமிடிட்டில இருந்து கொஞ்சம் ரிலீஃப், பட் அகேன் இந்த மாதிரி சில ஸ்பெஷல் டேஸ்ல வந்து ஃபாக் ஃபார்மேஷன்லாம் ஆகும்பொழுது இது எங்கே இருக்கும், நம்ம சம்மர் டு விண்டர் டிரான்சிஷனா இல்லை விண்டர் டு சம்மர் டிரான்சிஷனான்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு பயங்கர ஒரு மாதிரி கசகச மார்னிங்ஸா இருக்கு. அண்ட் இந்த மாதிரியான நேரத்துல யாரு அதிகமாக கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ, இந்த மாதிரி கேர்லி ஹேர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பயங்கர கஷ்டமா இருக்கும். இப்போ சாதாரணமாக ஸ்மூத் ஹேர் இருக்கிறவங்களுக்கு, இந்த சில்கி சாஃப்ட் ஹேர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹியூமிடிட்டி ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்காது. ஆனால் இந்த மாதிரி கேர்லி ஹேர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹியூமிடிட்டி என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஏதாவது கேர்லி ஹேருக்குன்னு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து தலைமுடியில் போடுவோம் இல்லையா, அதோட இந்த ஹியூமிடிட்டி சேர்ந்து ஆக்ட் பண்ணும்பொழுது பயங்கர ஃப்ரிஸி ஆகிடும். ஸோ அப்படி இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறது சொல்லுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வந்து இந்த ஹியூமிடான நாட்கள் திடீர்னு நம்மளை பார்த்தாங்கன்னா சில பேர் வந்து யோசிப்பாங்க, நேற்றுக்கு இப்படி இல்லையே இன்னைக்கு இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அண்ட் கேர்லி ஹேர் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதே பயங்கர ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயமா இருந்தது. பல வருஷங்களுக்கு கேர்லி ஹேர் இருக்கக்கூடியவங்க நம்ம பார்த்தோம்னா ஸ்பெஷலி பெண்கள், ஆண்கள் அவங்க வந்து நல்லா டைட்டாக ஹேர் கட்லாம் பண்ணிட்டாங்கன்னா அது கேர்லி ஹேரா ஸ்ட்ரெயிட் ஹேரான எதுவும் தெரியாது. பட் இன் ஜென்ரல் ஃபார் விமன் நம்ம பார்த்தோம்னா கேர்லி ஹேர் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய நேச்சுரல் கேர்ள்ஸ் வந்து எம்ப்ரேஸ் பண்ணுறதுக்கே தெரியாமல் இருந்தது. அண்ட் பொதுவாகவே வந்து பார்த்தா பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சிலதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதன்படி வந்து நல்ல ஸ்ட்ரெயிட் சில்கி ஸ்மூத் ஹேர் இருந்ததுனா தான் வந்து அது அழகு அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம மைண்டில் ஏற்றி ஒன்று நம்ம கேர்லி ஹேரை வந்து ப்ரஷ் பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்ம பண்ணக்கூடாத ஒரு பெரிய மிஸ்டேக்கே என்ன அப்படின்னா, ஸ்டில் இப்போ கேட்டுட்டு இருக்கிற யாராவது நீங்கள் வந்து கேர்லி ஹேர் இருக்கு உங்களுக்கு, பட் உங்களுக்கு கேர்லி ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ண தெரியலன்னு தெரியாமல் ஒரு நீட்டான ஒரு லுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து கேர்லி ஹேரை ப்ரஷ் பண்ணிங்கன்னா அது இன்னும் மோசம் தான் ஆக்கி விட்டுரும் உங்கள் தலைமுடியை. ஸோ அது இன்னும் ஃப்ரிஸி ஆக்கிடும், அந்த கேர்ள் பேட்டர்ன்லாம் போயிடும். அதனால் ஃபர்ஸ்ட் திங் இஸ் கேர்லி ஹேரை வந்து ப்ரஷ் பண்ணக்கூடாது. ஆமாம், எங்கிட்ட யாராவது வந்து சீப் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன், சீப் இல்லையா அப்படிம்பாங்க எங்கிட்ட. ஆமாம், கேர்லி ஹேர் வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு நமக்கு சீப்பு தேவையில்லை, அதனால் எங்கிட்ட சீப்பு இல்லை அப்படின்பே நான். எனிவே இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, பல வருஷங்களாக வந்து கேர்லி ஹேர் இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாமல் நமக்கு இருந்தது. நம்ம பாட்டுக்கு சீவி அதை வந்து கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி குருவி கொடு அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா, ஸோ அப்படி பெயர்லாம் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். பட் டோன்ட் வரி கைஸ் அண்ட் கேர்ள்ஸ், கேர்லி ஹேர் இருக்கிறவங்க இப்போ ஆம்பிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் கேர்லி ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, சரியா? அதனால் உங்கள் ஹேர் டெக்ஸ்டருக்கு, உங்கள் ஹேர் டைப்புக்கு, கேர்ள் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் டூ சம் ரீசர்ச். அவ்வளோதான், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கேர்லி ஹேர்னு டைப் பண்ணி ஒரு ரெண்டு ரீல் பார்த்தீங்கனாலே வரிசையாக இன்ஸ்டாகிராமே உங்கள் ஃபீடுக்கு கொண்டு வந்து தள்ளிடும் கேர்லி ஹேர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் சி, அண்ட் இங்கே நம்ம துபாயிலையும் வந்து கேர்லி ஹேர் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய ஆக்சசபிளாக இருக்குது, அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளமே என்னன்னா, காலையில் எந்திரிச்சு வழக்கம் போல் நம்ம கிளம்பி வரதே வந்து ஒரு டாஸ்க்காக இருக்கும், அதுக்கு நடுவில் அந்த கேர்லி ஹேர் ருட்டீன் ஃபாலோ பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் ஒரு 10 நிமிஷம் நம்ம அதுக்காக ஒதுக்கி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கேர்ள்ஸ் எல்லாரும் பார்த்து எப்படி இப்படி கேர்லியாக இருக்குது அப்படின்லாம் கேட்பாங்கல்ல, இப்போ ஜாலியாக இருக்கும்ல, அதனால் அந்த ஒரு ஃபீலுக்காக நம்ம கொஞ்சம் யூனோ டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா தப்பு இல்லை. உங்களோட சேர்த்து எனக்கும் தான் சொல்லிக்கிறேன், ஏன்னா நானும் எவ்ரிடே எல்லாம் அந்த கேர்லி ஹேர் ரூட்டீன்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், பட் ஃபாலோ பண்ணினோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். ஓகே, ஹியூமிடிட்டியில் உங்கள் கேர்ள்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் நிறையா கேர்லி ஹேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நல்லா பாருங்கள். கேர்லி ஹேரை ப்ரஷ் மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகே, நவர சாப்பிட்றதுலேருந்து தூரிகா பாட்டு, அதுக்கப்புறம் அச்சம் என்பது மடமேடாலிருந்து தள்ளி போகாதே பாட்டு, இந்த ரெண்டு பாட்டும் உங்களுக்காக நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்படியே வந்து கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே பரவாயில்ல, 500 கம்மியாக தான் இருக்குது, 2 தினம் ஏறுது 2 தினம் இறங்குது, அப்படி தான் போயிட்டுருக்கு. 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 498 திரும் 50 ஃபில்ஸ் அண்ட் 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 461 திரும் 75 ஃபில்ஸ்.
1: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds la verum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigil ulla Malabar Gold and Diamonds visit pannunga, alladhu mobile app valiya pay pannunga.

பேக் டு பேக் உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க. கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
4: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல் தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 மணிக்கு. இனி அல் தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
5: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
6: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
9: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till 7th.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: அதாவது முன்னொரு காலம் இருந்தது என்னன்னா ரெண்டு கம்மியா இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஷார்ஜால இருப்போம். ஷார்ஜால இருந்து துபாயை நோக்கி வண்டி ஓட்டிட்டு வருவோம். இல்ல நம்ம கிசே சைட்ல இல்ல ஷார்ஜா துபாய் பார்டர் சைட்ல வந்து வீடுகள்லாம் நம்ம பார்த்தோம்னா அங்க ரெண்டு கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்போ அங்கேயுமே வந்து ரெண்ட் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறத நம்ம கண் கூட பாத்துருக்கோம் இல்லையா. ஆல்மோஸ்ட் துபாயினுடைய ஒரு சில ஏரியாஸ்ல இருக்கிற மாதிரி தான் ஷார்ஜாவோட கீ ஏரியாஸ்ல எல்லாம் ரெண்ட் எல்லாம் இப்ப ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் இன்ஃபேக்ட் இப்போ நம்ம வந்து இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லி பார்த்தோம்னா ஷார்ஜானுடைய சில முக்கியமான ஏரியாஸ் முக்கியமான கம்யூனிட்டிஸ்ல ரெண்ட் ஜாஸ்தியா இருக்கு. அதுலயும் வந்து லீடிங்கா இருக்கக்கூடிய இடங்கள் எங்கெங்க, அபார்ட்மெண்ட்ஸ்க்கான டிமாண்ட் எங்க ஜாஸ்தியா இருக்கு, வில்லாஸ்க்கான டிமாண்ட் எங்க ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறத வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த டேட்டாவை. அதை வச்சு பார்க்கும்பொழுது டாப் 15 மோஸ்ட் சர்ச்ட் அபார்ட்மெண்ட் ரெண்டல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஏரியாஸ்ல வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸும் வந்து அவங்க நோட் பண்ணியிருக்காங்க 2026ல. அண்ட் இதுலேயே வந்து வில்லாஸ்லேயும் வந்து ஒரு சில இடங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் டாப் பொசிஷனில் இருக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா முவேலா கமர்ஷியல், அதுக்கப்புறம் அல் மஜாஸ் அண்ட் அல் நஹ்தா. இந்த மூன்று இடங்கள் தான் வந்து அபார்ட்மெண்ட் சர்ச்சஸில் லீடிங்காக இருக்கக்கூடிய இடங்கள். அண்ட் வில்லாஸை வச்சு பார்க்கும்பொழுது திலால் சிட்டி, ஹோஷி அண்ட் அல் ரஹ்மேனியா தான் வந்து டாப்பில் இருக்குங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் முவேலா கமர்ஷியலில் வந்து பார்த்தோன்னா ஆவரேஜ் ஆன்யுவல் ஆஸ்கிங் ரெண்ட் வந்து இட் இஸ் எனிவேர் பிட்வீன் யூனோ இட் இஸ் எனிவேர் அபவ் 40,800 திரம்ஸ் அப்படிங்கறத சொல்றாங்க. இது 2025 காட்டிலும் 8.2% அதிகரிப்பு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. ஏன்னா அரௌண்ட் ஒரு 37,700 ஆர்டர் இருந்தது வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா 40,800 இருந்து இருக்கு. அண்ட் அல்மஜாஸ் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்க வந்து ஆவரேஜ் ஆஸ்கிங் ரெண்ட்னு பார்க்கும்பொழுது 53,471 ஆக இருக்கு. இது 3.3% இன்க்ரீஸ் கடந்த ஆண்டே காட்டிலும். அண்ட் அல்நாதா ஷார்ஜால வந்து நம்ம பார்த்தோம்னா 2.7% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அண்ட் ஆவரேஜ் ஆஸ்கிங் ரெண்ட் நம்ம பார்த்தோம்னா 46,896 திரும்ஸ் ஆக இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இருக்கக்கூடிய சில பாப்புலர் அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டிஸ்னு பார்த்தா அல் தவுன், அல் கான், அல் கசிமியா, அல் ஜாதா, அல் ஜாஹியா, இந்த ஏரியாஸ்ல எல்லாம் வந்து ஆவரேஜ் ஆஸ்கிங் ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இப்போ அல் தவுன்ல வந்து 49,600 இருக்கு, அல் கான்ல வந்து 58,900 இருக்கு, அல் ஜாஹியால வந்து 55,700 இருக்கு. பாருங்க ஷார்ஜா சைட்ல எல்லாம் வந்து 50,000 பக்கம், 55,000, 60,000 அப்படிங்கும்பொழுது எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா கம்மியா இருக்கணும் பாருன்ட்டு, நம்ம ஒரு ரெண்டு பேர் தான் இருக்கோம், ஒரு ஓரளவுக்கு சுமாராக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது ஷார்ஜாவில் இருந்துக்கலாம் சொல்லி நிறைய பேர் அப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இருந்த காலம் போய் இப்போ அங்கேயும் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இதே நம்ம வந்து பார்த்தோன்னா திலால் சிட்டி தான் வந்து வில்லா ரெண்டல் சர்ச்சஸில் வந்து டாப் பொசிஷனில் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அங்கே வந்து ஆவரேஜ் ஆன்யுவல் ஆஸ்கிங் ரெண்ட்னு பார்த்தோன்னா 225,000 திரம்ஸ் ஆக இருக்கு, 225,000 திரம்ஸ் ஆக இருக்கு. இது போன வருஷத்தை காட்டிலும் 13.5% இன்க்ரீஸ். அதற்கு அடுத்தபடியாக வந்து ஹோஷியில் வந்து பார்த்தோம்னா 159,000, ரெமேனியாவில் வந்து 142,000 மாதிரி இருக்கு. அதை தவிர்த்து வில்லாஸில் கொஞ்சம் டிமாண்டோடு இருக்கக்கூடிய ஏரியாஸ்னா கசீடியா, அல் ஜசத், அல் கஃபியா, அல் சப்கா பராஷி, அல் அஸ்ரா, அல் சுயோஹுன்னு சொல்லி இந்த ஏரியாஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன் ஜென்ரல் நம்ம பார்த்தோம்னா ஷார்ஜாவோட ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில், அதாவது ஷார்ஜா ரியல் எஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சொன்னது என்னன்னா ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷன்ஸ் இந்த 2026 ஆண்டினுடைய முதல் பாதியில் மட்டுமே கிட்டத்தட்ட 29.5 பில்லியன் திரும்ஸ் ஆக இருக்கு. இது போன வருஷத்தை காட்டிலும் 9.3% இன்க்ரீஸ் ஆகி இருக்கு அப்படிங்கிற அந்த டேட்டாவையும் வெளியிட்டிருக்காங்க.
0: Update. Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 NGCC TNC apply.
2: Mercil Morning brought to you by
0: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
2: Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: மாஸ்டர் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா மாஸ்டர், சூடா ஒரு பாட்டு.
1: கமிங்.
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: be back after a short commercial break.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: என்ன கொண்டு தூணால நிம்மதி இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே, கூடவே மொத்தம் 425 திர்ஹம்ஸ் worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
4: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
5: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
6: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3rd பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
5: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
6: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
7: Are you feeling comfortable?
8: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
9: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
10: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
9: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
10: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
11: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
12: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 முதல் மாலை 6 வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
13: Brought to you by
14: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
15: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.

0: பாருங்களேன், இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் 3 மாசம் கூட முடிச்சா நம்ம கையில இல்லை இல்லையா. அக்டோபரோட 6வது நாள்ல நம்ம இருக்கோம், அக்டோபர் மாசத்தோட 6th day. நவம்பர் டிசம்பர் 2 மாசம் இருக்கு, பிளஸ் லில் மோர் டேஸ் ஃபியூ மோர் டேஸ் இன் அக்டோபர் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள கார் வாங்கணுங்கிற மாதிரி யாராவது ஒரு கோல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தீங்களா? பிகாஸ் யூ ஸ்டில் ஹாவ் டைம். டைம் இருக்கு அப்படிங்கறத விட உங்களால வாங்க முடியும். ஏன்னா அப்படி அமேசிங்கான ஆஃபர்ஸ் வந்து ஜெட்டோர்ல கொடுக்குறாங்க. அதுவும் நல்ல ஒரு எஸ்யூவி நீங்க வாங்கணும், உங்க பட்ஜெட் கூட வாங்கணும், ஈஸியான இஎம்ஐல நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் 999 dirhams per month இஎம்ஐல இருந்து நீங்க வாங்கலாம் உங்களோட கனவு எஸ்யூவி. அண்ட் வேட் அவங்க கவர் பண்ணுவாங்க, இல்லைன்னா 0% interest ஆப்ஷன் கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாம 1,000,000 kilometer வாரண்டியும் இருக்கு. ஸோ யூ கேன் சூஸ் பிட்வீன் தி ஆஃபர்ஸ் தட் தே கிவ். அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இன்னைக்கே அபுதாபி, துபாய், அஜ்மான், அலேன் மற்றும் ஃபுஜேரால இருக்கக்கூடிய ஜெட்டோர் ஷோரூம்ஸை விசிட் பண்ணுங்க. ஜெட்டோர் பார்ட் ஆஃப் எலீட் குரூப் ஹோல்டிங், ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. சரியா, அடுத்ததான் வந்து கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்ல மிஸ்டர் ரோமியோ படத்துல இருந்து ஒரு பாட்டு, கமிங் யுவர் வே.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
2: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்ளோ ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
3: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு
4: தோணுது. இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்பிங்.
3: என்னது, நிஜமாவா?
5: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். Spend 180 and we pay back. 10,000 trolleys powered by PNG.
3: மாபெரும்
6: நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் தி பிளாசா மால் மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
7: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
8: ஆனா எனக்கு கிடைச்சது
9: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
10: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
11: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: போயிட்டியா?
9: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரி டே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
12: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி lowest gold rate ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. Offer valid till 7th November. Mersal Morning brought to you by
13: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 gram கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
12: Co-sponsored by
13: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தண்டரை புதுச்சேரி வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் குறிப்பிட்ட கட்சியொன்றின் மீது மை வைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதேவேளை கொளிஞ்சிவாடி நகராட்சி நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குச்சாவடி அலுவலருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கும் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாக்குச்சாவடி அலுவலர் குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக செயற்பட்டு வருவதாக தெரிவித்து முகவர்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர்.
1: இந்திய செய்திகள்.
3: மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் பெருமளவிலான குளறுபடி மற்றும் தேர்தல் முறைகேட்டுக்கான பாட புத்தக உதாரணம் என்று காங்கிரஸ் கட்சி குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்த தேர்தல் முறைகேடுகள் அனைத்தும் நேரடியாக நிர்வகிக்கப்பட்டதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் தகவல் தொடர்பு பிரிவு பொறுப்பாளருமான ஜெயராம் ரமேஷ் சமூக வலைதளத்தில் செய்தி அறிக்கையொன்றின் ஸ்கிரீன்ஷாட்டை பகிர்ந்துள்ளார். அந்த செய்தி அறிக்கையில் மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் தொடர்பான வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் குறித்து தகவல்கள் இடம்பெற்றிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: சிங்கப்பூரில் இருந்து நேற்றிரவு நாடு திரும்பிய இலங்கையின் முன்னாள் முதற் பெண்மணி ஷிராந்தி ராஜபக்சவுக்கு நிதி குற்ற புலனாய்வு பிரிவு அழைப்பு விடுத்துள்ளது. இதற்குமைய எதிர்வரும் 13ஆம் தேதி நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அவர் அழைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை விளக்கமறியலில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச இன்று மீண்டும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். சர்ச்சைக்குரிய கிறிஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்கு விசாரணைக்காகவே அவர் அழைத்து வரப்பட்டுள்ளார்.
1: அமீரக செய்திகள்.
3: பள்ளி வளாகத்தில் குழந்தைகளின் அனுமதியின்றி புகைப்படம் அல்லது காணொளிகளை பதிவு செய்யும் பெற்றோருக்கு 5 லட்சம் திர்ஹாம்ஸ் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என சட்ட நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டு அந்த நடவடிக்கை சட்டவிரோதமான குற்றமாக கருதப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று நிபுணர்கள் கூறியுள்ளனர். துபாய் மற்றும் ஷார்ஜாவில் உள்ள பள்ளிகள் பள்ளி வளாகத்தில் மாணவர்களை அனுமதியின்றி புகைப்படம் அல்லது காணொளிகளை பதிவு செய்ய வேண்டாம் என்று பெற்றோர் மற்றும் பார்வையாளர்களுக்கு சுற்றறிக்கை மூலம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் சட்ட நிபுணர்கள் இதனை தெரிவித்துள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
3: ராஃபோர்டு விமானப்படை தளத்துக்கு சில அச்சுறுத்தல்கள் இருந்ததால் அங்கிருந்த அமெரிக்க குண்டுவீச்சு விமானங்கள் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சுமார் 12B1 குண்டுவீச்சு விமானங்கள் என கருதப்படும் இந்த விமானங்களை பிரிட்டனில் உள்ள ராஃபோர்டு தளத்தில் இருந்து அகற்றி அமெரிக்காவில் உள்ள அவற்றின் சொந்த தளங்களுக்கு மீண்டும் அனுப்பியதாக பென்டகன் உறுதிப்படுத்தியுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: சல்மான் ஆஹா பாகிஸ்தான் அணியின் T20 தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். அத்துடன் அவர் T20 அணியில் இருந்தும் நீக்கப்பட்டுள்ளார். சமீபத்தில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பாகிஸ்தான் அணியை வழிநடத்தி வெள்ளிப்பதக்கம் வெல்லச் செய்த ஜஹிப் ஜாதா ஃபர்ஹான் இலங்கைக்கு எதிராக வரவிருக்கும் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடருக்கான பாகிஸ்தான் அணியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

0: ஒரு ரஃப் ஸ்டார்ட் டு தி டே தான் இருந்திருக்கும் இன்னைக்கு இல்லையா, நம்ம யுஏனுடைய பல பகுதிகளில் ஸ்பெஷலி ஷார்ஜா, அதுக்கப்புறம் வந்து ராசல் ஹேமா, துபாய் அலைன் போகக்கூடிய ரோட்ல அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல வந்து இன்னைக்கு ஃபாக் ஃபார்மேஷன் ஆகி இருந்தது. இன்ஃபேக்ட் நம்ம பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல நிறைய ரோட்ஸ்ல வந்து இன்னைக்கு ஸ்பீட் லிமிட்ஸ் எல்லாம் வேற கம்மி பண்ணியிருந்திருக்காங்க. காலையில ஃபாகின் காரணமாக டிராஃபிக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்திருக்கு. அண்ட் அபுதாபியில வந்து சில கீ ரோட்ஸ்ல எல்லாம் ஃபாகின் காரணமாக ஸ்பீட் லிமிட் எல்லாம் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. என்னென்ன ரோடு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 80 km/h ஒரு சில ரோட்ஸ்ல எல்லாம் வந்து இன்னைக்கு கம்மி பண்ணியிருந்திருக்காங்க. லைக் ஸ்வேஹான் ரோட் பிட்வீன் ஹயர் ரவுண்ட் அபவுட் அண்ட் நாஹில் ரவுண்ட் அபவுட், அதுக்கப்புறம் ஷேக் தானூன் பின் முகமது அல் நஹியான் ரோட் பிட்வீன் மசாக்கின் அண்ட் அல் ஹயர் அண்ட் நாஹில் ரோட், இதெல்லாமே வந்து டுவர்ட்ஸ் அலேன் டைரக்ஷன்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அபுதாபி போலீஸ் வந்து இந்த ரோட்ஸ்ல எல்லாம் வழக்கமா இருக்கக்கூடிய 120 or 140 km/h ஸ்பீட் வந்து 80 km/h ஆக கம்மி பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் தேர், இங்கே நம்ம துபாயில் கூட இன்னைக்கு சில இடங்கள்லாம் வந்து ஃபாக் இருந்திருக்கு. நம்ம துபாய் போலீஸும் காலையிலேருந்து அலர்ட்டாக கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ் பிளாட்ஃபார்மில் பார்த்தோம்னா ஃபாக் சமயத்தில் நீங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ணுறதுக்கான யூனோ இம்பார்ட்டன்ஸ் என்ன, எப்படி நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணலாம், எப்படி சேஃபாக ட்ரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோ கூட வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அல் ஷுவேப் இன் அலேன், அதுக்கப்புறம் வந்து ஷேக் முகமது பின் ஜாயத் ஸ்ட்ரீட், எமிரேட்ஸ் ரோட், ராசல் கைமால, அதுக்கப்புறம் வந்து துபாயினுடைய ஒரு சில பகுதிகளில் இங்கெல்லாம் தான் வந்து இன்னைக்கு ஃபாக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அண்ட் டிராஃபிக் கன்ஜெஷனும் வந்து இதன் மூலமாக கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததாக வந்து சில பேர்லாம் எனக்கு இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. பட் ஐ ஹோப் இப்போ எல்லாம் கிளியராக இருக்கும் நம்புறேன். ஏன்னா 9 மணி வரைக்கும் தான் இந்த அலர்ட் எல்லாம் வந்து இட் வாஸ் தேர் இன் பிளேஸ். அண்ட் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 9:30 ஆக போகுது. அண்ட் வெயிலும் நல்லா வெளியில் வர ஆரம்பிச்சிச்சுங்கிறதுனால இப்போது ஃபாக் எல்லாம் கம்மியாகிட்டு எல்லாரும் சேஃபாக ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ எஸ் ட்ரைவ் சேஃப். அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் காதலிக்கு நேரமில்லை, ஓகே கண்மணி படங்கள் இருந்தெல்லாம் உங்களுக்காக பாட்டு பிளே பண்ண போறேன். நான் மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
1: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds la verum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigilulla Malabar Gold and Diamonds visit pannunga, alladhu mobile app valiya pay pannunga.

0: பேக் டு பேக்
1: Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸ் ஆ பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல

0: தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Hey, look, easy. Sana.
2: Sana, சொந்த ஊர்லயே சொந்தமா இடம் இருந்தா தான் மேரேஜ் சொல்லிட்டா.
3: சனா பேர்லயே வாங்கிடலாம், விடு.
2: எப்படி?
3: ALD சனா கார்டன், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரிஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இந்த ஆஃபர் அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
4: காலர் வாட்ஸ்அப் 050-675-2828. மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம், ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
3: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
4: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
5: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேவில் உள்ள நியூஸ் கார்ப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 மணிக்கு. இனி அல்தேவில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸ் சுலபமாக வாங்கிக் கொள்ள.
0: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
6: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
8: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்?
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: மெர்சல் மார்னிங் brought you by
0: ALD சனா கார்டன். 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரிஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
4: கோ-ஸ்பான்சர்ட் பை
12: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 9:28 ஆகுது. மெரிஸ்டல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்.
1: Update. Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: நேத்துக்குதான் வந்து நம்ம வேர்ல்ட் டீச்சர்ஸ் டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா. அக்டோபர் 5ஆம் தேதி ஒரு ஒரு வருஷமும் வந்து வேர்ல்ட் டீச்சர்ஸ் டேயா நம்ம செலிப்ரேட் பண்றது உண்டு. அண்ட் துபாயில் வந்து அஃபீஷியலி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது என்னன்னா, கோல்டன் விசாஸ் அவுட்ஸ்டாண்டிங் டீச்சர்ஸுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஆமா, ஸோ துபாயினுடைய இந்த எஜுகேஷன் 33 இனிஷியேட்டிவ்னு ஒன்று இருக்கு. அதுல நல்ல டீச்சிங் ஸ்டாஃப் வந்து நம்ம ரீடெயின் பண்ணணும், டீச்சிங் டேலண்ட்டை வந்து நம்ம ரீடெயின் பண்ணணும். ஸோ தட் யூஏயில் இருக்கக்கூடிய வளர்ந்து வர ஜெனரேஷனை அவங்களுடைய நாலேஜை வச்சு ஷேப் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படிங்கிற அந்த காரணத்தினால. சோ அதன்படி அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, அவுட்ஸ்டாண்டிங் எஜுகேட்டர்ஸ் அக்ராஸ் பிரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் அவங்களெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு 10-year கோல்டன் விசா வழங்கப்படும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுல குவாலிஃபை ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, டீச்சர்ஸை வந்து ஒரு சில கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க, லைக் அகாடமிக் எக்ஸலன்ஸ், அப்புறம் வந்து கம்யூனிட்டி கான்ட்ரிபியூஷன்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நல்ல ரிவ்யூஸ் கிடைச்சிருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தோம்னா, போன லைக் இஃப் ஐ எம் நாட் ராங், ஒரு போன வருஷம் ஆர் அதுக்கு முந்தின வருஷத்திலிருந்தே இதுக்கு வந்து அவங்க பிளான் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஒரு சில டீச்சர்ஸ் எல்லாம் வந்து குவாலிஃபை பண்ணவும் செஞ்சிருக்காங்க. பட் இந்த வருஷம் நம்ம பார்த்தோம்னா இதை இன்னும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால இப்போ ஃபேவரட் டீச்சர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நாமினேட் பண்ணலாம். அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் லைக் ஸ்கூல்ஸில் ரிவ்யூ எல்லாம் பண்ணும்பொழுது நிஜமாகவே உங்களுக்கு ஒரு டீச்சர் வந்து பிடிச்சிருக்கு, அவங்க டீச் பண்ணுறது, அவங்க குழந்தைங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு நல்ல வார்த்தை மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்கிறதுல தப்பு இல்லை இல்லையா. அண்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் டீச்சர்ஸ், எனி ப்ரொஃபஷன் ஃபார் தட் மேட்டர். நம்ம ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு ரிவ்யூ கொடுக்கறதுனால என்ன குறைஞ்சு போயிட போகுது இல்லையா. ஸோ ஜெனுவன்லி நமக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு நல்ல ரிவ்யூஸ் கொடுக்கறத ஒரு பழக்கமாக்கிக்கலாம்.
1: Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, number 1 NGCC TNC apply.
2: 91 போடு.

0: you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க. கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
0: இன்வாய்ஸிங்லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே. நீ தயாரா?
3: இருக்கவே இருக்கு. ஜோஹோ புக்ஸ்.
0: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
3: அதான் இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற அந்த இன்வாய்ஸிங் முறைக்கு ஜோஹோ புக்ஸ் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்ஸிங், செலவு கணக்கு, VAT ரிட்டர்ன்ஸ், ரிப்போர்ட்ஸ் கூடவே இப்போ இன்வாய்ஸிங்கும் சேர்ந்து ஜோஹோ புக்ஸே பாத்துக்கும்.
0: சோ ஆல் அண்டர் ஒன் ரூஃப், கரெக்டா?
3: அதே தான், எல்லா சர்வீஸ்க்கும் ஜோஹோ புக்ஸ். UAE இன்வாய்ஸிங் செய்ய ஜோஹோ புக்ஸ் தயார்.
4: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/AE/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
5: டிராபிக் அப்டேட் brought to you by Jeture. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
0: VAT நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க. ஆல்ரைட், 311 வந்து இன்னைக்கு டிராபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. ரெண்டு டைரக்ஷன்லயுமே இருக்கு. பொதுவா நம்ம டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷன்ல தான் இருக்கும், ஆனா இன்னைக்கு வந்து டுவர்ட்ஸ் ஷார்ஜா போற டைரக்ஷன்லயும் இந்த மிடிஃப் சைட்ல நமக்கு பார்க்க முடியுது. நாதல் ஹம்மர்ல இருந்து டுவர்ட்ஸ் மிடிஃப் போகக்கூடிய சைட்ல பார்க்க முடியுது. பட் அது வந்து கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராபிக் தான். பட் கன்ஜெஷன் வந்து அஃப்கோர்ஸ் டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷன்ல இருக்கு. அண்ட் மிடிஃப் தாண்டதுக்கு அப்புறமா ரெண்டு கிராஷஸ் வேற இருக்கிறதுனால அங்க கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. கான்சென்ட்ரேட்டடா இருக்கு டிராஃபிக் அங்கே பார்த்தோன்னா. அண்ட் தென் E44 ராசல்கோர் ரோடில், ராசல்கோர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 1 ஒரு கிராஷ் ஆகிருக்கிறதுனால ராசல்கோர் ரோட் 2 அல்கேல் போகக்கூடிய டைரெக்ஷனில் டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. அதை தவிர்த்து E11 வழக்கமாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சில் டிராஃபிக் இருக்குது, அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் அன்யூஷுவலாக இல்லை. ஸோ டிரைவ் சேஃப்.
5: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jeture. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
0: VAT நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
2: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
3: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: பல நூற்றாண்டுகள் முன்னாடியே முன்னோர்கள் உடல் பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத முறையை தேர்வு செஞ்சாங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா சிலிக்கனோயாசிஸ் டிஐபி தொடர்ந்து இப்பொழுது அல்பர்ஷா அர்ஜானிலும் திறக்கப்பட்டுள்ளது.
5: செழித்தையும் தமிழே.

0: நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: Mercel Morning brought you by
2: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs லிருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரும்ஸ் இன் கேஷ் பிளஸ் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: கண் துடைப்புக்கு வழங்கிய வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு முதுகில் குத்தும் தாவேக்கா அரசின் துரோகத்துக்கு செவிலியர்கள்தான் தற்போதைய இரையா என்று முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு, சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட தங்களது வாழ்வாதார உரிமைகளுக்காக அறவழியில் போராடிய செவிலியர்களை காவல்துறையை கொண்டு கைது செய்த தாவேக்கா அரசின் அராஜக நடவடிக்கைக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அவர் இஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். போராடும் செவிலியர்களுடன் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட மனம் வராத துரோக தாவேக்கா அரசுக்கு ஈவு இரக்கமின்றி அவர்களை கைது செய்ய மட்டும் எப்படி மனம் வந்ததோ என்றும் அவர் வினவியுள்ளார். தமிழ்நாட்டின் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளில் இன்று இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. இன்று காலை 11 மணி நிலவரப்படி மதுராந்தகத்தில் 35% வாக்குகள் பதிவாகியுள்ளன.
1: இந்திய செய்திகள்.
3: வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான தங்களது எதிர்ப்பை இந்தியா கூட்டணி மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் டெல்லியில் பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற வளாகத்தில் பேரணியாக சென்று தேர்தல் ஆணையத்திடம் தங்களது எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்ய உள்ளனர். வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையின் போது வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்படுவது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்தும் கேள்வி எழுப்பி வருகின்றன.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களில் சீட் பெல்ட் அணியாத ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் என சுமார் 3000 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. சீட் பெல்ட் விதிமுறைகளை போலீசார் தீவிரமாக அமல்படுத்தி வருகின்றனர். போக்குவரத்து மேலாண்மை மற்றும் சாலை பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான போலீஸ் துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் WPJ சேனாதீர சீட் பெல்ட் தொடர்பான சட்டம் தற்போது கடுமையாக அமல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் என்று அவர் கூறினார்.
1: அமீரக செய்திகள்.
3: அமெரிக்காவில் தங்களது குழந்தைகளை பல்கலைக்கழக படிப்புக்கு அனுப்புவது குறித்து பரிசீலித்து வரும் அமீரக குடும்பங்களுக்கு சிறிய அளவிலான சட்ட அல்லது நடத்தை தொடர்பான குற்றங்கள் கூட மாணவர் விசா முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று கல்வி ஆலோசகர்கள் எச்சரித்துள்ளனர். இதனால் விசா விண்ணப்ப செய்யும் முறையில் மேலும் நிச்சயமற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். விசா விண்ணப்ப செயன்முறை குறித்த கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் சில குடும்பங்கள் அமெரிக்காவை கல்விக்கான இலக்காக தேர்வு செய்வதை மறுபரிசீலனை செய்து வருவதாகவும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கும் முன்னுரிமையை குறைத்து வருவதாகவும் கூறப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் ஹோபர்ட் லர்னிக் மற்றும் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இடையேயான தொடர்புகள் குறித்து ஆதாரங்களை வெளிக்கொண்டு வந்த பிரிட்டன் வர்த்தகர் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து சாட்சிகளை பிரிட்டனின் நிதி கண்காணிப்பு அமைப்பு நடத்தும் விதம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என எம்பிக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நிதி முறைகேடுகள் அல்லது விதிமீறல்கள் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்துவோருக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு மற்றும் அவர்களை நிதி கண்காணிப்பு அமைப்பு கையாளும் விதம் குறித்து முழுமையான விசாரணை அவசியம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஹர்மன்பிரீத் கவுர் சர்வதேச கிரிக்கெட்டின் 3 வடிவங்களில் இருந்தும் இந்திய மகளிர் அணியின் கேப்டன் பதவியில் இருந்து விலகியுள்ளார். அவர் தனது முடிவை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிவித்துள்ளார். கேப்டன் பதவியில் இருந்து விலகியதுடன் அணியை நல்ல நிலையில் விட்டுச் செல்வதாகவும் இனி மீண்டும் கிரிக்கெட் மீதான காதலுக்காக விளையாட தயாராக இருப்பதாகவும் ஹர்மன்பிரீத் கவுர் தெரிவித்தார். 37 வயதான ஹர்மன்பிரீத் கவுர் இந்திய அணியை 5 டெஸ்ட் போட்டிகள், 51 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 25 T20 சர்வதேச போட்டிகளில் தலைவியாக வழிநடத்தியுள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற ஒருநாள் உலகக்கோப்பையில் இந்திய மகளிர் அணியை வழிநடத்தி அணிக்கு முதல் உலக சாம்பியன் பட்டத்தை பெற்றதந்த பெருமைக்குரியவர் ஆவார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய மகளிர் அணி தொடர்ந்து இரண்டாவது முறையாக தங்கப்பதக்கம் வென்றபோது அந்த அணியை வழிநடத்தியதே ஹர்மன் பிரீத்தின் அணித்தலைவியாக கடைசி போட்டியாக அமைந்துள்ளது.
4: Business update. Business update. Brought to you by
5: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஹைட்ரோ கார்பன் சரக்கு கப்பல் போக்குவரத்து திறனை விரிவுபடுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக ஏர்நாக் லாஜிஸ்டிக் அண்ட் சர்வீசஸ் நிறுவனம் தனது கடற்படையில் மேலும் 3 மிகப்பெரிய எரிவாயு கேரியர் கப்பல்களை சேர்க்க உள்ளது. இதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆர்டரின் மதிப்பு 1.2 பில்லியன் திர்ஹாம்ஸ் என ஏர்நாக் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான தகவலை நிறுவனம் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது.
4: Business update brought to you by
6: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Ally since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் அதிகபட்சமாக 44 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். பொதுவாக வானிலை தெளிவாகவும் சில நேரங்களில் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காணப்படும். பிற்பகல் வேளையில் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 34 டிகிரி செல்சியஸிலும் துபாய், அபுதாபி, ராசல் கைமா மற்றும் ஷார்ஜா, உமல் குவைனில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. இங்கே நம்ம யூஏயில் இல்லை பேரண்ட்ஸ்கெல்லாம் ஸ்கூல்ஸ் ஒரு ஒரு வார்னிங்னு சொல்ல முடியாது, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சர்க்குலர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா இப்போ குழந்தைங்கள்லாம் ஸ்கூலில் படிக்க வருவாங்க இல்லையா, வரும்பொழுது அவங்களுடைய குழந்தைங்களை தவிர்த்து வேறு குழந்தைங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது அவங்க கன்சென்ட் இல்லாமங்கிற மாதிரி நம்ம யூஏஇ ஸ்கூல்ஸ் எல்லாம் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம வந்து கன்சென்ட் இல்லாமல் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கும்பொழுது அப் டு 500,000 திரம்ஸ் வரைக்கும் ஃபைன் விதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபார் ப்ரைவசி பிரீச் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம யூஏஇல வந்து இந்த ப்ரைவசி லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப கண்ணும் கருத்துமா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நாட் ஜஸ்ட் ஃபார் சில்ட்ரன், இப்போ நம்ம ரோட்ல எல்லாம் போகும்போது ஏதோ ஒன்று ஷூட் பண்றோம், ஒரு போட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலேயோ வந்து அதில் வேற நபர்கள் வந்து கேப்சர் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒஃபென்ஸாக கருதப்படுது இல்லையா. ஏன்னா ஒருத்தருடைய கன்சென்ட் இல்லாமல் ஒரு அனுமதி இல்லாமல் அவங்கள வந்து போட்டோஸோ வீடியோஸோ எடுக்கிறதுங்கிறது இட் இஸ் ஆக்சுவலி அண்ட் ஒஃபென்ஸ். அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவ்வளோதான், நமக்கு வந்து பெரிய பிரச்சனை எல்லாம் போய் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இப்போ வந்து இங்கே நம்ம துபாயிலையும் ஷார்ஜாலையும் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல சர்க்குலர்ஸ் கொடுத்துருக்காங்க பேரண்ட்ஸ் அண்ட் விசிட்டர்ஸுக்கு. நீங்கள் வந்து ஸ்கூல் ப்ரெமைசஸில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுக்கக்கூடாது, அதை எடுத்து நீங்கள் வந்து ஷேரும் பண்ணக்கூடாது, நாட் ஈவன் ஆன் சோஷியல் மீடியா, நீங்கள் இன்டர்னல் வாட்ஸ்அப் குரூப்ஸில் கூட வந்து ஷேர் பண்ணக்கூடாது விதவுட் எனி கன்சென்ட் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம யூஏஇ சைபர் கிரைம்ஸ் லாவின் படி கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணாங்கன்னா ஃபைன்ஸ் வந்து நம்மளுடைய அந்த குற்றத்தை பொறுத்து மாறும், அப் டு 500,000 திரம்ஸ் வரைக்கும் அப்படிங்கிற

உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: Listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்ல 5000 திர்ஹம்ஸ்க்கு மேல கோல்ட் வாங்கினா லெனின் பாண்டியன் படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம்.
0: லெனின் பாண்டியன் GCC ரிலீஸ் பை ஆல்தவசல் மூவிஸ் பவர்ட் பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.
2: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா ஆல்தேவில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா October 8 மாலை 4 PM. இனி அல்தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
3: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
4: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
5: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
6: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ. த்ரில்லர்? அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
7: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
8: Mercel Morning brought to you by
9: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs லிருந்தே வாங்க முடியும். October month register பண்ண எல்லாருக்கும் 4 gram gold coin and registration பட்டா free.
8: Co-sponsored by
9: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

பாட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
3: நெல்சன்
2: திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: ஜாயாலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
5: இப்பவே வா, ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
4: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாயாலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாயாலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாயாலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
6: ஜாயாலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
8: எக்ஸ்ப்ளோர் மோர் பண்ண ஜெட்டூரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
9: உங்கள் கனவு எஸ்யூவி உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
8: வேட்டை நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
9: இன்றே அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது ஒரு எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஓர் அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
10: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
11: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: இன்னைக்கு நான் வந்து பார்க்கின் ஆப் ஓபன் பண்ண உடனே எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று வந்தது, உங்களுக்கும் வந்திருக்கும் நம்புறேன். இல்லை வந்து நம்ம வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் சைட்லலாம் போகும்பொழுது நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான டிராஃபிக்கை எதிர்பார்த்துருக்கலாம் இல்லையா. அதுக்கான காரணம் வந்து பியூட்டி வேர்ல்ட் மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய பிகெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபேர், இந்த பியூட்டி அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃப்ரேக்ரன்சஸ் அண்ட் ஆக்சசரீஸ்னு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து ஒன்று திருட்டுற மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஃபேர் ஒன்று இன்னைக்கிலிருந்து ஆரம்பித்து 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு 3 நாட்களுக்கு வந்து நடக்குது. அதனால தான் சரியா, ஸோ வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பக்கம் என்னடா இது அதிகப்படியாக கூட்டம் வருதே, அதுவும் வந்து ஸ்பெஷலி நிறைய விமன்லாம் வந்து போகிறது நீங்கள் பார்ப்பீங்க. பிகாஸ் தேர் டூயிங் இட் ரியலி பிக் திஸ் டைம். நிறைய நம்ம ஆட்ஸ் எல்லாம் பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில், ப்ளஸ் நிறையா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இதை பற்றி பேசி போடுறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதனால இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஃபேர் இது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மோர் தென் 1900 இன்டர்நேஷனல் எக்ஸிபிட்டர்ஸ் வராங்களாமா, அண்ட் 7000 மேற்பட்ட இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸ் வருவாங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபேர்னா வந்து பொதுவாக முன்னெல்லாம் வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இப்போலாம் ஃபேர் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவ் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் வந்து சில எக்ஸ்பர்ட்ஸோடைய அந்த பேனல் செஷன்ஸ் எல்லாம் நடக்கும், இன்னொரு பக்கம் வந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவேஷன்ஸ் எல்லாம் கூட வந்து நடக்கும், எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் இருக்கும். போயிட்டு நம்ம வந்து மேபி சே ஒரு மேக் ஓவர் பண்ணிக்கிறதோ இல்லை வந்து குட்டியாக ஒரு கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வர வர பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு ரெலவெண்ட்டான ஒன்று பாஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டு வாங்க சரியா. ஸோ இதிலிருந்து ஐ மீன் நான் ஆக்சுவலி வந்து எதுக்கு நான் அந்த பார்க்கின் ஆப் பற்றி சொல்ல வந்தேன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இப்படி வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் ஏதாவது ஃபேர் எல்லாம் நடக்கும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாஸில் இல்லை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணாலே தெரியும் ஆப். பர் ஆர் வந்து 20 dirhams சார்ஜ் பண்ணுறாங்க சரியா. ஸோ பழக தோஷத்தில் நீங்கள் அங்கே போய் பார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 dirhams போயிடும். அஃப்கோர்ஸ் நோட்டிஃபை பண்ணணும் எங்கள் ஆப் உங்களுக்கு. இருந்தாலும் வந்து லெட் மீ ஜஸ்ட் ரிமைண்ட் யூ, வேர்ல்ட் ட்ரேட் சென்டரை சுற்றி, நம்ம துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரை சுற்றி ஏதாவது எக்ஸிபிஷன்ஸ் அண்ட் ஃபேர்ஸ் எல்லாம் நடக்கும்பொழுது அங்கே பார்க்கிங் வந்து 1 hour 25 dirhams பப்ளிக் பார்க்கிங் ஸ்பேஸ் இரஸ்பெக்டிவ் ஆஃப் அந்த ஜோன் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா. ஸோ ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். இந்த மாதிரி அடுத்தடுத்து இவெண்ட்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவிட்டீஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா. இந்த நேரத்தில் இப்படி பாருங்க, இவெண்ட்லாம் நடக்கும்பொழுது எப்படி பார்க்கிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஃபெஸ்டிவல் சீசனில் கோல்ட் ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ அப்படி தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாக்கணும், அட் த சேம் டைம் நம்மளுடைய சில ட்ரெடிஷன்ஸ் அண்ட் சில பழக்கங்கள்லாம் வந்து நம்ம பாரம்பரியமாக கொண்டு வந்துட்டு இருப்போம். ஒரு ஒரு வருஷமும் வந்து இந்த ஸ்பெஷல் டேஸில் வந்து அட்லீஸ்ட் 1 gram தங்கமாவது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம்ல. ஸோ அப்படி தங்கம் வாங்கக்கூடிய ஒகேஷன் தான் அடுத்தடுத்து வரப்போகுது. நவராத்திரி வருது, தீபாவளி, தந்தேராஸ்னு சொல்லி இனி ஆஸ்பிஷியஸான டேஸ் எல்லாம் வருது. ஸோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் கோல்ட் ரேட் ஹைக்கிலிருந்து உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஜாயோ காசில் வண்டர்ஃபுல்லான ஆஃபர் வழக்கம் போல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு கோல்டு ரேட்டை லாக் பண்ணிங்கன்னா நல்ல, நீங்கள் லாக் பண்ண ரேட்டில் கோல்டு ஜுவல்லரியை வாங்கிக்கலாம் ஓகேவா. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஜாயோ காசில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரிக்கு ஜஸ்ட் 10% மட்டும் அட்வான்ஸ் நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த கோல்டு ஜுவல்லரியினுடைய ரேட்டை வந்து நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, எந்த டேட்டில் போய் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, தட் இஸ் பிஃபோர் நவம்பர் 7, எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போய் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அன்னைக்கு போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் சரியா. ஸோ கட்டாயமாக ஃபெஸ்டிவ் சீசனுங்கும் பொழுது கோல்டு ரேட் ஜாஸ்தி ஆகும். ஸோ முன்கூட்டியே நீங்கள் லாக் பண்ண அந்த லோவஸ்ட் ரேட்டில் வாங்கிக்கலாம், அது ஒரு அட்வான்டேஜ். இல்லைனா நீங்கள் போய் வாங்கக்கூடிய அந்த அன்னைக்கு உங்களுக்கு கோல்டு ரேட் கம்மியாக இருக்குது, நீங்கள் லாக் பண்ணதை விட அப்படின்னா அஃப்கோர்ஸ் அந்த ரேட்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேயா. ஜாயலுக்கா ஷோரூம்க்கு தான் நீங்கள் போய் புக் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது, அவங்களுடைய ஆப் ஒன்று இருக்குது, அதையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அது வழியாகவும் இந்த ஆஃபர் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். பட் ஜஸ்ட் ரிமெம்பர், நவம்பர் 7 வரைக்கும் தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு வேலிடா இருக்கு. டோன்ட் மிஸ் இட் அவுட்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry-ய pre-book pannunga. Offer valid till 7.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்ட லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
3: பல நூற்றாண்டுகள் முன்னாடியே முன்னோர்கள் உடல் பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத முறையை தேர்வு செஞ்சாங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா சிலிகனோயாசிஸ் டிஐபிஐ தொடர்ந்து இப்பொழுது அல்பர்ஷா அர்ஜானிலும் திறக்கப்பட்டுள்ளது.
4: ஹலோ அபுதாபி மக்களே,
5: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமா கரடியா தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் என்ஆர்ஐ ஆஃபர்ஸோட
4: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM to 7 PM
5: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீம் மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். கால் 056-357-9474.
6: மேடம் ஒரு நிமிஷம்.
7: எஸ்
6: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
7: ஹா நல்லா தெரியுமே.
6: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
7: ஆ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
6: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
7: எது மதுவா?
6: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
7: ஓ மை காட், யாரு அவரு?
6: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
7: டாம் இட்.
8: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
9: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
10: இன் அசோசியேஷன் வித்
4: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் happening at Grand Millet.

0: 9:52 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். டிராபிக் எங்க இருக்குங்கிறத செக் பண்ணணும், அதுக்கப்புறமா உங்களுக்கு மனசு திட்டமிட்டு பாட்டு வரணும் தரணும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் பாட்டு கொடுத்துடலான் இருக்கேன், ஐ மீன் பாட்டு கேட்கலான் இருக்கேன். யாருக்கு என்ன பாட்டு வேணும்னு கரெக்டா நீங்க வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க 800-8940-க்கு. லெட்ஸ் சி. ஹாய், குட் மார்னிங்.
1: குட்
0: மார்னிங். யார் பேசுறீங்க?
1: ஷஃபி.
0: ஷஃபியா ஷஃபீகா?
1: ஷஃபி.
0: ஷஃபி, என்ன பண்றீங்க ஷஃபி?
1: நான் இப்ப டியூட்டிக்கு வந்து டியூட்டில இருக்கேன்.
0: டியூட்டில இருக்கீங்க? கேரளா வாங்க?
1: இல்ல இல்ல, நான் தமிழ் தாங்க.
0: இல்ல, உங்களோட
1: ஸ்லாங் டிஃபரெண்டா இருக்கு,
0: கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. நம்ம பார்டர் எப்படி நீங்க?
1: இல்லப்பா, நாங்களா டெல்டா டிஸ்ட்ரிக்ட்.
0: ஆஹாஹா, சரி சரி.
1: என்ன
0: பாட்டு வேணும் ஷஃபி?
1: எனக்கு அபூர்வ சகோதரர் வந்து
0: ஷஃபீக்காக அபூர்வ சகோதரர்கள் படத்துல இருந்து அவர் கேட்ட பாட்டு அண்ணாத்த ஆடுறார். ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் இந்த பாட்டை, ஐ மீன் அட்லீஸ்ட் நான் கேட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. எனவே பாட்டு கேட்கலாம், பட் அது மாதிரி குவிக்கா டிராபிக் எங்க இருக்குன்னு மட்டும்
2: பார்த்துடலாமா? ஜெட்டூரே மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டி செல்லுங்கள்.
3: வேட்ட நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: அன்யூஷுவல் டிராஃபிக்னு இப்போ நான் பார்த்தேன்னா, சி யூஷுவலாக வந்து 311, அதுக்கப்புறம் வந்து 11 இருக்கிறது இருக்கு. பட் அன்யூஷுவலாக டிராஃபிக் எங்கே இருக்குது எங்கிட்ட கேட்டிங்கன்னா, நம்ம ஊத்மேதா ரோடு இருக்கு இல்லையா, ஜதஃப் தாண்டி லத்தீஃபா ஹாஸ்பிட்டல் எக்ஸிட் வரைக்கும் அந்த ஸ்ட்ரெச்சில் இன்னைக்கு காலையிலேருந்து, நான் காலையில் ஒரு 6:30, ஐ மீன் ஒரு 6:30 சுமாருக்கு நான் பார்த்தேன். அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் அங்கே டிராஃபிக் கம்மியாகவே இல்லை, பிகாஸ் அங்கே எக்ஸிட் கிட்ட வந்து பார்த்தா ஏதோ சம் ரோடு ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால தான். ஸோ அந்த பக்கம் போகிறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் டிலேஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
2: Traffic update. Brought to you by Jeture. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
3: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: ஆல் ரைட், நானும் அப்படியே கிளம்புறேன். நம்ம ஃப்ரெண்ட் ஷஃபி கேட்ட பாட்டு பிளே பண்ணிட்டு, இந்த பாட்டு வந்து எப்படி நல்லா ஜாலியா வைபா இருக்கோ அதே வைபோட இந்த நாளை நீங்க கொண்டு போங்க, சரியா? நாளைக்கு மார்னிங் 7 மணிக்கு மறுபடியும் மெர்சல் மார்னிங்ல உங்கள்கிட்ட வந்து பேசுறேன். ஸ்டே கனெக்டட் வித் அஸ், நம்ம ஆப் இருக்கு, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியா பேஜஸ்லயும் எங்களோட கனெக்டடா இருங்க. ஓகே, மது ரெடியா இருக்காரு மசாலா கேஃபேக்கு, அவரோட கண்டினியூ பண்ணுங்க. நாளைக்கு காலையில் நம்ம 7 மணிக்கு பேசுவோம், சரியா? டாடா.
2: மெர்சல் மார்னிங் brought to you by
3: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
2: Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari

0: 89.4 Tamar FM. Nama radio, nama music. This hour of Masala Cafe is brought to you by
1: Skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
2: 89.4 Tamar FM செய்தி சுருக்கம்
0: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: பணி நிரந்தரம், சமவேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடும் செவிலியர்கள் மீது காவல்துறையினரை ஏவி கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தியிருக்கும் இந்த அரசை வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று எதிர்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எதிர்கட்சியாக இருந்தபோது ஆட்சிக்கு வந்த முதல் நாளிலேயே செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொன்ன இன்றைய ஆட்சியாளர்கள் இன்றைய செவிலியர் போராட்டத்துக்கு முதல் ஆளாக காவல்துறையை அனுப்பி அராஜகம் செய்கின்றனர் என்று அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஒரு பக்கம் போராட்டக் களத்தில் சிறிய இடத்தில் செவிலியர்களை அடைப்பது, மின்சாரத்தை நிறுத்துவது, உயிர் வேண்டுமா வேண்டாமா என்று மிரட்டுவது என அத்துமீறும் இந்த ஆட்சியாளர்கள், மறுபக்கம் அபியூசிவ் வாரியர்ஸ் மூலம் செவிலியர்களையும் அவர்களின் போராட்டத்தையும் கொச்சைப்படுத்துவது அநாகரிகத்தின் உச்சம் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியின் போராட்ட பேரணியின் போது காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி வத்ராவை டெல்லி போலீசார் தடுத்து வைத்துள்ளனர். தேர்தல் ஆணையத்தின் தலைமையகத்தை நோக்கி இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் இருவரும் பங்கேற்றிருந்த நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து வைத்துள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான விவகாரங்களை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் பங்கேற்ற பிற எதிர்க்கட்சித் தலைவர்களும் போலீசாரினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக எதிர்க்கட்சி சார்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என சமகி ஜனபல வீகைய நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா இன்று அறிவித்தார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அஜித் பி பெரேரா சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இந்த வார இறுதியில் அதிகாரப்பூர்வமாக கையளிக்க எதிர்க்கட்சி முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த சபைத் தலைவர் மற்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தாமதமின்றி விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ள அரசாங்கம் தயாராக இருப்பதாக தெரிவித்தார். கடந்த வாரம் விமானத்தை விபத்துக்குள்ளாக்க முயன்றதாக கூறப்படும் சம்பவத்தில் தனது கேப்டனை தாக்கிய ஃபிளை துபாய் துணை விமானி 7 ஆண்டுகளுக்கு முன்பு நியூசிலாந்தில் தங்கி விமான பயிற்சியின் ஒரு பகுதியை முடித்ததாக நியூசிலாந்து போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர் 2018 நவம்பர் முதல் 2019 மே மாதம் வரை 6 மாத மாணவர் விசாவில் நியூசிலாந்தில் இருந்ததாக போலீசார் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நியூசிலாந்து குடியேற்ற பதிவுகளின்படி அவர் 2018 நவம்பர் 30 தேதி நியூசிலாந்துக்கு வந்ததாகவும் 2019 மே 23 தேதி அங்கிருந்து புறப்பட்டதாகவும் நியூசிலாந்து உதவி போலீஸ் ஆணையர் மைக்கேல் ஜான்சன் தெரிவித்துள்ளார். ஏமனில் சட்டப்பூர்வ அரசுக்கு ஆதரவளித்து வரும் சவுதி அரேபியாவின் முயற்சிகளுக்கு பஹ்ரைன் முழுமையான ஆதரவை தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் ஹூதி கிளர்ச்சியாளர்களின் ஆட்சி கவிழ்ப்புக்கு முடிவு கொடுத்து ஏமன் அரசையும் அதன் நிறுவனங்களையும் மீட்டெடுத்து விரிவான அரசியல் தீர்வை எட்டுவதற்காக சவுதி அரேபியா மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு பஹ்ரைன் முழுமையாக ஆதரவளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமனில் சட்டப்பூர்வ அரசுக்கு ஆதரவளிக்கும் கூட்டணிக்கு சவுதி அரேபியா தலைமை வகித்து வருகின்றது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் சமீபத்திய செயற்பாடுகள் மற்றும் அணியின் முன்னேற்றம் குறித்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கவுஹாத்தியில் முக்கிய ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியது. அணியின் செயற்பாடுகள், வீராங்கனைகளின் பங்களிப்பு, அணியின் தயாரிப்பு மற்றும் எதிர்கால போட்டிகளுக்கான திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டத்தின் பின்னரேயே இந்திய அணியின் தலைவி பதவியில் இருந்து ஹர்மன் பிரீத் கவுர் விலகுவதாக அறிவித்துள்ளார்.
0: business update. Business update.
4: Brought to you by
5: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: அமெரிக்கா ஈரான் போருக்கு மத்தியிலும் ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா மற்றும் குவைத்தின் எண்ணெய் அல்லாத பொருளாதாரங்கள் செப்டம்பர் மாதத்தில் தொடர்ந்து முன்னேற்றம் கண்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இந்த மோதல் கத்தாரில் உள்ள வர்த்தக நிறுவனங்களின் செயற்பாடுகளை பாதித்துள்ளதாக கூறப்படுகின்றது. அமீரகத்தில் எண்ணெய் அல்லாத தனியார் துறையில் தேவைக்கான சூழல் மேம்பட்டுள்ளது. இதன் விளைவாக பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு செப்டம்பரில் உற்பத்தி மாதாந்த அடிப்படையில் மிக வேகமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது.
0: பிசினஸ் அப்டேட்
4: brought to you by
1: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் அதிகபட்சமாக 44 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அல்ஃபுஜைராவில் 33 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி ராசல்கைமாவில் 36 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 37 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகி உள்ளது. அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
0: தமிழ் 89.4

0: வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நேரம் இப்ப சரியா 11 மணி தாண்டி 13 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. மசாலா கேஃபே நிகழ்ச்சி துவங்குகிறது 89.4 தமிழ் எஃப்எம்இல். இன்னைக்கே நம்ம கண்டிப்பா கிர்கிஸ்தான் கதைகள் பேச போறோம். அப்டேட்ஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னென்னலாம் பண்ண, எங்கெல்லாம் நீங்க போலாம், அங்கே எப்படி நண்பர்கள்ல எப்படி சாப்பாடு எப்படி எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட நான் டெஃபினட்டா ஷேர் பண்ண போறேன் சரியா. பட் அஃப்கோர்ஸ் நான் அப்டேட்ஸோட தான் நிகழ்ச்சி வந்து தொடங்க போறேன்.
1: Update. Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: Okay, Dubai Retail வந்து ஒரு Skylight Mall அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 1.3 million square feet கொண்ட ஷாப்பிங் டெஸ்டினேஷன் ஆக இருக்க போகிறது. சோ இந்த Skylight Mall அல்கேல் ரோட்ல ஈஸியாக ஜேவிடி ஜுமேரா ஐலண்ட்ஸ் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ்க்கு பயங்கர அக்சசபிளான ஒரு இடத்துல இந்த மால் வந்து அமையவிருக்கு. 2027 இந்த மாலை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் கிராஸ் லீசபிள் ஏரியா மட்டும் இருக்குது. 360 மேற்பட்ட கடைகள். ஸோ துபாயில் வந்து கிட்டத்தட்ட 58 மால்களாக இந்த மால் வந்து ஒன்று சேருது துபாய் எமிரேட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஸ்கைலைட் மாலுக்கு நீங்களும் போயிட்டு ஃபோட்டோலாம் போடலாம். துபாய் ஸ்கொயர் மால் அது வந்து 2028 ப்ரப்போஸ் செய்யப்பட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் 3 times ஆஃப் டவுன் டவுன் துபாய் இந்த துபாய் ஸ்கொயர் மால் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 180 பில்லியன் திரஹம்ஸ் ஸோ இதுக்கான பட்ஜெட். அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ஷாப்பிங் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் டெஸ்டினேஷனாக இருக்க போகுது. துபாய் சவுத் பே மால் வரப்போகுது ஃபியூச்சரில். அண்ட் வில்லா ஸ்கொயர் இந்த மாதிரி பல்வேறு மால்ஸ் வரப்போகுது. அண்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னது இந்த ஸ்கைலைட் மால்.
1: Update. Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, number 1 NGCC TNC apply.
0: Okay, so நம்ம வந்து இன்னைக்கு கிரிகிஸ் கதைகள் பேசுவோம். கிரிகிஸ் கதைகள் மீன்வேல் நீங்களும் கால் பண்ணி பேசலாம். எதை பத்தி பேச போறோம் எல்லாத்தையும் நான் சொல்றேன். 1 by 1 I will tell you. Okay, first நம்ம வந்து இஸ்பேட் ராஜா இதே ராணியில இருந்து ஒரு பாட்டு கேட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடங்குவோம். அடுத்து வர ரெண்டு பாட்டுமே பிளாஸ்ட், நல்ல பாட்டு, சூப்பர் பாட்டு. பிளாஸ்ட் பாட்டு கிடையாது, பட் இந்த ரெண்டு பாட்டும் மெகா ஹிட். கேட்டுவாங்க.
2: Back to back. Ring the party. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds la verum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigilulla Malabar Gold and Diamonds visit pannunga alladhu mobile app valiya pay pannunga.

0: ஷோ தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: என்ன கொண்டு நிம்மதி இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15th ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். ஜாயாலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
3: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாயாலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாயாலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாயாலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
0: ஜாயாலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேவில் உள்ள நியூஸ் கார் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா October 8 மாலை 4 மணிக்கு. இனி அல்தேவில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸ் ஐ சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம். ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 0653287 94 or WhatsApp 0503885370.
4: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Masala Cafe is brought to you by
2: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருத்த

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் கிர்கிஸ்தான் கதைகளை நாம் துவங்குவோம். ஸோ கிர்கிஸ்தானுக்கு நேரத்தை நான் சொல்லியிருந்தேன், விசா அரைவல் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு யூஏ ரெசிடென்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக அந்த ஊருக்கு போயிட்டு ரெடி பார்த்து சுற்றிட்டு வந்துடலாம். 30 டேஸ்க்கு கொடுப்பாங்க, $50 நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா. ஆரல்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக விசா வேணும், பேவே பண்ணாமல் வேணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட யூஎஸ் விசா இருக்குல்ல, யூஎஸ் விசா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எந்த காசும் கொடுக்காம 7 டேஸ் ஃப்ரீ விசா வாங்கிக்கலாம் கிர்கிஸ்தானில். ஓகே, கேபிட்டல் சிட்டி பிஷ்கேக் அதுதான் முக்கியமான சிட்டியும் கூட. அங்கே சில பல சிட்டிஸ் இருக்குது, ஓஷ், அப்புறம் சில பல டூரிஸ்ட் ஸ்பாட்டுகள்லாம் இருக்குது. அவுட்டரில் நீங்கள் போனீங்கன்னா வாயில் நுழையாத நிறையா பேருங்கள்லாம் இருக்கும். அக்தூஸ் அப்படின்னு ஒரு லேக் இருக்கும், அதுக்கப்புறம் இசிகுல் அப்படின்னு ஒரு லேக்குக்கு நாங்கள் போனோம், கோல்டோர் அப்படின்னு ஒரு லேக். இதெல்லாம் பரவாயில்ல, வாயில் நுழையாதுன்னா ஜாப்பனீஸ் அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டட் நேம்ஸ்லாம் கிடையாது, பட் ஞாபகம் வச்சுக்க முடியாது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான நேம்ஸாக இருக்கும். ஸோ இந்த லேக்ஸு ஹில்ஸு பேசிக்கலி கிர்கிஸ்தானில் நீங்கள் வின்டரில் போகிறீங்க அப்படின்னா பயங்கர பனி இருக்கும், டிசம்பர் ஜான் ஃபெப் இதெல்லாம் வந்து ஃபுல் ஸ்னோ கேப்டாக இருக்கும். அங்கே எங்கள் டூர் கைட் ரொம்ப குட் பர்சன் ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட கேட்டோம் ஆலன் சொல்லிட்டு, எங்கள் ஊரில் வர ஆலன் இல்லை, இது வேறு ஆலன். ஸோ ஆலன் வந்து என்ன சொன்னார்னா, வின்டர்லலாம் ரோடு ஃபுல்லாக ஸ்னோ, வயல்வெளி ஃபுல்லாக ஸ்னோ, மலை ஃபுல்லாக ஸ்னோ, சிட்டி ஃபுல்லாக ஸ்னோ, எங்கே பார்த்தாலும் ஸ்னோவாக தான் இருக்கும் அப்படின்னாரு. ஸ்விட்சர்லாண்ட் ஆஃப் ஏஷியான்னு மக்கள் இதை அழைப்பாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ரொம்ப அழகான ஒரு இடமும் கூட. ஸோ இப்போ நாங்கள் போனது ஆட்டம் சீசன், இலை உதிர்காலம், இந்த இலையெல்லாம் உதிர்ந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக அடி அடி கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் டெம்பரேச்சர்ஸ்லாம் வந்து மேனேஜபிளாக இருக்கும், 25 degrees ஹையஸ்ட்டாக இருக்கும், லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா 8-10 மாதிரி போகும், மிட் நைட் போகும். ஸோ சச் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி, நீங்கள் போயிட்டு வாங்க. போயிட்டு வருதுன்னா இப்போ கொஞ்சம் காம்படிட்டிவ் ப்ரைஸில் இருக்குது, வில கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் நேஷனல் டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ப்ரைஸ் ஏறிடும் வச்சுக்கோங்களேன். ஸோ பிளான் பண்ணிடுவாங்க. மற்றபடி என்ன சாப்பாடு, எப்படி எப்படிலாம் போகணும், எங்கெல்லாம் போகணும், என்னெல்லாம் அட்வென்ச்சர் பண்ணோம் எல்லாத்தையும் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஒன்று ஒன்றா ஸ்டார்டிங் ஃப்ரம் நாங்கள் செக்இன் பண்ணதுலேருந்து சொல்கிறேன். ஏன்னா செல்ஃப் செக்இன் சொல்லிட்டாங்க, அந்த சாவி வந்து ஒரு எலக்ட்ரிக் கம்பத்தில் கட்டி வச்சிட்டாங்க, அந்த சாவியை தேடி நாங்கள் அலைஞ்சது இருக்கியா, ஐயோ அம்மா அம்மா, எவ்ரி திங் ஐ வில் ஷேர். ஓகே, 89.4 தமிழ் எஃப்எம்ல இது மசாலா கேஃபே, ஸ்டே டியூன்ட்.
1: மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: In association with Tamilnadu's most trusted builder DAG Property Showcase இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. Coming 17th and 18th October happening at Grand Millennium Alwada Abu Dhabi.
3: Nikana 91 pore

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
0: brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: முறைக்கு ஜோஹோ புக்ஸ் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT ரிட்டர்ன்ஸ், ரிப்போர்ட்ஸ் கூடவே இப்போ இன்வாய்சிங்கும் சேர்ந்து ஜோஹோ புக்ஸே பாத்துக்கும்.
1: சோ ஆல் அண்டர் ஒன் ரூஃப், கரெக்ட்டா?
0: அதேதான் எல்லா சர்வீஸ்க்கும் ஜோஹோ புக்ஸ். UAE இன்வாய்சிங் செய்ய ஜோஹோ புக்ஸ் தயார்.
2: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/AE/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
3: அச்சோ, கோல்ட் ரேட் ஏன் இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது? வெயிட் பண்ணி தான் கோல்டு வாங்கலாம்னு இருக்கேன்.
4: வெயிட் எல்லாம் பண்ண வேணாம், பீமா ஜுவல்லர்ஸ்ல இன்னைக்கு ஜுவல்லரி புக் பண்ணி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்.
3: எப்படி?
4: ஜஸ்ட் 10% அட்வான்ஸ் பே பண்ணி ஜுவல்லரி புக் பண்ணுங்க. 85,000 worth ஜுவல்லரி புக் பண்ணா 180 டைமண்ட் வவுச்சர், கூடவே டைமண்ட் அன்கட் அண்ட் பிளாட்டினம் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ்ல 50% ஆஃப், டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல அப் டு 40% ஆஃப்.
5: செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வித் பீமா ஜுவல்லர்ஸ், நவ க்ளோசர் டு யூ வித் 7 ஸ்டோர்ஸ் அக்ராஸ் துபாய், Sharjah and Abu Dhabi, including newly opened Bima stores at Lulu Muvela and Lulu Albarsha. TNC apply.
6: Explore more பண்ண ஜெட்டூ ரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
7: உங்கள் கனவு SUV உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
6: VAT நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
7: இன்று அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது ஒரு எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஒரு அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Masala Cafe is brought to you by
1: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.

0: டேய் ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்ல 5000 திர்ஹம்ஸ்க்கு மேல கோல்ட் வாங்கினா லெனின் பாண்டியன் படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம்.
1: லெனின் பாண்டியன் GCC ரிலீஸ் பை ஆல்தா வசல் மூவிஸ், பவர்ட் பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: ஹே லுக், ஈஸி சரா
4: சரா, சொந்த ஊர்லயே சொந்த பாய் எடுவர்தாதா மேரேஜ் சொல்லிட்டா.
5: சனா பேர்லயே வாங்கிடலாம் விடு.
4: ஆ எப்படி
1: ALD சனா கார்டன், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இந்த ஆஃபர் அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
2: காலர் வாட்ஸ்அப் 0506752828.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. வெறும் 4.90 lakhs லிருந்து வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange. This hour of Masala Cafe is brought to you by
1: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.

0: வெல்கம் பேக் டு கிர்கிஸ்தான் கதைகள். அடுத்த கதை, நாங்கள் வந்து உள்ளே போய் ஏர்போர்ட்டில் இறங்கி செக்இன் பண்ண கதை. ஆக்சுவலாக நாங்கள் மூணு பேர் போயிருந்தோம். அதில் எப்படின்னா, நான் வந்து இ விசா, என் ஃப்ரெண்டு வந்து யூஎஸ் விசா வச்சிருக்கிறதுனால அவருக்கு விசா ஃப்ரீ, இன்னொருத்தர் ஆணையரல் விசா. ஆளுக்கு ஒரு ஒரு டைப் ஆஃப் விசாவில் கிர்கிஸ்தானுக்குள்ளே என்ட்ரானோம். ஏர்லி மார்னிங் கொண்டு போய் விட்டாங்க, நல்ல குளிர். வெளியே போயிட்டு அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து டாக்ஸி கேட்கலான்னு போனோம். டாக்ஸிலாம் அவங்களுக்கே தெரியும், பல ஊர்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களா ஒரு ரேட் சொல்லுவாங்க. அங்கே வந்து ஓலா ஊபர் மாதிரி ஆண்டெக்ஸ் தான், எங்கே போனாலும் ஆண்டெக்ஸ் ஆண்டெக்ஸ் ஆண்டெக்ஸ். ஸோ இந்த ரஷ்யா பெல்ட் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஆண்டெக்ஸ் ஆப் தான் இருக்கும். ஸோ ஆண்டெக்ஸில் பார்த்தோம் 600 தான் கட்டுச்சு, ஆனால் இவங்க வந்து எவ்வளோ சொன்னாங்கன்னா 3000, 4000, 5000. எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்தியன் ருபீஸ் மாதிரி தான். ஆல்மோஸ்ட் ஒரு சோம் வந்து, அதாவது ஒரு திர்ஹாம் வந்து 23 சோம், இந்தியாவில் 26 ரூபாயில் இப்போது 23 சோம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியன் ருபீஸோட கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்து 600 ரூபா ஓகே டீசென்ட் ப்ரைஸ்னு சொல்லிட்டு 27 கிலோமீட்டருக்கு 600 ரூபா தான் டாக்ஸியில் அப்புறம் போயிட்டோம். போனால் அங்கே வந்து அந்த ஏர்பிஎன்பி ஹவுஸ் ஓனர் ஒரு வீடியோ அமைச்சிருக்காங்க. அந்த வீடியோவில் சாவி எங்கே இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது, அந்த சாவி எப்படி திறக்கணும்னு ஒரு வீடியோ இருக்குது, அந்த சாவி திறந்ததுக்கப்புறம் பில்டிங் உள்ளே போனால் அங்கே எப்படி ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ணி பாஸ்வேர்ட் போடணும்னு ஒரு வீடியோ இருக்குது. இது 10 லேயர் செக்யூரிட்டி, லிஃப்ட்டுக்கு போனால் அங்கே சாவி வைக்கணும், அதை பொண்ணு இதை பொண்ணுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு 1.5 நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ரோடு எங்களால் கண்டுபிடிக்க முடியல, எல்லாமே சிரிலிக், லாட்டின் ஸ்கிரிப்டில் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ரஷ்யன் ஸ்கிரிப்ட். ஸோ ஒன்றுமே புரியவே இல்லை. அப்புறம் ஏதோ கண்டுபிடிச்சி போய் ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த அம்மாவுக்கு ஃபோன் அடித்து அவங்களை எழுப்பி ஹவுஸ் ஓனரை அவங்கக்கிட்ட கீயோட பாஸ்வேர்டெலாம் கேட்டு அதை வாங்கி அப்படி இப்படின்னு என்னத்தையோ பண்ணி ஃபேஸ் ரெகக்னிஷன்லாம் வேறு இருக்கும், உள்ளே போனீங்கன்னா ஃபேஸ் காட்டும், இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது காட்டும்ல அந்த மாதிரி பயோமெட்ரிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்து வீட்டுக்கு போய் தூங்கும்போது 6 மணி, அப்புறம் என்ன பண்ணுறது, ஃபுல்லு தூக்கம் தான், டயர்டாயிருச்சு. தூங்கி எழுந்து பொறுமையாக ஈவினிங் கிளம்பி வெளில போகலாம் அப்படின்னு பார்த்தா சிம் கார்டு வேலை செய்யலை. இவர் ஏர்போர்ட்டில் வாங்கினார், ஏர்போர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா எங்கள் ஊரில் 5G கிடையாதுங்க, 4G தான். ஆனால் அந்த 4G எப்படின்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா செம்மையாக வரும், நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு $8 கொடுத்து $18 ஒரு சிம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மலை மேலே கூட சூப்பராக வரும் அப்படின்னாரு. $18 சிம் சிட்டிக்குள்ளேயே வரல, அப்புறம் எங்கேருந்து மலை மேலே வரும்? அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சரி வேறு ஒரு சிம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் அது ஒரு கதை, ஒரு சின்ன பையன்கிட்ட போய் சிம் எடுக்கலாம், பாஸ்போர்ட் ஃபோட்டோ இருந்தால் போதும், நான் ரஷ்யனில் சொல்ல, நான் அதை புரிஞ்சுக்கிட்டு சிம்மை வாங்கி போட்டு ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன் இ சிம்மை. அப்புறம் பார்த்தா என் பாஸ்போர்ட் ஸ்கேனே ஆகலை. அவன் இப்போ எனக்கு பாஸ்போர்ட் கொடு, இப்போயே கொடு, இப்போயே கொடு, இ சிம் நான் கேன்சல் பண்ண மாட்டேன், எனக்கு கமிஷன் போயிடும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் என்னமோ பண்ணி கொண்டு நேரம் டூர் அடிச்சுட்டு அப்படியே ஊரெல்லாம் சுற்றிட்டு வீட்டுக்கு போய் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்து அந்த பையனை கூப்பிட்டு அவன் கூட்டு போகிறாங்களே இந்த சிங்கமுத்து வடிவேல கூட்டு போகிறல, 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு கூட்டு அவன் ஆஃபீஸ் கூட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அங்கே போய் ரெண்டு பேருக்கு சிம்மை வாங்கி ஆக்டிவேட் பண்ணி இதை பாருங்கள் எனக்கு தெரியாது, எனக்கு நெட்டு வந்தாகணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் $18 கொடுத்து அவர் சிம்மு வாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து $8 ஒரு சிம்மு வாங்கிட்டோம். என்னமோ ஃபஸ்ட்டே எப்படியே போயிடுச்சு, ரொம்ப நாள் கழிச்சு ஃபஸ்ட் டே சும்மா. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக சூப்பராக நல்ல ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிட்டுட்டு இரவு நேரங்களில் கொஞ்சம் வெளியே அப்படியே சுற்றிட்டு ஸ்பெண்ட் பண்ணிருந்தோம். தொடர்ந்து பேசுவோம் 12 மணிக்கு மேலே. ஸ்டேட்
1: மசாலா கேஃபே ப்ராட் யூ பை ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: இன் அசோசியேஷன் வித் தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோ இப்போ அபுதாபில நடக்க போகுது. கம்மிங் 17th அண்ட் 18th அக்டோபர் ஹேப்பனிங் அட் கிராண்ட் மில்லேனியம் அல்வாதா அபுதாபி.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
2: நேரம் இப்பொழுது மதியம் 12 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Dania Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை செயலாளராக இருந்த திரு சங்கர் ஐஏஎஸ் அவர்கள் தொல்லியல் ஆணையராக பணியிடமாற்றம் செய்யப்பட்டு ஒரு மாதம் ஆகப் போகின்றது. ஆனால் இப்போது வரை வேளாண் துறைக்கு முழு நேர பொறுப்பில் புதிய செயலாளர் நியமிக்கப்படாமல் காலம் தாழ்த்தப்படுவது உழவர் பெருமக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனி நிதிநிலை அறிக்கையை கொண்ட வேளாண் துறை போன்ற ஒரு முக்கிய துறைக்கு முழு நேர பொறுப்பில் செயலாளர் கூட இல்லாமல் இருப்பதை என்ன காரணம் சொல்லி இவர்கள் நியாயப்படுத்த முடியும் என்று அவர் வினவியுள்ளார். தாவிக்கா ஆட்சிக்கு வந்ததுமே பயிர்க்கடன் தள்ளுபடியில் மோசடி செய்தார்கள். இயற்கையால் குறுவை பொய்த்தது. தாவிக்கா அரசின் சிந்தனையற்ற செயற்பாட்டால் சம்பா சாகுபடியும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றது. இப்படி தொடர் ஏமாற்றங்களால் விரக்தியில் உள்ள விவசாய பெருமக்கள் தமிழ்நாடெங்கும் போராடி வருகின்றனர் என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். டெல்லியில் போராட்ட பேரணியின் போது போலீசாரினால் தடுத்து வைக்கப்பட்ட பிரியங்கா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் விடுவிக்கப்பட்டனர். தேர்தல் ஆணையத்தின் தலைமையகத்தை நோக்கி இந்தியா கூட்டணி நடத்திய போராட்ட பேரணியின் போது காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி வத்ராவை டெல்லி போலீசார் சிறிது நேரம் தடுத்து வைத்தனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான விவகாரங்களை முன்வைத்து இந்தியா கூட்டணி சார்பில் இந்த போராட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பேரணி தேர்தல் ஆணைய தலைமையகத்தை நோக்கி சென்றபோது போராட்டத்தில் பங்கேற்ற பிரியங்கா காந்தி வத்ரா உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களை போலீசார் தடுத்து வைத்தனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: இஸ்ரேலில் வேலை வாய்ப்பு பெற்றுத்தருவதாக கூறி இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தின் பெயரை பயன்படுத்தி மோசடி குறுஞ்செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாக பணியகம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது. இஸ்ரேலில் வேலை வாய்ப்புகள் இருப்பதாக கூறி போலியான குறுஞ்செய்திகள் அனுப்பப்படுவதாகவும் அவற்றின் மூலம் பொதுமக்களை ஏமாற்றி பணம் அல்லது முக்கியமான தனிப்பட்ட மற்றும் நிதி தகவல்களை பெற மோசடி செய்பவர்கள் முயற்சிப்பதாகவும் இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அல்லது நிதி பலன்கள் கிடைக்கும் என்று கூறி பணியகத்தின் பேரில் சந்தேகத்துக்கிடமான குறுஞ்செய்திகள் வந்தால் அதில் இடம்பெற்றுள்ள எந்த ஒரு இணைப்பையும் கிளிக் செய்ய வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: துபாய் ரீட்டெயில்ஸ் நிறுவனம் ஸ்கைலைட் மால் என்ற புதிய மிகப்பெரிய ஷாப்பிங் மற்றும் பொழுதுபோக்கு வளாகத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அல் கைல் சாலையில் இந்த மால் 2027 திறக்கப்பட உள்ளது. சுமார் 13 லட்சம் சதுர அடி குத்தகைக்கு விடக்கூடிய பரப்பளவை கொண்ட இந்த மாலில் 360க்கும் மேற்பட்ட கடைகள் இடம்பெற உள்ளன. இதன் மூலம் துபாய் முழுவதும் துபாய் ரீட்டெயில் நிறுவனத்தின் கீழ் செயற்படும் 58 மால்கள் மற்றும் வாழ்க்கை முறை சார்ந்த இடங்களின் பட்டியலில் ஸ்கைலைட் மாலும் இணையவுள்ளது.
1: உலக செய்திகள்.
3: ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸ் 3 நாள் பயணமாக பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தை சென்றடைந்துள்ளார். இந்த பயணத்தின் போது பிரதமர் ஷெஹ்பாப் ஷெரீப், வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது இஷாக் தார் உள்ளிட்ட மூத்த பாகிஸ்தான் அதிகாரிகளுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். குட்ரஸ் இஸ்லாமாபாத் வந்தடைந்ததை பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு உறுதி செய்துள்ளது. இந்த பயணத்தின் போது ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான விவகாரத்தில் பாகிஸ்தான் மேற்கொண்டு வரும் தூதரக மற்றும் மத்தியஸ்த முயற்சிகள் குறித்து குட்ரஸ் கலந்துரையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: UEFA நேஷன்ஸ் லீக் கால்பந்து தொடரில் நேற்று இடம்பெற்ற பெல்ஜியம் அணிக்கு எதிரான போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கடைசி 13 நிமிடங்களில் 4 கோல்கள் அடித்து பின்தங்கியிருந்த நிலையில் இருந்த பிரான்ஸ் அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் பிரான்ஸ் அணியின் பயிற்சியாளராக ஜினடின் ஜிடேனின் தோல்வியற்ற தொடர் நீடித்துள்ளது. போட்டியின் தொடக்கத்தில் பெல்ஜியம் முன்னிலை பெற்றது. ஆட்டத்தின் இறுதிக்கட்டத்தில் பிரான்ஸ் அதிரடியாக விளையாடி 4 கோல்களை அடித்து போட்டியின் முடிவை தம் பக்கம் திருப்பியது.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
4: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று பொதுவாக தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் இன்று மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் 44 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். அஜ்மான் மற்றும் புஜேராவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி ராசல் கைமாவில் 36 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 37 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
6: அர்த்தமாயிட்டா ராஜா.
7: Star of the month. Music director Aniruddha Vichander.

0: ஓகே, அப்டேட் முடிச்சுட்டு நான் வந்து கெஸ்ட் எல்லாம் கூட்டிட்டு வரேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே வந்து பேசிட்டு இருக்கேன். இது மசாலா கேஃபே.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: Okay, so நிறைய விஷயங்கள்லாம் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. அதில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எதிசலாத் வந்து அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் ஃப்ரீ டேட்டா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் இப்போ தான் வந்து மெசேஜ் வந்துச்சு. ஸோ அவங்களுடைய 50th ஆனிவர்சரியை முன்னிட்டு எனக்கு 3 GB, நான் இங்கே 3 வருஷமாக எதிசலாத் சிம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு 3 GB கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து எதிசலாத் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சொல்லுங்கள். எவ்ரி இயர் ஆஃப் லாயல்ட்டி, அதாவது இங்கே ஒரு 15 வருஷம்லாம் நீங்கள் எதிசலாத் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூல் கெட் 15 GB. ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் உங்களுக்கு. ஸோ இந்த ஆனிவர்சரி பேக்கேஜஸில் வந்து 200 dirhams 50 GB இந்த மாதிரி ஆஃபர் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்களாமா. ஸோ யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட்
1: பண்ணிருக்கு. தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ஏபிசி கார்கோ அண்ட் கொரியர், நம்பர் 1 NGCC TNC அப்ளை.
0: ஓகே, நம்ம வந்து கிர்கிஸ்தான் கதைகளை தொடர்றதுக்கு முன்னாடி கோல்டு ரேட் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஸோ கோல்டு வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு, இப்போ ரீசெண்டான ஒரு பிரைஸ் தான் இருக்கு.
2: இன்று தங்கத்தின் விலை
0: 18 கேரட் தங்கம் 378 dirhams, 21 கேரட் தங்கம் 441, 22 கேரட் தங்கம் 460 அண்ட் 24 கேரட் தங்கம் 496.75 dirhams இருக்கு.
2: இன்று தங்கத்தின் விலை உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: காசுல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
1: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
0: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் ஆலுகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் ஆலுகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் ஆலுகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
2: ஜாய் ஆலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
0: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 இனி அல்தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம். For more details, call 0653287 94 or WhatsApp 0503885370.
3: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
4: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
5: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
6: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
7: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
8: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 முதல் மாலை 6 வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
9: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 0564154242.

0: தொடர்கிறது கிர்கிஸ்தான் கதைகள். நான் ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன் 89.4 தமிழ் எஃப்எம்ல. ஸோ எங்கே விட்டேன்? ஃபஸ்ட் டே அதான் கஷ்டப்பட்டு அதை பண்ணி இதை பண்ணி அந்த சிம் கார்டு ஒர்க் ஆகாத சிம்மை வந்து என்னமோ பண்ணி அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு சிம் கார்டை ஒர்க் பண்ண வச்சாச்சு. அதுக்கப்புறமா நைட்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு டூர் போகலாம். அங்கே வந்து அலார்ச்சா நேஷனல் பார்க் ஒன்று இருக்குது, அங்கே வந்து செமையாக இருக்கும், ஸ்னோ கேப்ட் மவுண்டெயின்லாம் மேலே தெரியும். அதுக்கு வந்து நீங்களே செல்ஃபாகவும் போகலாம், ஆர் நீங்களே வந்து டூர் புக் பண்ணியும் போகலாம் அப்படின்னு பார்த்ததுக்கு நான் யோசித்தேன், என் கூட வந்து அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டேன், செல்ஃபாகவே போகலாம், டூர் வேணாம், பஸ்ஸில் போவோம், நல்ல அஃபோர்டபுளாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லோரையும் நான் பிரெயின் வாஷ் பண்ணி அப்படி இப்படின்னு எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து 55 ஒரு பஸ்ஸை பிடிச்சி அந்த பஸ்ஸு ஒரு மணி நேரம் போகுது, சிட்டி அவுட்டர் போகிறதுக்கே நின்று போகுது. அந்த பஸ்ஸில் வேறு பஸ் கார்டு இல்லை, சுத்தமாக ஒரு வார்த்தை கூட யாருமே இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். டிரான்ஸ்லேட்டை போட்டு காமிச்சு இது பண்ணால் கூட அங்கே வந்து நம்ம ஊர் ஜிபே மாதிரி கியூஆர் வச்சுருக்காங்க, எல்லோரும் அந்த கியூஆரை வந்து டக்கு டக்குன்னு ஸ்கேன் பண்ணி பே பண்ணி விட்டுறாங்க, எங்களால் பண்ண முடியல. அப்புறம் டிரைவர்கிட்ட போய்ட்டு 100 கேஷ் கொடுத்தா அவர் வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா உள்ளே போ அப்படின்ட்டு டிக்கெட் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. நம்ம ஊரில் சில பஸ்லாம் டிக்கெட்டே கொடுக்காம நைஸாக காசு வாங்கி வச்சுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி காசு வாங்கி வச்சுக்கிட்டார். இப்போ சரி இவர்கிட்ட என்னத்தை பேசிக்கிட்டு, 3 சேர்த்து 100 தானே வாங்கியிருக்கான் மனுஷன், 30 ஒரு டிக்கெட் நினச்சிட்டு விட்டோம் நாங்கள். சரி 30 30 கிராம்ஸ் இல்லை, 30 சோப் விச் இஸ் லைக் 1.5 கிராம்ஸ் தான் வச்சுக்கோங்க ஒரு டிக்கெட்டு. ஆக்சுவல் டிக்கெட்டோட காசு வந்து 60 கிராம்ஸ் தான், ஆனால் அவங்க வாங்கினது கொஞ்சம் கூட. சரி ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி 1 பஸ் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு நடந்து போய் நின்னா 1 பஸ் ஒன்று வருது ஃபஸ்ட்டு, அந்த மலைக்கு மேலே போகிற பஸ்ஸு நிற்கலை, போயிடுச்சு. 25 கேஸ் தான் அடுத்த பஸ்ஸுனாங்க. என் கூட இந்த ஒரு கேப் போடலனாரு முடியாது வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி வெயிட் பண்ணி அடுத்த பஸ் வருது, கையை போட்டு ரோட்டுக்கு நடுவில் போய் நிற்கிறேன் நான், அந்த பஸ் நிற்கலை, தாண்டி போயிடுச்சு. இவ்வளோ தூரம் பஸ்ஸில் போய் கஷ்டப்பட்டு கடைசியில் கேபிள் போகணும் ஐயோ. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கேபிள் காரில் சுற்றி பிடிச்சிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்தோம். அந்த இடத்துக்கு நீங்கள் கிறிஸ்தான் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க, சச் நைஸ் பிளேஸ். வேற என்ன இடங்கள்லாம் பார்த்தே வேற நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு என்னெல்லாம் பண்ண அப்படிங்கிறத பட்டு முடிஞ்சவனே சொல்றேன்.
1: மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: In association with Tamilnadu's most trusted builder DAG Property Showcase இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. Coming 17th 18th October happening at Grand Millennium Al Wada Abu Dhabi.
3: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
4: incoming,
3: சுட சுட புத்தம் புது பாட்டு
4: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தியா, தலைவர் சாங் ஆஃப் தியா.
1: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: இந்தியா.
1: Brought to you by Basha Bai Biryani, Vasal Hub, Block 4, Karama.
2: Sir, என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்திருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
1: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM. E-invoicing lang compulsory panirkanume. Nee thayara?
4: Irukave irukku. Zoho Books.
2: Idenna pudhu software
4: a? Adha illa. UAE la kattayamakkapattirukra indha e-invoicing muraikku Zoho Books oru angeekarikkapatta sevai valangunara seyalpattirukanga. Ella invoicing, selavu kanakku, VAT returns, reports koodave ipo e-invoicing yum sende Zoho Books e paathukom.
2: So all under one roof, correct a?
4: Adhe dhaan ella service ku. Zoho Books, UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
5: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho-வை அழைக்கவும்.
6: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்ளோ ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
2: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
7: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்பிங்.
2: என்னது, நிஜமாவா?
8: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பெண்ட் 180 அண்ட் வி பே பேக் 10,000 ட்ராலிஸ் பவர்ட் பை PNG கண்டிஷன் சப்ளை.
9: லூலு, where the world comes to shop.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ கான்டென்ட்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
10: ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
6: எனிவே, 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான்
2: வந்துறேன்.
11: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
12: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
6: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரி டே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: சார், ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார், ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.
13: Golden Song of the Hour.
14: Golden Song of the Hour.
5: Brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry-ய pre-book pannunga. Offer valid till 7th November.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: மேலும் இந்த ஆஃபர் மற்றும் ஜாய் அலுகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலுகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
2: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: இருக்கும் வருகை தாருங்கள்.
4: சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கிறிஸ்தான் கதைகள் தொடர்வதற்கு முன்பாக
1: டிராபிக் அப்டேட். Brought to you by Jeture, மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: வெல் வெல் வெல், ஒரு ரோட ஆரம்பிக்கிறேன் நான். E44ல துபாய் லைன் ரோட்ல சாரி, E44 வரத்துக்கு முன்னாடி E44 தாண்டோடனே ஒரு கிராஷ் போட்டே இருக்கு. பட் அங்கே டிராஃபிக் பெருசாக இல்லை. அண்ட் E11 E311 பொறுத்த வரைக்கும் ஷார்ஜா கிட்ட மட்டும் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் லைட்டாக அந்த எக்ஸேஸ் லேண்ட்ஃபில் கிட்ட, அதே மாதிரி மலையா ஸ்ட்ரீட்டு ஷார்ஜ் ரிங் ரோட இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் கனெக்டிங் மலையா ஸ்ட்ரீட்டு டுவர்ட்ஸ் ஷார்ஜ் அஜ்மான்லேருந்து வந்துட்டுருக்கீங்கன்னா கொஞ்சம் வாசித் கிட்ட, அதே மாதிரி டுவர்ட்ஸ் அஜ்மான்லேருந்து அஜ்மான்லேருந்து ஷார்ஜா வந்துட்டுருக்கீங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. எஸ் இந்த யூனிவர்சிட்டிலாம் தாண்டி நீங்கள் டுவர்ட்ஸ் அல்தீத் ரோடு வந்துட்டு இருக்கும்போது ஒரு கிராஷ் போட்டே இருக்குது, அதனால் அங்கே கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது.
1: Traffic update. Brought to you by Jeture, மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: ஓகே, சோ நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் கதைகளை. இந்த முதல் 2 நாட்கள் என்னாச்சு அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒரு குரூப் டூர் புக் பண்ணோம். ஸோ 3வது நாள் குரூப் டூர் போகலாம்னு சொல்லிட்டு காலையிலே கஷ்டப்பட்டு எழுந்து தூக்கலாம், இல்லை இருந்தாலும் பரவாயில்ல எப்படியாச்சும் போயிடலாம், வெளியூர் கூட்டு போகிறேன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கோல்டோர் லேக் அப்படின்னு ஒரு இடத்துக்கு ஒரு அக்கா 10 டூரிஸ்ட்டை வந்து கைடாக வச்சுக்கிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை காமிச்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த வகையில் அந்த இடத்துக்கு போய் இறங்கினோடனே இது ஒரு 8 கிலோமீட்டர் ஹைக்கு, நீங்கள் ஆனால் 8 கிலோமீட்டர், ஜானா 8 கிலோமீட்டர், மொத்தம் 16 கிலோமீட்டர் அப்படின்ட்டாங்க. 16 கிலோமீட்டர் ஆஃபீஸில் வீட்டுக்கு போகிறதுக்கே டயர்டாக இருக்குது, இல்லைங்க 16 கிலோமீட்டர் நான் நடக்க போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சும்மா போவாங்க அப்படின்னு சொன்னால் போன முதல் 2வது நிமிஷத்துலேயே டயர்டு. என் கூட ஒருத்தர் இருக்கார், அவர் இமயமலையெல்லாம் ட்ரெக் போயிருக்கேன் அப்படின்னு அந்த கேடிட்லாம் சொல்லிட்டு இருந்தார். அவர் நல்லா தான் நடந்தார், இன்னொருத்தரும் கூட நல்லா தான் நடந்துக்கிட்டு இருந்தார், நான் ஒருத்த மட்டும்தான் என்ன தான் நடந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா முடியவில், மூச்செல்லாம் வாங்குது. ஹைக்கு ஏறுறோம் மலை ஏறுறோம் அப்படி ஏறுறோம், கஷ்டப்பட்டு ஏறுறோம். கடைசி வரைக்கும் நாங்கள் அந்த எண்டு பாயிண்ட்டு போவே இல்லை, எதுக்கு போயிட்டு பாதியிலே வந்து குதிரையெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு வந்துட்டோம். பட் இருந்தாலும் அந்த முக்காவாசி போனதே ஒரு பெரிய சாதனை மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப டிஃபிகல்ட் லெவல் ஹைக், இதை முடிக்கிறதுக்குள்ளே ஃபியூ நீங்கள் வந்து ரன்னிங், ஜாகிங், தொடர்ந்து ஜிம்மிங் இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சால் மட்டும்தான் இந்த ஹைக்கை முடிக்க முடியுன்ற அளவுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ஹைக் தான் இதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் எண்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடமும் இருந்துச்சு அப்படின்னு எங்கள் கூட வந்தவங்கலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படி நாங்கள் வந்து அந்த ட்ரிப்பையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். பட் ஸ்டில் த ட்ரிப் வாஸ் ஃபினாமினல், அந்த என்ஜாய்மெண்ட் உண்மையிலே வந்து அன்பிலீவபிள் லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து அதெல்லாம் முழுசாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து திருப்பி வழக்கம் போல் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னாங்க. காந்தி அப்படின்னு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. பா இந்தியா என்ன பேர் வைக்கலாம், சரி காந்தின்னு வச்சுருவோம் அப்படின்னு வச்சிருப்பாங்க போல. ரொம்ப கம்மியான இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் பொதுவாங்கலாம் இருக்கும். ஸோ அந்த காந்தி ரெஸ்டாரண்ட் போயிட்டு நாங்கள் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு படுத்துங்கிட்டோம். அடுத்த நாள் என்னாச்சு அப்படிங்கிறத ஒரு மணிக்கு மேலே வந்து சொல்கிறேன், இங்கே போயிடாதீங்க. இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் FM. ஸ்டே டியூன்ட்.
1: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: இன் அசோசியேஷன் வித் தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கம்மிங் 17th and 18th அக்டோபர், happening at Grand Millennium Alwada.

0: தமிழ்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபேஸ்வா பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
1: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி அறவழியில் போராட்டம் நடத்திய செவிலியர்களின் மீது தாவிக அரசின் காவல்துறை அரங்கேற்றியுள்ள அராஜகம் கொடூரத்தின் உச்சம் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்தியுள்ளார். பாசிசம், பாயாசம் என ரைமிங் வசனங்கள் பேசிய முதல்வரின் கையில் இருக்கும் காவல்துறை உயிர் காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள செவிலியர்கள் மீது நடத்தியுள்ள பாசிச அக்கிரமத்தை எப்படி இந்த ரீல்ஸ் முதல்வர் நியாயப்படுத்துவார் என்றும் அவர் வினவியுள்ளார். ஆட்சிக்கு வருவதற்கு முன் இதே செவிலியர்கள் முன்னின்று உங்கள் கட்சி நிர்வாகிகள், இன்றைக்கு அமைச்சராக இருப்பவர்கள் பேசியது எல்லாம் நினைவில் இருக்கின்றதா என்றும் அவர் வினவியுள்ளார். ஆட்சிக்கு முன் ஒரு பேச்சு, ஆட்சிக்கு பின் அதற்கு மாறான செயல் என்பதுதான் மாற்றமா என்றும் அவர் விமர்சித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
1: தேர்தல் வாக்காளர் பட்டியல் படிவங்களில் தெரிந்தே பொய்யான தகவல்கள் மற்றும் அறிவிப்புகளை சமர்ப்பிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் அதிகாரிகளுக்கு தெலங்கானா தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்ரீ சுதர்சன ரெட்டி உத்தரவிட்டுள்ளார். தற்போது நடைபெற்று வரும் சிறப்பு தீவிர திருத்த பணியான SIRன் போது பெருமளவில் உண்மை தன்மையற்ற படிவம் 7 விண்ணப்பங்கள் தாக்கல் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் இந்த உத்தரவை அவர் பிறப்பித்துள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
1: இஸ்லாம் மதத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பொதுபலசேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கை எதிர்வரும் 23 தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திக சீராகல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிடியாணை மூலம் கைது செய்யப்பட்ட ஞானசார தேரரை சிறைச்சாலை அதிகாரிகள் சாதாரண உடையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த மேல் நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கை எதிர்வரும் 23 தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உத்தரவிட்டார்.
2: அமீரக செய்திகள்.
1: ஐக்கிய அரபு அமீரகம் நாட்டிற்குள் மற்றும் சர்வதேச அளவில் தனது டிஜிட்டல் உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் முக்கிய திட்டம் ஒன்றை தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 2030 ஆண்டுக்குள் சர்வதேச டிஜிட்டல் இணைப்பு திறனை வினாடிக்கு 500 டெராபிட்களுக்கு மேல் அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தற்போதைய திறனை விட சுமார் 25 மடங்கு அதிகமாகும். மேலும் பல்வேறு இணைப்பு வழித்தடங்களை உருவாக்குவதன் மூலம் டிஜிட்டல் சேவைகளின் செயல்திறன் மற்றும் நம்பகத்தன்மையை மேம்படுத்தவும், குறைந்த தாமதத்துடன் கூடிய அதிநவீன இணைப்பு வசதிகளை வழங்கவும் இந்த திட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
1: ஈரான் அல்லது அந்நாட்டின் நிதித்துறையுடன் தொடர்ந்து வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் வெளிநாட்டு நிதி நிறுவனங்களுக்கு அமெரிக்க கருவூலத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. முன்கூட்டிய அறிவிப்பின்றியே இதுபோன்ற வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படலாம் என்று அமெரிக்க கருவூலத்துறை தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான 2 நிலை பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் அபாயம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த எச்சரிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரானிய வங்கிகள் அல்லது அவற்றின் துணை நிறுவனங்கள் மற்றும் 3 நாடுகளில் செயற்படும் கிளைகளுக்கு நிதி சேவைகளை வழங்குவதன் மூலம் ஈரானை சர்வதேச நிதி அமைப்புடன் இணைக்க உதவும் வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: சீன ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் நோவாக் ஜோகோவிச் மற்றும் அலெக்ஸ் டி மனோர் ஆகியோர் பல பரீட்சை நடத்த உள்ளனர். இந்த போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இதனிடையே மகளிர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதி சுற்றுக்கு முந்தைய போட்டியில் டெரியா ஸ்னிகூரை 6-2, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்திய மிரா ஆண்ட்ரீவா காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றார். லிண்டா நோஸ்கோவாவை 6-2, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்திய எக்கட்டரினா அலெக்சாண்ட்ரோவா காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இதேவேளை ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் சாண்ட ஆடன்ஸ் மற்றும் டேவிட் பெல் ஜோடி ஜூலியன் கேஷ் மற்றும் லாய்டு கிளாஸ்பூல் ஜோடியை எதிர்த்தாட உள்ளது.
3: பிசினஸ் அப்டேட்
4: brought to you by
5: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
1: ஐக்கிய அரபு அமீரகம் சர்வதேச அளவில் முக்கிய முதலீட்டு நாடாக தனது நிலையை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. 6 கண்டங்களிலும் எரிசக்தி உட்கட்டமைப்பு, துறைமுகங்கள் மற்றும் சரக்கு போக்குவரத்து தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, தொழில்துறை, ரியல் எஸ்டேட், நிதி சேவைகள் மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் அமீரகம் பரந்த மற்றும் பல்வகைப்பட்ட முதலீட்டு இலாக்காவை உருவாக்கியுள்ளது. UN Trade and Development வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகளின்படி 2025 அமீரகத்தில் இருந்து வெளிநாடுகளுக்கு மேற்கொள்ளப்பட்ட நேரடி அந்நிய முதலீடு 63,353 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது.
6: அடுத்த
1: செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்.
4: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
7: 89.4.
8: तुझे कैसे बुलाया तुमने?
7: Rolex. Rolex.
9: Sir. Just sir.
10: இதோட பெஸ்ட் என்டர்டைன்மென்ட்டா ஒரு FM காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ கிர்கிஸ்தான் கதைகளை தொடர்வோம் நம்ம. இதில் சாப்பாட்டு விஷயத்துக்கு வருவோம். இந்த கிர்கிஸ்தானில் இந்த மாதிரி சாப்பாடுகள்லாம் கிடைக்கும். ஹார்ஸ் மீட் ரொம்ப ஃபேமஸ். நான் கேட்டேன், டெய்லி நீங்கள் ஹார்ஸ் மீட் தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னா, நோ, நாங்கள் டெய்லி பீஃப் தான் சாப்பிடுவோம். மேக்ஸிமம் பீஃப், சிக்கன், எப்போயாவது சீ ஃபுட் இதெல்லாம் சாப்பிடுவோம். பட் ஸ்டில் நாங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு செலிப்ரேஷன், அந்த மாதிரி விஷயங்கள் அப்போ மட்டும்தான் ஹார்ஸ் மீட் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க டெய்லி சாப்பிட்றதில்ல, பட் அதை வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி அவங்க வந்து கொண்டாடுறாங்க. அண்ட் என்னுடைய டூர் கைடுக்கு வந்து அவரோட கதையெல்லாம் இங்கே சொல்லலை, சொல்கிறேன். அவரோட கல்யாண வாழ்க்கை, அதாவது கல்யாணத்துக்குள்ளே அவர் நுழைய போகிறார். இன்னும் கொஞ்ச நாளில் அவர் கல்யாணம். காதல் வாழ்க்கையை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். என் கேர்ள் ஃப்ரெண்டு நானும் வீட்டில் போய் சொல்லிட்டோம், ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி போகிறோம். ஸோ கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டோம்னா நாங்கள் வந்து என்னென்னலாம் வரதட்சணையாக கொடுக்கணும், அதாவது பையன் என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாமும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அப்டேட்ஸ் கொடுத்துட்றேன். அப்டேட்ஸ் செய்ய தொடர்ந்து நம்ம கிர்கிஸ்தான் கதைகளை கண்டினியூ செய்வோம்.
1: Update. Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: 2027 la UAE mulka kidadada 10,000 ku merpatta autonomous taxi delivery vans irukum appdinu sollirukranga. So delivery vans, taxis ellame seithu 10,000 ku mela irukkuradhukana vaayppugal irukku autonomous a appdinu sollirukanga next 1 year la, adhavadhu motha UAE mulka. So not 1000, not 5000, literally 10,000 plus. So in the huge enormous number adutha varsham thottuvidum.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. Indha Deepavaliku Deepavali special offer la unga loved ones ku cargo anupunga. ABC Cargo and Courier, number 1 NGCC, TNC apply.
2: Back to back.
3: Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds la verum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigil ulla Malabar Gold and Diamonds visit pannunga, alladhu mobile app valiya pay pannunga.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: என்ன நிம்மதி இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15th ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல் தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8th தேதி மாலை 4 மணிக்கு. இனி அல் தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 0653287 94 or WhatsApp 0503885370.
4: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
5: Selutthayum Tamili.

0: எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: அந்த ட்ரிப் டீட்டெயில்ஸையும் சொல்லி முடிச்சிட்டனா, இப்போ வந்து ஃபைனல் டே. ஸோ நாங்கள் கிளம்புவதற்கு முன்பு என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, சண்டே செக் அவுட் பண்ணணும் மதியம் 12 மணிக்கு. சரி, ஒரு பிரைவேட் டூர் மாதிரி புக் பண்ணிட்டா அவங்க வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க, ஃபுல்லாக சுற்றி காட்டி ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட்டில் விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு 3 இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு பிரைவேட் டூர் புக் பண்ணோம். அப்போ தான் என் தலைவன் ஏர்லைனோட என்ட்ரி. ஃபுல் டே கதை தான், இந்தியாவில் எப்படி கார் ஓட்டுவாங்க, இந்தியாவில் எப்படி பைக்கெல்லாம் ஊருக்கு வரும், கிர்கிஸ்தான் எப்படி கரப்ஷன்லாம் இருக்குது அவங்க ஊரில், உங்கள் ஊர் எப்படி, அந்த ஊர் எப்படி, இந்த ஊர் எப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் துபாயில் ஒர்க் பண்ணுறீங்களா, ஆமாம் அங்கே ஒர்க் பண்ணுறோம், அங்கே எப்படி என்ன ஏது என்ன மாதிரி வேலை பார்க்குறீங்க, எல்லாம் சும்மா இஷ்டத்துக்கு ஃபுல் டே கதை தான் பேசி பேசுங்க பேசிக்கிட்டு. அவர் நல்லா பொறுமையாக 12 மணி தான் எங்களை வந்து பிக்கப் பண்ணார். நல்ல ஒரு கிர்கிஸ் ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சார். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்லோவாக அப்படியே காரில் ஜாலியாக பாட்டு, அவங்க ஒரு பாட்டுக்கு வந்தாரன் நம்ம ஊர் பாட்டுக்கு வந்தாரன் மாறி மாறி பாட்டு கேட்டு ஃபுல் டே அப்படியே ஃபுல்லாக சுற்றிட்டு, இந்த சிக்கூல் லேக்னு ஒன்று இருந்துச்சு, பேரடைஸ் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அங்கே போய் நல்ல ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு நேராக ஏர்போர்ட் போயிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோ தான், டூரே முடிச்சிருச்சு. வேறு 4 நாள் தான் நான் போனேன், 4 நாள் இடத்த பார்க்க முடியும். இதில் 2-3 ஆஃபீஸ் கால் வேறு நடுவில் இப்பளோ அவ்வளோ உண்மையை சொல்லிட்டேன் விட்டுருக்கேன். ஸோ அந்த டூர்லாம் முடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு, அதுக்கப்புறமா ஏர்போர்ட்டுக்குள்ளே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணால் வண்டி லேட்டு. அதுக்கப்புறம் 8:30 தான் வந்தாங்க நேற்று காலையில். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நேராக வந்துட்டேன் நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பொறுமையாக நேற்று இப்படி தான் போச்சு. எனக்கிட்டே தூங்கலை, அதனால் நேற்று கொஞ்சம் ஓரளவுக்கு தூங்கி மேட்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ திஸ் வாஸ் மை கிர்கிஸ்தான் ட்ரிப். ஸோ இதில் மேக்ஸிமம் காண வேண்டிய இடங்கள் அப்படிங்கிறத நான் ஐட்னரியாக எடுத்து வீடியோ போடுறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் கண்டிப்பாக பிளானுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இன்ஸ்டாவில் வந்து எனக்கு டிஎம் பண்ணிங்கன்னா போதும், டைப் இப்போதைக்கு டைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன். போக போக உங்களுக்கு வீடியோவே எடுத்து நான் ஒரு டெலிவரி கொடுத்து விட்றேன். சரியா, ரைட்டு. தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி டிராஃபிக் மட்டும் எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன்.
1: Brought to you by Jeturay, மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: E311 டுவர்ட் சார்ஜா பயங்கர ஸ்லோவா இருக்கு, பயங்கர ஸ்லோவா இருக்கு, நல்லா பொறுமையா தான் போயிட்டு இருக்கு. சஃபாரி மால் கிட்ட டுவர்ட்ஸ் துபாயும் ஸ்லோவா இருக்கு. மலையா ஸ்ட்ரீட் வந்து 1, 2, 3, 4 கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓஎஸ்னா 5th பக்கத்துல, ஓகேவா? ஸோ அங்க வந்து பயங்கர ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு. ஷார்ஜா ரிங் ரோட் லைம், சாரி மலையா ஸ்ட்ரீட் கிடையாது, ஷார்ஜா ரிங் ரோட் பாடு. ஸோ மோயஸ்னா 5th கிட்ட E311 வந்து ரைட் எடுத்து நீங்கள் ஷார்ஜா இங்கிலீஷ் ஸ்கூல் நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, அங்கே ஷார்ஜா ரிங் ரோட்டில் பயங்கர ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. காரணம் அங்கே 3 கிராஷ்க்கு மேலே ரிப்போர்ட் ஆயிருக்கு. சரியா, அதே மாதிரி ஷார்ஜா ரிங் ரோட்டில் இந்த பக்கமும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 10 பக்கமும் 2 கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. மலையா ஸ்ட்ரீட்லேயும் 1 கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. நல்ல ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. E11 அல்லாத தாண்டிட்டு வச்சு ஷார்ஜா போயிட்டுருக்கீங்கன்னா பயங்கர ஸ்லோவாக இருக்குது. இது மதியம் மாதிரியே இல்லை, வேறு ஏதோ டைம் மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு டேட்டா தப்பாக இருக்கா, இல்லையே கரெக்டாக தானே இருக்குது. பயங்கர டிராஃபிக்கா இருக்குங்க, சார்ஜா குள்ள பாத்துவோம்.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jeturay, மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
4: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
5: இன் அசோசியேஷன் வித்
6: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th October. Happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.
7: Nekana, 91 போடு.

0: தியா. Brought to you by Basha Bai Biryani, Vasal Hub, Block 4, Karama.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
0: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன். Kutty Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
2: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
3: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 Tamil FM.
4: Brought to you by Plots Nale, Prop Shell Dane. For details, call 056-415-4242.

0: 99.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

உங்களுக்கு பிடிச்ச பாட்டுக்கு இப்பவே நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் தான் 800-8940. ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா பத்தி சொல்றேன். ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா அவங்களோட அடுத்த கிளையை அல்பர்ட் சார்ஜால் ஓபன் பண்ணிட்டாங்க. 0588204172 நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் உடல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆயுர்வேத முறையில ஈஸியா, சயாட்டிகா முதற்கொண்டு ஸ்லீப் டிஸ்கம்ஃபர்ட் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா கிட்ட இருக்கு. இப்பவே அவங்க புது பிரான்ச் விசிட் பண்ணுங்க. அவர் உங்க வீட்டுக்கிட்ட இருக்கு அப்படின்னா எக்ஸிஸ்டிங் பிரான்ச் தாராளமாக விசிட் பண்ணுங்க. வணக்கம், யாரை இங்க பேசுறீங்க? நினைக்கிறேன் இப்ப கேக்குதா? கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு. மறுபடியும் நாளைக்கு தான் இதோட வந்து உங்களை சந்திப்பேன். கிர்கிஸ்தான் கதைகள்லாம் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் என்ன வந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம் சமூக வலைதள பக்கங்கள் தெரியப்படலாம். இதோட நாளைக்கு உங்களை வந்து 11 மணிக்கு சந்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் மச்சா மச்சா போட்டுட்டு அதுக்கப்புறம் உதித் நாராயணன் பாடியிருப்பார்ல வேணா வேணா அந்த பாட்டு போட்டு விடுறேன். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாய். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: In association with
3: தமிழ்நாடு's most trusted builder DAG Property Showcase இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. Coming 17th and 18th October, happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்
3: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
4: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: மதுராந்தகம் தொகுதி இடைத்தேர்தலில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 70.31% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதேவேளை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் 3 மணி நிலவரப்படி 70.3% வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஐஏஎஸ் அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. பேரூராட்சிகள் துறை இயக்குநராக ஐஏஎஸ் அதிகாரி கார்த்திகேயன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஐஏஎஸ் அதிகாரி பிரியங்கா மின் ஆளுகை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மின் ஆளுகை முகமை தலைமை செயல் அதிகாரியாகவும் பிரியங்கா செயற்படுவார் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. எல்காட் நிர்வாக இயக்குநராக ஐஏஎஸ் அதிகாரி விஷ்ணு சந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: இந்தியாவின் நடப்பு நிதியாண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி கணிப்பை உலக வங்கி 7.1% உயர்த்தியுள்ளது. கடந்த நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.2% இருந்த நிலையில் 2025-26 நிதியாண்டில் அது 7.8% அதிகரித்துள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. வலுவான முதலீடுகள் மற்றும் நிலையான தனியார் நுகர்வு ஆகியவை இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய உந்துதலாக அமைந்துள்ளன. மேலும் சாதகமான கொள்கை சூழல் மற்றும் கடன் கிடைக்கும் நிலை ஆகியவை வர்த்தக பதற்றங்களால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஈடுகட்டியதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் சாலி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைகளை நிறைவு செய்து வெளியேற முடியும் என்று 10 வைத்தியர்கள் அடங்கிய குழாம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் சுரேஷ் சாலி இன்று மாலை மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் எடுக்கப்படுவார் என்று மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார்.
2: செய்திகள்.
4: ஐக்கிய அரபு அமீரகம் தானியங்கி போக்குவரத்து துறையை மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்த தயாராகி வருகின்றது. அடுத்த ஆண்டு நாடு முழுவதும் 10,000-க்கும் மேற்பட்ட தானியங்கி டாக்ஸிகள் மற்றும் டெலிவரி வாகனங்கள் இயக்கப்படலாம் என்று மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். வாகனங்களுக்கான ஆர்டர்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஓட்டுநர் இல்லாமல் இயங்கும் போக்குவரத்து சேவையை 100,000-க்கான வாகனங்களில் இருந்து 1,000-க்கான வாகனங்களாக விரிவுபடுத்த அமீரகம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமீரக ஜனாதிபதியின் ஆலோசகரும் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி ரிசர்ச் கவுன்சிலின் பொதுச் செயலாளருமான ஃபைசல் அல்ஃபனாய் அபுதாபியில் நடைபெற்ற AI எவ்ரிதிங் அபுதாபி நிகழ்வில் இதனை தெரிவித்தார்.
2: உலகச் செய்திகள்.
4: இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர் ஆற்றல் கொண்ட வான் இயற்பியல் தோற்றம் கொண்ட நியூட்ரினோக்களை கண்டறிந்ததற்காக பிரான்சிஸ் ஹால்சனுக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. விண்வெளியில் இருந்து வரும் மிக அதிக ஆற்றல் கொண்ட நியூட்ரினோக்களை கண்டறிந்து அவற்றின் தோற்றம் மற்றும் பிரபஞ்சத்தில் நடைபெறும் உயர் ஆற்றல் நிகழ்வுகள் குறித்த புரிதலை மேம்படுத்தியதற்காக இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் சமீபத்தில் செலவு குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள நிலையில் அடுத்த ஆண்டு கரீபியனில் நடைபெறவுள்ள திட்டமிட்ட மகளிர் டெஸ்ட் போட்டிக்கு நிதியளிக்க இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கிரிக்கெட் சபை தயாராக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நடைபெறவுள்ள இங்கிலாந்து மகளிர் அணியின் பல வடிவிலான தொடருக்கான நிதி ஏற்பாடுகள் குறித்து பரிசீலிக்க ECB தயாராக இருப்பதாக அதன் தலைவர் ரிச்சர்ட் தாம்சன் தெரிவித்துள்ளார். லோட்ஸில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தொடரில் 3 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் இடம்பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
5: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance, since 1982.
6: 89.4. ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
7: சொல்லு.
6: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
5: Star of the month. Music director Anirudh Ravichander.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? எப்படி இந்த நாள் போயிட்டு இருக்கு? அழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். சமீபத்தில் நம்ம விஜய் தேவரகொண்டா மற்றும் ரஷ்மிகா மந்தனா இவங்களோட ஒரு ஒரு நேர்காணல் ஒன்று வெளியாகி இருந்தது. அது வந்து நான் இன்றைக்கி பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து இந்த மொழிகள் பற்றி, மொழிகளோட அழகியல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி ரெண்டு பேருமே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது ரஷ்மிகா வந்து அவங்க வந்து கூர்க் அந்த பகுதியைச் சேர்ந்தவங்க. எனவே அவங்க பேசக்கூடிய மொழி வந்து ரொம்ப வேறு. கன்னடம் வந்து அவங்களுக்கு ரெண்டாவது மொழியாக இருக்குது. அதனால் கிட்டத்தட்ட கன்னடம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயமான மொழி தான். கன்னடம் தெரிஞ்சதுனால தமிழும் வந்து கொஞ்சம் இலகுவாக இருந்தது, எனக்கு அவ்வளவு கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் தெலுங்கு வந்து கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த சொல்லிசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ராப், அது வந்து தமிழையும் மலையாளத்திலையும் இருக்கிற ராப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு விஜய் தேவரகொண்டா சொல்லியிருந்தார். அந்த கலந்துரையாடல் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. மொழிகள் பற்றி ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க. இந்த மொழிகள் பற்றி பேசும்போது எல்லா மொழிகள்லையுமே வந்து இயற்கையான அல்லது செயற்கையான அப்படி மொழிகள் வந்து ரெண்டா வந்து நாம பிரிக்கலாம். இயற்கையான மொழிகள், செயற்கையான மொழிகள் அப்படின்னு நாம பிரிக்க முடியும். தமிழ் இதுல எந்த வகைன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, கண்டிப்பா தமிழ் வந்து செயற்கையான மொழி கிடையாது. அது வந்து இயன் மொழி, இயற்கை மொழி என்று சொல்லப்படுது. அதில் இருந்து திரிந்து போன இன்னும் பல மொழிகள் வந்து நம் மத்தியில இருக்கத்தான் செய்யுது. தமிழினுடைய அந்த ஒரு ஒரு சாரத்தை வந்து நம்ம அந்த மொழிகளில் வந்து எப்போவுமே பார்க்க முடியும் இல்லையா. இப்போ திராவிட மொழிகள் என்று சொல்லக்கூடிய மொழிகளில் பார்த்தோம் அப்படின்னா தமிழினுடைய சாயல் கண்டிப்பாக இருக்கிறத நம்ம மறுக்க முடியாது இல்லையா. அப்படியான மொழிகள் வந்து பலவும் நம் மத்தியில் இருக்கு. தமிழ் தெரிந்தவர்களுக்கு அந்த மொழிகளை புரிந்து கொள்வது அவ்வளவு கடினமான ஒரு விஷயமா இருக்க முடியாது. இந்த வார இறுதியில் வந்து முத்து படம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். குறிப்பாக அதனுடைய காமெடி சீன்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அதில் எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, ஒரு காமெடி சீன் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு காமெடி சீன் தான். அதில் வந்து ரஜினி வந்து கேரளத்தில் போய் மாட்டிப்பார். அப்போ ஊருக்கு எந்த வழின்னு கேட்கறதுக்கு அவருக்கு தெரியாது. அப்போ ரொம்ப அதை வந்து ட்ரமாட்டிக்காக காட்டியிருப்பாங்க. அப்போ எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, அப்படி ஒன்றும் தமிழில் இருந்த மலையாளம் வந்து அவ்வளோ ஒன்றுமே புரியாத ஒரு தொடர்பே இல்லாத மொழி இல்லவே இல்லை. இல்லை, படத்துக்காக எப்படியெல்லாம் எடுத்திருக்காங்க, அதை அந்த ஒரு விஷயத்தை அப்படி பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைத்தானே அப்படின்னு இப்போ எனக்கு தோணுது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்து ரசிச்சிருப்போம். சரி, நாம் தொடர்ந்து பேசலாம். என்ன பாட்டு வருது? சம்திங் சம்திங் படத்திலிருந்து உன் பார்வையில் பாட்டு வருது, முதல் பாடலா. அப்புறமா ஜெயம் படத்திலிருந்து கவிதையை தெரியுமா பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க, நாம் தொடர்ந்து பேசலாம். இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.
1: உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க இப்பவே. உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

back to back அடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸ் ஆ பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: We'll be back after a short commercial break.
1: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 இனி அல்தேதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
2: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
3: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
5: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யார வர?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
6: இன் அசோசியேஷன் வித்
7: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கம்மிங் 17th and 18th October. Happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.
3: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

உலகத்துல ஆக சிறந்த இன்பம் எது தெரியுமா? காதலிக்கிறதும் தாம் காதலிக்கப்படுறதும். இன்னொருத்தர் வந்து என்ன காதலிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், இல்லாட்டி அந்த ஒரு என்ன சொல்றது, அது என்ன ஒரு பேரு அப்படின்னு சொல்லலாமா, அந்த பேரு கிடைக்கிறது தான் உலகத்திலேயே ஆகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் அப்படின்னு இந்த காதலர்கள் வந்து சொல்லிக் கொள்வாங்க. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாம் வீழ்வார் தாம் வீழ பெற்றவர் பெற்றாரே காமத்து காளின் கனி அப்படிங்கிற ஒரு குறள் இருக்கு. இதுல வந்து தாம் விரும்பும் காதலர் தம்மை விரும்புகின்ற பேறு பெற்றவர் காதல் வாழ்க்கையின் பயனாகிய விதை இல்லாத பழத்தை பெற்றவரே ஆவார். விதை இல்லாத பழம் எப்படி இருக்கும்? நம்ம வந்து எந்த யோசனையும் இல்லாமல் அப்படியே விழுங்கிடலாம். அதுதான் காதல் வாழ்க்கையின் பயன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தான் விரும்புகிற காதலர் தம்மை விரும்புகிற பேறு பெற்றவர். சரியா, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன், அவரும் என்ன காதலிக்கிறாரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? எத்தனை பேருக்கு காதல் தோல்வி எத்தனை பேர் பார்த்துருப்போம்? எல்லாருமே நம்மளை நம்ம விரும்புகிற எல்லாருமே நம்மளை விரும்பிடுவாங்களா? இல்லை இல்லை. இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வள்ளுவர் பாருங்க, தாம் வீழ்வார் தாம் வீழ பெற்றவர்னு சொல்லியிருக்காரு. அந்த விழுறது அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம்ல, இப்போவுமே காதலியில் விழுந்தேன் அப்படின்னு. ஆங்கிலத்தில் தான் இதை வந்து ஃபாலிங் இன் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தமிழில் வந்து இந்த விழுறது என்ற சொல் கூட காதலில் விழுறது என்ற பொருளில் அந்த காலத்திலேயே பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இடத்துல வந்து நான் படித்தேன். அதுதான் அந்த ஒரு விஷயம். அடுத்து ஒரு பாட்டு இருக்குது, இதுக்கு தொடர்பு இல்லாத இன்னொரு பாட்டு, அதை சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த ஆழியிலே முக்குளிக்கும் அழகே, அதில் திம்மென்ற நெஞ்சம் அப்படின்னு ஒரு வரி வரும், தின்னென்ற கன்னம் அப்படின்னு வரும். ஆமாம், அதாவது என்னை வந்து சாப்பிடு அப்படின்னு அழைக்கிற மாதிரியான ஒரு கன்னம். அடுத்து திம் என்ற நெஞ்சம் அப்படின்னு ஒரு வரி வாலி அவர்கள் எழுதியிருப்பார். நான் ரொம்ப நாளாக வந்து இந்த திம் என்ற நெஞ்சம்னா என்ன பொருளாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது என்ன அப்படிங்கிறதுக்கான பதில் இப்போ கிடைச்சிருச்சு. அதை வந்து அடுத்து நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்வேன். சரியா, அடுத்து மனிதன் படத்திலிருந்து அவள் குழல் அந்த பாட்டு வருது. ரொம்ப அழகான ஒரு பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டும் கூட. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: காலையில் இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
3: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
2: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
4: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: திம் என்ற நெஞ்சம் அப்படின்னு வாலி அவர்கள் எழுதியிருந்தார் இல்லையா, அந்த திம்முக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது பற்றி நான் இப்போ உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். திம் அப்படிங்கிறது பருத்த அப்படிங்கிற ஒரு பொருள், தடித்த அப்படிங்கிற ஒரு பொருள். திம்மன் அப்படின்னு ஒரு விலங்கு வந்து சொல்றாங்க. என்ன விலங்கு தெரியுமா? ஆண் குரங்குக்கு ஒரு பெயர் தான் இந்த திம்மன் என்று. அப்படி அதாவது தடித்த பருத்த ஆண் குரங்கு வந்து திம்மன் அப்படின்னு சொல்றாங்க. தமிழதான் இந்த சிறப்பு இருக்கு இல்லையா. இது திள் என்ற ஒரு வேர் சொல்ல இருந்து வந்த ஒரு சொல், திம், திம்மை அப்படின்னு சொல்லப்படுது. திம்மென்ற நெஞ்சம் அப்படின்னா பருத்த நெஞ்சம் அப்படின்னு அந்த காதலியினுடைய அழகை வந்து வர்ணிக்கிறதுக்காக வாலி அவர்கள் அந்த இடத்துல அந்த ஒரு சொல்லை வந்து பயன்படுத்தியிருக்காரு. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து என்ன, இந்த வாரம் என்ன படம், இந்த மாசமே முழுக்க முழுக்க நிறைய படங்கள் வந்து வெளியாகி இருக்கு. எல்லா படங்களும் கொண்டாடப்படுது இல்லையா. ஒரு சில படங்களை தவிர பெரும்பாலான படங்கள், தமிழ் சினிமாவில் வந்த படங்கள் எல்லாமே கொண்டாடப்படக்கூடிய படங்களாக இருக்கு. அத்தனை கதைகள் வந்து அவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக எல்லா படமும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த அக்டோபர் 15 திகதிக்கு நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க. அதில் நானும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், ஜெயிலர் 2 திரைப்படம் வந்து வெளியாக இருக்கு இல்லையா. அக்டோபர் 15 திகதி ட்ரெய்லர் வந்து நேற்று வெளியாக இருந்தது. நிறைய நட்சத்திரங்கள் வந்து வாராங்க இந்த படத்தில். ஜெயிலர் 1 வந்தாங்க, அதே மாதிரி இப்போ ஜெயிலர் 2 வந்து அதிகமான நட்சத்திர பட்டாளம் வந்து இதில் இருக்கு. அதுலேயும் சர்ப்ரைஸாக ஒருத்தரை வந்து வச்சிருக்காங்க. அவர் யார் அப்படிங்கிறது காட்டலை, ஆனால் இவராக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கெஸ்ஸும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கெஸ் பண்ணீங்களா? சரி, அப்போ யூஏயில் அந்த ஜெயிலர் 2 படத்தை வந்து ஃபாஸ்ட் ஃபிலிம்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அக்டோபர் 15 திகதி தான் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. நிறைய பேருக்கு தெரிஞ்சது, இப்போவே நீங்கள் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணியிருப்பீங்க இல்லையா. சரி, நாம தொடர்ந்து பேசலாம். அழகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அழைப்பில் ஒருத்தர் வந்திருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் நிஹாஸ் பேசுறேன், ரியாத்ல இருந்து.
0: நிஹாஸ், ரியாத்ல இருந்து பேசுறீங்க, சவுதி அரேபியா. சொல்லுங்க ரியாஸ், எப்படி இருக்கு? நிஹாஸ் எப்படி இருக்கீங்க? பாட்டு கொடுக்கலாம். என்ன பாட்டு வேணும்?
1: ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க, பிரச்சனை இல்ல. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு போடுங்க.
0: அப்படியே
1: பாட்டை நான் யாராருக்கெல்லாம் டெடிகேட் பண்றேன்னு சொன்னா, இப்பொழுது இந்த பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த வானலை படத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும், அதோட நான் இங்க ரியாத்ல வந்து ஒரு கிரிக்கெட் கிளப் ஒன்று வச்சிருக்கிறேன், FBCC என்று சொல்லிட்டு. அப்ப அந்த FBCC கிளப்ல இருக்கிற அனைவருக்காகவும், அதுல இருக்கிற பிளேயர்ஸை தாண்டி வெளியில் இருக்கிற அனைவருக்காகவும் இந்த பாட்டை நான் டெடிகேட் பண்றேன்.
0: சரி, ஓகே. அப்ப எல்லாருக்காகவும் அந்த பாட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல வரும். நிஹாஸ், ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
0: சரி, அந்த பாட்டு மனசு தொட்டு மட்டும் நாம அவருக்கு பாட்டு கொடுத்துடலாம். இப்ப இன்னைக்கு வந்து வேற யாருக்கும் பாட்டு இல்லை, நிஹாஸுக்கு தான் பாட்டு. சரியா, அடுத்து கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் பாட்டு வருது, திருமணம் எனும் நிக்கா படத்திலிருந்து. கேட்டுட்டு வாங்க. இதழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

நான்கு தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் till 7th November.

0: We'll be back after a short commercial break.
1: எக்ஸ்ப்ளோர் மோர் பண்ண ஜெட்டூரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
2: உங்கள் கனவு எஸ்யூவி உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
1: வேட்ட நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
2: இன்றே அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது ஒரு எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஒரு அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 05 88 204 172.
2: தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுது. கிருஷ்ணி 19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நீங்க வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 800-894-0 என்ற எண்ணுக்கு நீங்க அழைப்பிடுத்தும் சொல்லலாம். மனசு தொட்டுமட்டில ஏற்கனவே சொன்னது போல நிஹாஸ் சவுதி அரேபியாவிலிருந்து அவருக்காக ஒரு பாட்டு வருது. என்ன பாட்டு அப்படின்னா, மின்சார கனவு படத்துல இருந்து வெண்ணிலவை வெண்ணிலவை பாட்டு வருது. அவருக்கு இந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரியா, அந்த பாட்டோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. தமிழ் எஃப்எம் என்னுடைய ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெப்சைட்ல எல்லாம் போயிட்டு நீங்க வந்து இனி இந்த நிகழ்ச்சிகள் செய்தி இதெல்லாம் பாட்டுகள் இதெல்லாம் கேட்கறதுக்கான அவசியமே இல்லை. நீங்க வந்து 89.4 அப்படிங்கிற ஆப்பை வந்து பிளே ஸ்டோர் மற்றது ஆப் ஸ்டோர் எல்லாத்துலயுமே இருக்கு, போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா, தெரியாதவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். நன்றி, வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by
2: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi. 9 AM to 7 PM. 2.75 center. Verum 4.90 lakhs lerunde vaanga mudiyum.
3: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
4: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC. Genuine Parts Center for Japanese Cars.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
3: அமீரக செய்திகள்.
5: ராசல்கீமா மற்றும் கேரளத்தின் கோழிக்கோடு இடையே தினசரி நேரடி விமான சேவையை அக்டோபர் 16 தேதி முதல் மீண்டும் தொடங்க உள்ளதாக ஏர் அரேபியா அறிவித்துள்ளது. இதன் மூலம் ராசல்கீமாவுக்கும் கோழிக்கோட்டுக்கும் இடையிலான நேரடி விமான இணைப்பு மீண்டும் ஏற்படுத்தப்பட உள்ளது. ராசல்கீமா மற்றும் கேரளத்தின் கடலோர நகரமான கோழிக்கோடு இடையே நேரடி விமான போக்குவரத்து வழங்கப்படும் என ஏர் அரேபியா இன்று வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் தெற்கு ஜசான் மற்றும் நஜ்ரான் விமான நிலையங்கள் மீது நேற்று மாலை 2 தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அந்நாட்டின் பொது விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜசானில் உள்ள கிங் அப்துல்லா பின் அப்துல்லாசீஸ் சர்வதேச விமான நிலையம் மற்றும் நஜ்ரான் சர்வதேச விமான நிலையத்தின் உட்கட்டமைப்பு மற்றும் வசதிகள் தாக்குதலுக்கு இலக்காகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களில் 3 பேர் லேசான காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் விமான நிலையங்களில் பொருள் சேதங்களும் ஏற்பட்டுள்ளன.
3: தமிழக செய்திகள்.
5: கூட்டுறவு சங்கங்களின் மூலம் விவசாயிகளுக்கு விதைகள் மற்றும் நெல்லை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. விதைகள் மற்றும் ரசாயன உரங்களையும் விவசாயிகள் பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச விற்பனை விலையில் இவற்றை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பல்கலைக்கழக மானியக் குழு பரிந்துரைத்த 50,000 ஊதியம் சலுகைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அரசை வலியுறுத்தியுள்ளார்.
3: இந்திய செய்திகள்.
5: ஹோர்மூஸ் நீரிணையில் பனாமா நாட்டு கொடியுடன் சென்ற எம்டி ஆன் பீஸ் என்ற வர்த்தக கப்பல் மீது இன்று தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தாக்குதலில் கப்பலில் இருந்த 12 பணியாளர்கள் காயமடைந்துள்ளனர். அவர்களில் 11 பேர் இந்தியர்கள் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கப்பலில் மொத்தம் 19 பணியாளர்கள் இருந்த நிலையில் அவர்களில் 17 பேர் இந்தியர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த பணியாளர்கள் ஓமன் அதிகாரிகளின் உதவியுடன் கப்பலில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். அவர்கள் தற்போது ஓமனின் கசாப் நகரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
3: இலங்கை செய்திகள்.
5: இலங்கையில் மார்பக புற்றுநோய் காரணமாக நாளொன்றுக்கு 3 பேர் உயிரிழப்பதாக தேசிய புற்றுநோய் தடுப்பு திட்டம் தெரிவித்துள்ளது. நாட்டில் ஆண்டொன்றுக்கு 6,000 அதிகமான புதிய நோயாளர்கள் இனங்காணப்படுவதுடன் 1,000 மேற்பட்டோர் உயிரிழக்கின்றனர். ஒவ்வொரு நாளும் புதிதாக 17 நோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதுடன் 3 பேர் உயிரிழக்கின்றனர் என்று தேசிய புற்றுநோய் தடுப்பு திட்டத்தின் பணிப்பாளர் டாக்டர் சேனக தலகல தெரிவித்தார்.
3: விளையாட்டுச் செய்திகள்.
5: இந்தியன் பிரீமியர் லீக் 2027 சீசனுக்கு முன்னதாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக சவுரவ் கங்குலி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நியமனம் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் இன்று பிற்பகல் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தனது சமூக வலைதள பதிவின் மூலம் கங்குலி தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்பதை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்தது. இந்திய அணியின் முன்னாள் தலைவரான சவுரவ் கங்குலி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் நிர்வாகக் குழுவில் ஏற்கனவே முக்கிய பொறுப்புகளை வகித்த அனுபவம் கொண்டவராவார்.
3: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
5: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று பல பகுதிகளிலும் தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. லீவாவில் இன்று அதிகபட்சமாக 42 டிகிரி செல்சியஸில் அதை கூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபி, துபாய் மற்றும் அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமா மற்றும் உம்மல் குவைனில் 37 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜீனாவில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
6: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
7: Rock with Raja.
6: Stay tuned.

0: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: என்ன நிம்மதி இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15th ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தெய்தில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8th தேதி மாலை 4 மணிக்கு. இனி அல்தெய்தில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
4: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
5: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
6: இது என்ன நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
7: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
8: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்பிங்.
7: என்னது, நிஜமாவா?
9: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். Spend 180 and we pay back. 10,000 trolleys powered by PNG. Conditions apply.
10: Lulu, where the world comes to shop.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. Verum 4.90 lakhs lirunde vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
3: We'll be back after a short commercial break.
4: எக்ஸ்பிளோர் மோர் பண்ண ஜெட்டூரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
5: உங்கள் கனவு எஸ்யூவி உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டி செல்லுங்கள்.
4: வேட்டை நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
5: இன்றே அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது ஒரு எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஓர் அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
6: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் ஆயுர்வேத முறையில குணப்படுத்தலாம். ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா சிலிகான் வயசஸ் டிஏபியை தொடர்ந்து இப்போது அல்பர் ஷா அர்ஜானிலும்.
7: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
8: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
9: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
4: This hour of Rock with Raja is brought to you by
2: ALD Sana Garden. 4th October Ramada Cornish Abu Dhabi le 9 AM to 7 PM 2.75 center verum 4.90 lakhs la irundhe vaanga mudiyum.
4: You are back.
5: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
3: ராக் வித் ராஜா.

0: be back after a short commercial break.
1: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
2: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வேலிட் until November 7.
3: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: பல்லாயிரக்கணக்கான
4: அமீரக நிறுவனம் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: Bye. அவ்வளவுதான், அவ்வளவு சொல்லிட்டா. சோ 4:00 to 8:00
8: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Rock with Raja is brought to you by
9: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. 2.75 Center, Veru 4.90 lakhs lirundu vaanga mudiyum.
10: You are back.
11: Mastro Wins.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராகவத் ராஜா

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax complaints and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: அபுதாபியில் விமான நிலைய பயணத்தை எளிதாக்கும் வகையில் அபுதாபி ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையம் அபுதாபி விமான நிலையங்களுடன் இணைந்து 800 புதிய டாக்ஸிகளை போக்குவரத்து வலையமைப்பில் சேர்த்துள்ளது. அபுதாபியில் உள்ள ஜாயத் சர்வதேச விமான நிலையத்திற்கு வரும் அங்கிருந்து புறப்படும் பயணிகளுக்கான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள 800 டாக்ஸிகளில் 500 சொகுசு டாக்ஸிகள் விமான நிலைய பயணிகளுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் பயணிகளுக்கு கூடுதல் போக்குவரத்து வாய்ப்புகள் கிடைப்பதுடன் அதிக பயணிகள் வருகை தரும் உச்ச நேரங்களில் ஏற்படும் தேவையையும் சமாளிக்க முடியும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் தரப்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டால் அதற்கு பதிலடி கொடுக்க ஈரானின் ஆயுதப்படைகள் முழுமையாக தயாராக இருப்பதாக அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு ஆணைய தலைவர் இப்ராஹிம் அஜீசி தெரிவித்துள்ளார். ஈரானின் ஆயுதப்படைகள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் தரப்பில் ஏதேனும் தவறான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என எதிர்பார்த்து தயாராக இருப்பதாகவும் அஜீசி தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் தரப்பில் எந்த ஒரு தாக்குதல் அல்லது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் அதற்கு ஈரான் முன்னெப்போதும் விட வலுவான பதிலடியை வழங்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டில் இன்று 2 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரத்தில் இன்று காலை 7 மணி முதல் தொடங்கி வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இன்று மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைய உள்ளது. மாலை 5 மணி நிலவரப்படி மதுராந்தகம் தொகுதியில் 83.84% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தேர்தலுக்கு முன்பு வரையிலும் தூய சக்தி என பரப்புரை செய்த தாவேக ஆட்சியில் டாஸ்மாக் உள்ளிட்ட ஒவ்வொரு துறையிலும் ஊழல் குறித்த தகவல் தற்போது வெளிவருகின்றது என்று முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஆட்சிக்கு வந்த 4 மாதங்களில் இடைத்தேர்தல் வந்துள்ளது என்று அவர் கூறினார். தமிழக மக்களை தவறாக மதிப்பீடு செய்த தாவேகாவினர் முதல்வர் விஜய் முகத்தை ஒருமுறை காண்பித்தால் போதும் வெற்றி என நினைத்த அக்கட்சிக்கு இடைத்தேர்தல் சவாலாக இருக்கின்றது என்று அவர் கூறினார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் விரிவாக கவனம் செலுத்தப்பட்டது. உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் லாப நோக்கை கருத்திற்கொண்டு தனியார் எரிபொருள் நிறுவனங்கள் விநியோகத்தை கட்டுப்படுத்தியுள்ளதாக ஊடகவியலாளர் ஒருவர் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் தெரிவித்தார். உலக சந்தை விலை உயர்வை அடுத்து அரசாங்கம் மானியங்களை வழங்கிய போதிலும் அந்த மானியம் தமக்கு போதாது என கூறி அந்நிறுவனங்கள் இந்நடவடிக்கையை எடுத்துள்ளதாக இதற்கெதிராக அரசாங்கம் சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் அவர் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
3: இந்தியாவில் தினசரி பணிக்குச் செல்லும் தொழிலாளர்களில் 15% பேர் மட்டுமே பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. பணியாளர்களின் தினசரி பயண முறைகள் தொடர்பாக நடத்தப்பட்ட இந்த ஆய்வு நாட்டில் பெரும்பாலான தொழிலாளர்கள் பணிக்குச் செல்வதற்கு பொது போக்குவரத்தை சார்ந்திருக்கவில்லை என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. பேருந்து, ரயில் உள்ளிட்ட போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை குறைவாக இருப்பது தனிப்பட்ட வாகனங்கள் மற்றும் பிற போக்குவரத்து முறைகளின் மீதான சார்பு அதிகமாக இருப்பதை காட்டுகின்றது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
4: Business update. Brought to you by
5: Zoho Books. UAE e-invoicing seya Zoho Books tayar.
3: அஜ்மானில் 2026 செப்டம்பர் மாதத்தில் மொத்தமாக 1143 ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகள் இடம்பெற்றுள்ளன. இவற்றின் மொத்த மதிப்பு 1.9 பில்லியன் திர்ஹாம்ஸை எட்டியுள்ளதாக அஜ்மான் நிலம் மற்றும் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை துறை தெரிவித்துள்ளது. மொத்த ரியல் எஸ்டேட் வர்த்தக மதிப்பு 1.44 பில்லியன் திர்ஹாம்ஸாக பதிவாகியுள்ளது. இது 879 பரிவர்த்தனைகள் மூலம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அதிக மதிப்புடைய தனிப்பட்ட சொத்து விற்பனை அல்நக்கீல் 2 பகுதியில் பதிவாகியுள்ளது. அந்த விற்பனையின் மதிப்பு 198 மில்லியன் திர்ஹாம்ஸ் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
4: Business update brought to you by
1: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
3: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982.
5: அனிருத்
6: ரவிச்சந்தர்.
7: You know what? Guess who's back?

0: அப்படி சந்தோஷமா அந்த நாள் ஆரம்பிச்சபடியே சந்தோஷமா அந்த நாள் வந்து முடிவடையும். அண்ட் ஒவ்வொரு நாளும் நீங்க எதிர்பார்க்கறத விட இன்னும் அற்புதமான விஷயங்கள் உங்களை தேடி வரட்டும். சோ எஸ் மீ அகேன் ஆன் தி ஈவினிங் கரெக்ட். இன்னைக்கு நான் ஒரு போஸ்ட் ஒரு கோட் படித்தேன், அது படிக்கும் போது எனக்கு அதோட தான் இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணுவோம், மீன் இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணு எனக்கு தோணுச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து டோன்ட் பிளேம் த கிளவுன் ஃபார் ஆக்டிங் லைக் அ கிளவுன் பிகாஸ் யூ ஆர் விசிட்டிங் த சர்க்கஸ். எஸ் நீங்களே கேளுங்க, நீங்கள் வந்து ஒருத்தங்களை வாய் ஆர் யூ டூயிங் திஸ் வாய் பிகாஸ் தேட் இஸ் தெம். அவங்களுக்கு அப்படி தான் தெரியும் நீங்கள் நீங்கள் ஒருத்தங்களை வந்து நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்னா தட் இஸ் தேர் நேச்சர். நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நீங்கள் அவங்கள மாற சொல்லி அந்த அந்த இடத்துக்குள்ளே திருப்பி போய் அங்கே இருக்கிறது தான் தவறே தவிர அங்கே அப்படி பிஹேவ் பண்ணுறது கிடையாது. எப்போவும் நாம் நமக்கேற்ற மாதிரி நம்மளுடைய சரௌண்டிங்ஸை மாற்ற முயற்சிக்கும் போது தான் பிரச்சனையே. அந்த சரௌண்டிங் அப்படி தான், நாம் அதுக்குள்ளே ஒன்று அடாப்ட் பண்ணிக்கணும், அப்படி இல்லையா அங்கேருந்து விலகி வரணும். நமக்கு ரெண்டு ஆப்ஷன் தான், அதை விட்டுட்டு அதை நமக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும் மாற்றணும்னு சொல்லி உட்காந்து ஸ்ட்ரெஸ் ஆகி போராடி மண்டையில் மூடி போக தான் செய்யுமே தவிர வேற ஒன்றும் நடக்காது. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி டே வித் யூஏ அப்டேட்.
1: Update. Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: இங்கே இப்போது யுஏல இருக்கீங்க அண்ட் உங்கள் பிள்ளைகள் இங்கே படிக்கிறாங்க அப்படின்னா இந்த நியூஸ் பர்டிகுலர்லி உங்களுக்கு தான். நீங்கள் குழந்தைங்கள ஸ்கூலில் ட்ராப் பண்ண போகும்போது அல்லது பிக் பண்ண போகும்போது நீங்கள் அவங்களுடைய பிக்சர்ஸ் ஆர் வீடியோஸ் எடுக்கிறீங்கன்னா யூ ஹாவ் டு நோ திஸ் பிஃபோர் யூ டேக் அ பிக்சர் ஒரு வீடியோ. நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ, அதாவது உங்கள் குழந்தைய மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சி தான் எடுப்பீங்க, அதுதான் உங்களுடைய மெயின் ஃபோக்கஸ். பட் தப்பித்தவரி வேறு ஏதாவது ஒரு குழந்தை அந்த ஃபோட்டோகிராஃபில் பின்னாடியோ முன்னாடியோ சைக்கிளோ எங்கேயோ வந்துட்டாங்க அண்ட் அந்த ஃபோட்டோவை நீங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிட்டீங்க, அது வந்து அவங்களுடைய பேரண்ட் பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அத்தாரிட்டிஸ் அதுக்கு, அதாவது யுஏஇ ப்ரைவசி லாக் எகென்ஸ்ட்டு, அதில் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்க. அதன் மூலமாக இது ஒரு ஒஃபென்ஸாக கன்சிடர் பட்டு இதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 500,000 திரம்ஸ் வரைக்கும் ஃபைன் விதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே குழந்தைங்களுடைய பாதுகாப்பு, பெரியவங்களுடைய பாதுகாப்பு, ஒவ்வொரு நபருடைய பாதுகாப்பு, குறிப்பாக ப்ரைவசி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைய மட்டும் எடுத்தால் பிரச்சனை இல்லை, பட் குழந்தைய தாண்டி வேற யாருடைய முகமும் அந்த பிக்சரில் வராமல் நீங்கள் பார்த்து ஃபோட்டோ எடுக்கணும். இதுக்கு பெட்டர் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்காமல் இருந்துக்கலாம், வீட்டிலேயே குழந்தையுடைய ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு இருக்கிறது பெட்டர் அப்படின்லாம் எனக்கு கேட்டிங்களா நான் சொல்லுவேன்.
1: Update. Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, number 1 NGCC, TNC apply.
0: ஸோ பேக் டு பேக்கில் ரெண்டு பாட்டு உங்களுக்காக. முதல் பாட்டு ஐ திரைப்படத்துல இருந்தும் அடுத்த பாட்டு மரியான் திரைப்படத்துல இருந்தும் வருது. ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் FM.
2: Back to back.
3: Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds la verum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigil ulla Malabar Gold and Diamonds visit pannunga alladhu mobile app valiya pay pannunga.

0: We'll be back after a short commercial break.
1: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
2: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
1: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
3: உனக்கு தெரியுமா, 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
4: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
3: அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம

0: வீட்டுக்கே வருமே, கூடவே மொத்தம் 425 dirhams வர்த்துள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
1: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
2: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ், அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.
3: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்ல 5000 dirhamsக்கு மேல கோல்ட் வாங்கினா லெனின் பாண்டியன் படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம்.
2: லெனின் பாண்டியன் ஜிசிசி ரிலீஸ் பை ஆல்தவசல் மூவிஸ், பவர்ட் பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராம சென்டர், துபாய்.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
1: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
8: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: தொடர்ச்சியா நான் வந்து சில விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யூடியூப் ஓபன் பண்ணும் போது சில விஷயங்கள் காதல படுது. 4:27 தி ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி நிவேதா ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ அதுல ஒன்று தான் வந்துட்டு வரப்போற கிரைசிஸ், ஏதாவது இங்கே வரப்போதா கிரைசிஸ் இங்கே வரப்போறது இல்லை. இந்தியாவில் வந்து அடுத்த 3 வருஷத்துல கிரைசிஸ் அதாவது 3 வருஷத்துக்குள்ள தேவையான ஃபண்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் வருஷங்களில் வந்து கொஞ்சம் நாட்களில் வந்து கிரைசிஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிருக்கிறது ஒரு பக்கம், அண்ட் எக்கனாமிக் கிரைசிஸ் வரும் அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம், அண்ட் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம், அண்ட் கோவிட் மாதிரி ஒரு விஷயம் வரப்போகுது, அதனால நீங்கள் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டியது அவசியம், வேலை இல்லா திண்டாட்டம் வரத்துக்கான அதிகம் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது, ஃபுட் அண்ட் நமக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் கிடைக்கிறதுல வந்து பிரச்சனைகள் ஏற்படும், இப்படி சில செய்திகள் நான் வந்து பார்க்கறேன். இது பல பேர் சொல்றாங்க இது உண்மை கிடையாது, சில பேர் சொல்றாங்க உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சில பேர் சொல்றாங்க எதுக்கும் ப்ரிப்பேர் ஆயிருங்க. இதை கேட்ட உடனே எனக்கு இருக்கிற ஒரு பெரிய குழப்பம், ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்வு, நம்மள பலரும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு, குறிப்பா 90s, late 90s, late 90s, 2000, இப்போ எல்லாருமே நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியது நம்மளுடைய பீரியட்னு சொல்லலாம். நாம எப்படிப்பட்ட ஒரு லைஃப் வாழ்கிறோன்னா, இன்னைக்கான செலவு இன்னைக்கு, நாளைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த மாதத்துக்காக ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வாங்கணும், ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா, கரண்ட்லி நம்மக்கிட்ட ஒரு லோன் போயிட்டுருக்கு, அந்த லோனை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வாங்குறோம். நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா, ஒரு லோன் க்ளோஸ் ஆகுது, அடுத்த லோன் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு ஒரு கடமை முடியுது, அடுத்த கடமை ஸ்டார்ட் ஆகுது, ஒரு பிரச்சனை முடியுது, அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, எங்கேயோ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் நமக்கு த்ரூ அவுட் த இயர் இருந்துக்கிட்டே இருக்கு. நாம் எப்படி 3 வருஷத்துக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்டை ரெடி பண்ணி வச்சுக்க முடியும் இப்போவே? இன்னொரு பக்கம் சில பேர் வந்து இந்த பூர்வீக சொத்து, பேரண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கக்கூடிய காசு, அண்ட் அவங்களுடைய சில சேவிங்ஸ், இது வந்து சில பேருக்கு இருக்கும். பல பேரும் நாம தான் இனிமே சொத்தே சேர்க்கணும், நம்ம ஜெனரேஷன் தான் இனிமே இந்த குடும்ப சொத்து இதெல்லாம் சேர்த்தே வைக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க 3 வருஷத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்டை எப்படி எங்கேருந்து எடுத்து வைக்க முடியுங்கிற கேள்வி தான் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. சி, ட்ரூ ஆர் ராங், ஒரு தப்போ ரைட்டோ அல்லது இது ஃபால்ஸா, அதெல்லாம் செய்திகள் வந்து ஃபேக்கா ஃபால்ஸா எதையோ பற்றி யோசிக்காதீங்க. இப்போ டுடேஸ் கண்டிஷன், நம்ம ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு தான் ஆகணும். நம்மளுடைய சேலரி எவ்வளோ கம்மியாக வேணா இருக்கட்டும், சேலரி எதுவாக வேணா இருக்கட்டும், மாதம் மாதம் அந்த சேலரியிலேருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படிங்கிறத நம்ம எடுத்து வைக்கணுங்கிறது தான் கட்டாயம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி லைஃப்பை வாழணுங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற நிதர்சனம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ ஆரம்பிக்கணும். ஆஃப்டர் நோயிங் திஸ் ஆஃப்டர் ஹியரிங் திஸ் நியூஸ் நான் இதை தான் மைண்டில் டிசைட் பண்ணேன். ஸோ அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். இப்போது பாட்டு வரது கேட்கலாம். தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜி நிவேதா ஒன்லி 89.4 தமிழ் எஃப்எம்.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubai. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: We'll be back after a short commercial break.
2: பல நூற்றாண்டுகள் முன்னாடியே முன்னோர்கள் உடல் பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத முறையை தேர்வு செஞ்சாங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா சிலிகனோயாசிஸ் டிஐபியை தொடர்ந்து இப்பொழுது அல்பர்ஷா அர்ஜானிலும் திறக்கப்பட்டுள்ளது.
3: இ இன்வாய்சிங்லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
4: இருக்கவே இருக்கு. ஜோஹோ புக்ஸ்.
3: இது என்ன புது சாப்ட்வேரா?
4: அதான் இல்ல, யுஏஇல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த இ இன்வாய்சிங் முறைக்கு ஜோஹோ புக்ஸ் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, வேட் ரிட்டர்ன்ஸ், ரிப்போர்ட்ஸ் கூடவே இப்போ இ இன்வாய்சிங்கும் சேர்ந்து ஜோஹோ புக்ஸே பாத்துக்கும்.
3: சோ ஆல் அண்டர் ஒன் ரூஃப், கரெக்ட்டா?
4: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் ஜோஹோ புக்ஸ். UAE இன்வாய்சிங் செய்ய ஜோஹோ புக்ஸ் தயார்.
2: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும். This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: back. It's 4:41 on the clock, and this is Arjun Veda, the evening correct on Leon 89.4 Tamil FM. ரெண்டு முன்னாடி, sorry, லாஸ்ட் மந்த், அதாவது அந்த பெட்ரோல் டீசல் விலை அனௌன்ஸ் பண்ண அந்த டே இருந்த ஒரு டிராஃபிக் இருக்கு இல்லையா, அதை பற்றி இன்றைக்கி நான் ஒருத்தங்க கிட்டே பேசிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு டைமில் ஒரு ஒரு நாள் அந்த டிராஃபிக்கில் ஏதோ ஒரு நாள் டிராஃபிக்கில் மாட்டிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம். பட் நேற்றுமே கொஞ்சம் ஹெவி டிராஃபிக் இருந்துச்சு, எவ்வளோ பேர் லேட்டாக வீட்டுக்கு போனீங்க. பட் இன்றைக்கெலாம் அந்தளவு இருக்காதுன்னு நம்பி நான் வந்து மேப் ஓப்பன் பண்ணி டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னு எட்டி பார்த்துட்டு சொல்லவா.
1: Brought to you by Jeturay, மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: ஸோ டிராஃபிக் அதை பக்கம் இருக்கு அப்படின்னா 11 அலுத்தியா ரோட்ல டுவோர்ட் சார்ஜா போற லைன்ல உங்களுக்கு டிராஃபிக். அண்ட் இது வந்து தேரா சிட்டிசன் தேரால இருந்து அந்த தேரா கிளாக் டவர் கிட்ட இங்கே எல்லாமே டிராஃபிக் நல்லா அழகாக தென்படுது. இன்னொரு பக்கம் துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி உம்ரமூல் ஏரியாவில் அண்ட் நம்ம இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஏரியாவில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கு. அப்புறமா நீங்கள் வந்து D62 மதீனா மால் போகிற வழியில் டுவர்ட்ஸ் கிசைஸ் அந்த ஏரியாவில் உங்களுக்கு டிராஃபிக் இருக்கு. அண்ட் E311 முகமது பின் ஜாயத் ரோட்ல உங்களுக்கு சிட்டிசன் மிருதீஃப்க்கு முன்னாடி அல்வர்காலேருந்தே டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டுவர்ட்ஸ் அப்படியே ஷார்ஜா போய் ஷார்ஜாக்குள்ளே கொஞ்சம் கம்மி நேஷனல் பெயின்ஸ் அண்ட் சைட் ஸோன் இந்த ஏரியாவில் வந்து இப்போ தான் டிராஃபிக் பில்ட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி DFC பிஸ்னஸ் பே இந்த ஏரியாவிலலாம் இப்போதைக்கு டிராஃபிக் இல்லை, பட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகும். 1 பீப்புள் ஸ்டார்ட் டு டிரைவ். ஸோ இதுதான் கரண்ட் டிராஃபிக் நிலவரம் ஆஸ் ஆஃப் 4:42 ஆன் த கிளாக்.
1: Brought to you by Jeturay, மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: நான் வந்து ஒரு ஐலண்ட் பத்தி கேள்விப்பட்டேன், பிட்கேர் ஐலண்ட். ஸோ இங்கே எப்படி அப்படின்னா வந்து நீங்கள் போய் தங்கி நீங்கள் வந்து உங்களுக்கு அங்கே பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே 2 இயர்ஸ் ரெசிடென்சி விசா, நான் அங்கேருந்து அப்படியே நீங்கள் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்சி ஆகலாமா. பட் த மெயின் கேட்ச் என்ன அப்படின்னா அங்கே வந்து மொத்தமே 100 பேர் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் கூட அங்கே கிடையாது. அங்கே உங்களுக்கு என்ன வாழ்வாதாரம் இருக்கும், என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை தரம் இருக்கும், அண்ட் அந்த ஐலண்ட் பில்ட் ஆகுறதுனால நீங்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சிக்கிட்டு வாழணும். எனக்கு வந்து தனியாக ஒரு வாழ்க்கை தேவைப்படுது அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க ஒர்க் அல்லது ஒரு விசிட் அந்த மாதிரி போட்டு ஒரு 3 மாதம் போய் அங்கே தங்கி அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ண முடியும். இதில் ஒரே நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 100 பேர் தான் இருக்கிறதுனால 100 பேரோட சேர்ந்து 101வது பேராக நீங்கள் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறதா அங்கே ஒரு பெரிய விஷயமே தவிர, மற்றபடி நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போய் உங்களுக்கு 3 மாதத்தில் ஒரு நல்ல வேலை கிடச்சி அப்படியே நீங்கள் 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் பெர்மனன்ட் ரெசிடென்சி ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்தால் அது பண்ணலான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ துபாயில் நல்ல வேலை இருக்க யாரத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க, பட் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் 10:00 பட்டில் அந்த பாட்டு வருது கேளுங்க, தி ஈவினிங் கரெக்ட்.

கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் till 7th November.

0: 此。We'll be back after a short commercial break.
1: இது என்ன நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
2: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
1: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்பிங்.
2: என்னது, நிஜமாவா?
3: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். Spend 180 and we pay back. 10,000 trolleys powered by PNG. Conditions apply.
4: லூலு, where the world comes to shop.
3: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேதில் உள்ள நியூ ஸ்கார்ப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 தேதி மாலை 4 மணிக்கு. இனி அல்தேதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
5: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
6: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
7: Sirupthayum Tamilai.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds, kalai nayamikka nagaigaludan tamilagathilirundu ungalukkaga Dubaiil Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottu mittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
4: அதிகாரப்பூர்வ மற்றும் சர்வதேச நிறுவனங்களின் பிரதிநிதிகள் என கூறி துபாய் குடியிருப்பாளர்களிடம் சுமார் 11.9 மில்லியன் திர்ஹாம்ஸ் மோசடி செய்ததாக குற்றஞ்சாட்டப்படும் இருவரை துபாய் காவல்துறை கைது செய்துள்ளது. கைது நடவடிக்கை துபாய் காவல்துறையின் மோசடி தடுப்பு மையத்தால் மேற்கொள்ளப்பட்டது. வெளிநாடுகளில் தங்களது பெயர்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் போலியான சட்ட வழக்குகள் இருப்பதாக கூறி பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டி பணம் பறித்ததாக கிடைத்த தொடர் புகார்களை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
4: அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மத்தியஸ்த முயற்சிகளில் பாகிஸ்தான் முக்கிய பங்காற்றி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். இன்று குட்ரஸ் மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பாகிஸ்தான் மத்தியஸ்தராக செயற்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான் இடையே போரை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் மேற்கொண்டுள்ள மத்தியஸ்த முயற்சி அந்த நாடு சர்வதேச அளவில் நம்பிக்கைக்குரிய நாடாக இருப்பதை வெளிப்படுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார்.
2: தமிழக செய்திகள்.
4: மதுராந்தகம் தாராபுரத்தில் சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவுக்கு வந்தது. 2 தொகுதிகளிலும் இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எதிர்வரும் அக்டோபர் 9 தேதி எண்ணப்பட உள்ளன. இதனிடையே மதுராந்தகம் தொகுதியில் கடந்த தேர்தலில் மதுராந்தகத்தில் 93.36% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இன்றைய தேர்தலில் மதுராந்தகம் தொகுதியில் 84% மேல் வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
4: காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தி, பிரதமர் நரேந்திரமோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்து ஜனநாயகத்தை பாதிக்கும் வகையில் வாக்கு திருட்டு நடைபெற்றதாக குற்றஞ்சாட்டிய ராகுல்காந்தி, இதற்கு பிரதமர் மோடி, அமித்ஷா மற்றும் தேர்தல் ஆணையத்தின் உயரதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெற்ற போராட்டத்தின் போது அவர் இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்தார்.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையில் இந்த மாதத்தின் இறுதி வரை எரிபொருள் விலையை அதிகரிக்காமல் தற்போதைய விலையிலேயே பேண முடியும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத் தாபனத்தின் தலைவர் டி ஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் அவர் இதனை கூறினார். எதிர்பாராத பெரிய பிரச்சினைகள் எதுவும் ஏற்படாவிட்டால் எதிர்வரும் 3 மாதங்களுக்கும் தற்போதைய எரிபொருள் விலை மற்றும் விநியோக நிலையை தொடர்ச்சியாக பேண முடியும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இந்திய அணிகளுக்கிடையிலான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக உள்ளது. அமீரக நேரப்படி இன்று மாலை 5:30 போட்டி தொடங்க உள்ளது. போட்டியில் நாணய சுழற்சி நிறைவு பெற்றுள்ளதுடன் அதில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தது. இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையிலான ஒருநாள் தொடரை இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான ஒருநாள் தொடர் இன்று தொடங்குகிறது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. லீவாவில் இன்று 42 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபி, துபாய், அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கீமா, ஷார்ஜா மற்றும் உம்மல் குவைனில் 37 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அலைன் உள்ளிட்ட சில பகுதிகளில் மழையுடனான வானிலை நிலவி வருகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: தமிழ் FM, நம்ம ரேடியோ.

0: பொன்னியும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: வரப்போகுது. அதனால அடுத்த சில மாதங்களுக்கு நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அது சார்ந்து நான் லைட்டாக தான் எடுத்து விட்டேன். உடனே வந்து எனக்கு வரக்கூடிய ரீல் அண்ட் வீடியோஸ் எல்லாமே அதை பற்றினதாக இருந்தது. அண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட, பேக் இன் இந்தியா நம்ம ஃபேமிலிஸ் இருக்காங்க. அண்ட் நம்ம ஃபேமிலிஸுடைய வாழ்வாதாரம் அண்ட் அங்கே தேவையான குடிநீர் அண்ட் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான ஃபினான்ஸ், இது எல்லாத்தையுமே நாம அவங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிற மாதிரியே. முக்கியமாக வீடுகளில் வந்து ஒரு சின்ன பால்கனி ஏரியா இருக்குது, சின்னதாக ஒரு தோட்டம் வைக்க முடியும் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து தோட்டம் வைக்கிறது, அங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஃபுட், நாம் நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை, அண்ட் எப்பவுமே நம்ம ஒரே அரிசி தானியத்தை மட்டுமே உணவு, அதில் மட்டுமே மெயின் உணவை சமைக்காமல் மற்ற தானியங்களையும் எடுத்துக்கிறது, மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் திங்ஸ் நம்ம ஃபுட்டாக எடுத்துக்கிறது, அண்ட் நாம் நம்மளுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறது, இப்படி ஃபேமிலிக்கு நம்ம அட்வைஸ் பண்ணோம். நீங்கள் வந்து வெறும் ரைஸே சாப்பிடாதீங்க, வெறும் இட்லி தோசையே சாப்பிடாதீங்க, கொஞ்சம் நீங்கள் வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஆக்டிவாக இருங்க. அண்ட் அப்படி கிரைசிஸ் வரும்போது கூட நீங்கள் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு மற்ற தானியங்களை எடுத்துக்க வேண்டியதும் அவசியம். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் சொல்லணும், ஊருக்கு நீங்கள் சொல்லணும். ஓகே,
3: brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: நீங்கள் வந்து இப்போ ஆர்டிஐ டாக்ஸிஸ் புக் பண்ணுறீங்க ஆன்லைனில், கிரீம்ஸ், எலியாங்கோ, ரைட் அண்ட் பால்ஸ் மூலமாக, எந்த ஒரு ஆப் மூலமாக வேணாலும் நீங்கள் புக் பண்ணலாம். பட் யூனோ த டைமிங்ஸ், எந்த டைமில் எப்போ புக் பண்ணால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா? ஸோ டாக்ஸி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறது எப்படின்னா, ஹையஸ்ட்டாக நீங்கள் பார்க்கும்போது 13 திரம்ஸ் தான் வந்து ஹையஸ்ட் பீக் சார்ஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மண்டே டு தேர்ஸ்டே 8 AM to 10 AM இந்த சார்ஜ், அதே மாதிரி 4 PM to 8 PM அண்ட் ஃப்ரைடேஸில் 8 AM to 10 AM அண்ட் 4 PM to midnight, சாட்டர்டே அண்ட் சண்டேல வந்து 4 PM to midnight. ஸோ இந்த டைம்லலாம் நீங்கள் டாக்ஸி புக் பண்ணுறீங்க அப்படின்னா, விச் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்பென்சிவ், அண்ட் நீங்கள் வந்து ஹை சார்ஜஸ் கொடுத்து நீங்கள் டாக்ஸி புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் லோவஸ்ட்டாக நீங்கள் வந்து புக் பண்ணும், ஃபார் 9 திரம் ஸ்டார்டிங் ப்ரைஸாக 9 திரம்ஸ்க்கு நீங்கள் புக் பண்ணும் அப்படின்னா, மண்டே டு தேர்ஸ்டே 6 AM to 8 AM, அப்புறம் 10 AM to 4 PM, தென் 8 PM to 10 PM, ஃப்ரைடேஸில் வந்து 6 AM to 8 AM, அப்புறம் 10 AM to 4 PM, சாட்டர்டே அண்ட் சண்டேல 6 AM to 4 PM. ஸோ இந்த டைமில் புக் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். அதுக்குன்னு மற்ற நேரங்களில் வெளில போகாதீங்கன்னு சொல்லலை. சப்போஸ் சம்திங் நீ உங்களோட கையில் இருக்க, கண்ட்ரோலில் இருக்க பிளான் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
3: Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, number 1 NGCC, TNC apply.
2: And ஆஃப் பீக் ஹார்ஸ் எப்போ வருது அப்படின்னா, நீங்கள் வந்து வேர் யூ கேன் பே ஃபார் 4 திரம் இஸ் லைக் 6 AM to before 8 AM நீங்கள் அந்த மாதிரி பிக் பண்ணலாம். நைட்டும் அதே மாதிரி தான், 10 PM to early morning 6 வரைக்கும், பிஃபோர் 6 நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா, விச் இஸ் லைக் நீங்கள் வந்து இன்னும் லோவஸ்ட் ரேட்க்கு நீங்கள் வந்து டாக்ஸி புக் பண்ண முடியும். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு புக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக பேக் டு பேக் பாட்டு வருது, ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
0: Back to back.
3: Brought
4: to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds la verum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigilulla Malabar Gold and Diamonds visit pannunga, alladhu mobile app valiya pay pannunga.

0: பேக் டு பேக்
1: brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: நீ கோல்ட் ஜுவல்லரிக்கு just 1% மேக்கிங் சார்ஜஸ்னா சொன்னா?
4: ஆமா, பீபா ஜுவல்லர்ஸ்ல செலக்டட் கோல்ட் ஜுவல்லரிக்கு just 1% மேக்கிங் சார்ஜஸ். டைமண்ட் அன்கட் அண்ட் பிளாட்டினம் மேக்கிங் சார்ஜஸ்ல 50% வரைக்கும் ஆஃபர். டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல 40% வரைக்கும் ஆஃபர் இருக்கு.
3: அட, இந்த ஆஃபர் எவ்வளவு நாள் இருக்கும்?
4: பீமாவோட இந்த 1% மேக்கிங் சார்ஜஸ் ஆஃபர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். சோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ.
5: ஆஃபர் வாலிட் until 11th October only at Bima Jewelers, Lulu Buvela Sharjah, Lulu Al Barsha Dubai and Madinat Zayed Shopping Center Abu Dhabi. Visit now. This annual offer won't come again. TNC apply.
6: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல் தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 தேதி மாலை 4 மணிக்கு. இனி அல் தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம். For more details, call 0

0: 6532879 4 or WhatsApp 0503885370.
1: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
2: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
4: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM ஆன் 89.4 தமிழ் FM.
5: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: It's 5:27 on the clock. Good evening, Karak with me, Arjuna Veda, only on 89.4 Tamil FM. So, பேச ஆரம்பிச்சு பார்க்க ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களையும் மைண்டில் ஏற்றிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து ஒரு மாதிரி அப்படி டென்ஷன் ஆயிரும். ஸோ இன்னைக்கு டாபிக் என்னவா இருக்குன்னா, நீங்கள் ரீசெண்டாக வந்து அதிகமாக விரும்பி பார்க்க ஆரம்பிக்கிற கான்டென்ட் அல்லது வீடியோஸ் என்ன? பிகாஸ் டுடே எவ்ரி திங் இஸ் கான்டென்ட். எல்லாருமே கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு 3-5 டேஸ் முன்னாடி நினைக்கிறேன். அதாவது முன்னாடி ரொம்ப முன்னாடி வீடியோஸ் பண்ணுறவங்க அல்லது ரீல் பண்ணுறவங்கலாம் ரொம்ப லிமிட்டடாக இருந்தாங்க, ஸ்பெஷலி இந்த யுவே. இப்போது நம்ம இப்போ ரோட்டில் இறங்கி இப்படி திரும்பி பார்த்தா நம்மளை தட்டிட்டு கொஞ்சம் நகரீங்களா, நாங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ பேர் இப்போ வந்து வந்துட்டாங்க. அது ஒரு பக்கம் குட் தான். நான் அவங்கள யாரையும் எந்த குறையும் சொல்ல கிரிட்டிசைஸும் பண்ணலாம். நீங்கள் பண்ணலாம், நாங்கள் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கவும் வராதிங்க. நான் அதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டே வரல. ஸோ வி ஆல் ஆர் லவ் வாட்சிங் வீடியோஸ், ஓகே? அந்த ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ ரீசெண்ட் டைமில் உங்களை எந்த மாதிரி வீடியோஸ் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது, இல்லை எந்த ஒரு கிரியேட்டருடைய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை பற்றி நீங்கள் பேசுங்க. 800-8940 கால் பண்ணி. எனக்கு பொதுவாகவே வந்து இந்த சைக்கலாஜிக்கல் வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் யாராவது ஹிஸ்ட்ரி சொன்னால் பிடிக்கும். நாட்டு நடப்புகள், கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி ரொம்ப சிம்பிளாக அழகாக விளக்குனாங்கன்னா பிடிக்கும். இப்போது எல்நினோவாக இருக்கட்டும், சூப்பர் எல்நினோவாக இருக்கட்டும், இதை பற்றி யாரெல்லாம் வந்து நீட்டாக எனக்கு புரிகிற மாதிரி சொல்லி வீடியோஸ் போடுறாங்களோ, ஐ லவ் வாட்சிங் இட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி கான்டென்ட் ரீசெண்டாக அடிக்ட் மாதிரி ஆயிடுச்சுங்க, டெய்லி அதை நான் பார்க்குறேங்க, பார்த்துட்டு மூளையை வந்து ஷார்ப் பண்ணிட்டு தான் தூங்குறது அப்படின்னா எப்படி? ஹலோ, வணக்கம்.
2: ஹாய், வணக்கம். குட் ஈவினிங்.
1: குட் ஈவினிங், வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்க பெயர்?
2: ஆதித்யா.
1: ஆதித்யா ஃப்ரம் அபுதாபி. சொல்லுங்க ஆதித்யா,
2: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? எஸ். சொல்லுங்க.
2: ரீசெண்டா நான் வில்லேஜ் குக்கிங் சேனல் எடுப்போம்.
1: ஸோ த குவாய்ட் பீஸாக வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆசையாக இருக்கு.
2: அதே மாதிரி இந்த பிளாக் வந்து யார் இந்த ஃபாரஸ்ட் எஸ்பெஷலி இந்த நீலகிரி அந்த சைட்லாம் போறாங்க வெஸ்டர்ன் காட் ஃபாரஸ்ட்
1: ட்ரெக்கிங்.
2: இல்ல ட்ரெக்கிங் இல்ல, அங்க ட்ரெக்கிங் போக முடியாது. ட்ரெக்கிங் போனீங்கன்னா யானையோ புலி சாப்பிடும். தவிர வந்துட்டு லைக் வெஹிக்கிள் போறாங்க, நைட் சஃபாரி பண்றாங்க, அந்த மாதிரி இது வந்துட்டு அது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் அதை வந்து நமக்கே ஒரு மோட்டிவேட் வரும், ஓகே நம்ம வெகேஷன் போனா இப்படி பண்ணணும்.
1: ஓகே ஓகே, அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேसेसக்கு போற இது வந்து பாக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதுவும் தப்பா? கரெக்ட். ஓகே ஓகே, ஃபைனலி நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன், புடிச்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஆதித்யா, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். பை. அவருன்னு வந்து ஒரு வழியாக வந்து அவருடைய ஐடியா என்ன, அவருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பிடிக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம பேசலாம். ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
3: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalainayam mikka nagaigaludan, Tamilagathilirundu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: Nagaina verum thangamilla pengalode alagana ninaivugal andha ninaivugalukku innum alaga serka Anwar Luxury Golden Diamonds anaitha nagaigalukkum seikooli mutridum ilavasam ovvoru gramirkum sirappu thallubadi 3000 AED madipulla diamond jewelry vaanginal 1 gram thanga naalayam ilavasam Anwar Luxury Golden Diamonds Dubai Gold Souk Andhera.
3: Hello Abu Dhabi makale,
4: indha deepavalila unga sonda veetukana kanava nijama karidiya Tamil Nadu's most trusted builders nama DAC developers முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
3: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th and 18th October morning 10 AM to 7 PM
4: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல DAC டீம் மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் DAC டெவலப்பர்ஸ். கால் 056-357-9474.
5: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ட்ரெண்ட், வெல்கம் பேக். ரீசெண்டாக நான் பார்த்த வீடியோஸில் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது வந்து, பொதுவாக நான் அந்த ஏஏ ஜென்ரேட்டட் வீடியோஸில் வந்து பெருசாக ஈடுபாடு காட்டுறதில்ல, எனக்கு பெருசாக அதில் உடன்பாடும் இல்லை. ரொம்ப நம்ம ஏஏ ஜென்ரேட்டட் வீடியோஸ் வந்து பயன்படுத்துறதுன்னு பார்க்க மாட்டேன். ஆனால் ஒருத்தர் உங்கள் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்க வந்து இந்த ஹிஸ்ட்ரி, தமிழகத்துடைய ஹிஸ்ட்ரி, தமிழ்நாட்டுடைய ஹிஸ்ட்ரி, பாரம்பரியம், இது எல்லாத்தையும் பற்றியும் பேசும்போதும், ஒவ்வொரு வரலாறில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து அதை ரொம்ப அழகாக அது எப்படி செயல்பட்டிருக்கும், எந்த வருஷம் அது உருவாச்சு, எப்படி அது நடைமுறைக்கு வந்துச்சு, இன்னைக்கு அதனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்கிற வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு எனக்கு, பிகாஸ் நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த அந்த பர்டிகுலர் பேஜுக்கு சம் 60-70K ஃபாலோவர்ஸ் வந்து இப்போ வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் 300K ஃபாலோவர்ஸ். ஸோ அப்போ நிறைய பேருக்கு அந்த மாதிரி பிடிச்சிருக்கு. ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ,
1: குட் ஈவினிங்.
0: குட் ஈவினிங். உங்களுக்கு எத்தனை ஹலோ சொல்லியிருக்கேன் பாருங்க. உங்க பேரு?
1: நான் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ண ட்ரை பண்ணேனா ஹலோ انا கேக்கல.
0: கேக்கல பாத்தீங்களா இல்லையா? ஏன் ஹலோ நீங்க விட்டுட்டீங்க?
1: சரியா போச்சு, நான் ஸ்பீக்கர்ல கேட்டேன், போன்ல கேக்கல.
0: சரி, உங்க பேரு?
1: என் பேரு அகமது.
0: உங்க பேரு அகமது?
1: ஆமா.
0: சொல்லுங்க என்ன பண்றீங்க?
1: உங்க பேரு?
0: என் பேரு பக்கத்துல ஏதோ சொல்றாரு பாருங்க. சும்மா அடிச்சா லைன் கடிச்சிருச்சு, எனக்கு தேவைதான். நான் வந்து ஆர்ஜேவா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேங்க, துபாயில ஒரு 4 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேங்க.
1: ஓகே, பேர் சொல்லாம வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? சரி ஓகே, உங்க பேர் சொல்லுங்க.
0: என் பேர் நிவேதா. உங்க பேர் அகமது?
1: ஆமா
0: ஆமா. இப்ப என்னன்னு எதுவும் உங்களுக்கு ஐடியா இல்ல, பேசியாச்சு. நைஸ் டு நோ யூ.
1: இது ஹலோ. இப்ப என்ன போயிட்டு இருக்கு?
0: இப்ப என்ன போயிட்டு இருக்கு? நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க?
2: அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
3: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
0: டிராஃபிக், எஸ் வழக்கமான ஏரியாஸில் டிராஃபிக் வழக்கத்தை விட கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இன்னைக்கு நேத்தோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்லன்னு ஃபீல் ஆகுது. விச் இஸ் E311 முகமது பின் சாயத் ரோடில் டுவர்ட் சார்ஜா போகிற லேனில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி, சில மிர்தீஃப் கடந்து டிராஃபிக் இருக்கேன். அதில் வந்து குறிப்பாக மிர்தீஃப் கிட்டே வந்து 2 கிராஷ் வந்து ரிப்போர்ட்டாக இருக்குது. அண்ட் நாதலம்ம ரோட் அண்ட் E11 அலத்தியாத் ரோட்டில் தேரா சிட்டி சென்டர்லேருந்தும் தேரா கிளாக் டார்கிட்டையும் கொஞ்சம் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் அல்வாதா ஸ்ட்ரீட் சார்ஜா வரைக்கும் உங்களுக்கு டிராஃபிக் இருக்குது. மற்ற இடங்களில் உங்களுக்கு மூவிங் டிராஃபிக் இருக்குது. அண்ட் ஏர்போர்ட் ஏரியாலையும் கொஞ்சம் டிராஃபிக், அதே மாதிரி நீங்கள் ஷார்ஜா ஏர்போர்ட் வழியாக போகிறீங்க சைஃப் ஜோன் அந்த ஏரியாலையும் கொஞ்சம் டிராஃபிக் பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த கரண்ட் டிராஃபிக் அப்டேட்.
2: டிராஃபிக் அப்டேட் Brought to you by Jeturay, மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
3: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: நீங்கள் போகக்கூடிய வழி தடங்கள் தேவையற்ற அல்லது அன்யூஷுவல் டிராஃபிக், நாட் தேவையற்ற சாரி அன்யூஷுவல் டிராஃபிக் ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா, பிளாக் ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், 800-8940 கால் பண்ணி சொல்லுங்கள், அதை நான் சொல்கிறேன். ஓகே,
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்
3: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.
1: We'll be back after a short commercial break.
2: E-invoicing lang compulsory pannirkanume. Nee tayara?
3: Irukave irukku. Zoho Books.
2: Idenna pudhu software ah?
3: Adha illa. UAE la kattayamakkapattirukra indha e-invoicing muraikku Zoho Books oru angeekarikkapatta sevai valangunara seyalpattirukanga. Ella invoicing, selavu kanakku, VAT returns, reports koodave ipo e-invoicing um sende Zoho Books e paathukom.
2: So all under one roof, correct ah?
3: Adhe dhaan ella service kum Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
4: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho-வை அழைக்கவும்.
5: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
7: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds, kalai nayam mikka nagaigaludan tamilagathil irundhu ungalukkaga Dubai il Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களில் சோடியம், சர்க்கரை மற்றும் கொழுப்பின் அளவுக்கு வரம்பை நிர்ணயிக்கும் புதிய விதிமுறையை அமல்படுத்த தொடங்கியுள்ளது. இந்த விதிமுறைகளுக்கு உணவு நிறுவனங்கள் இணங்குவதற்காக 2030 வரை காலக்கெடுக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களின் சுகாதாரத்தை பாதுகாப்பதுடன் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்களுடன் தொடர்புடைய உடல் பருமன் மற்றும் பிற தொற்றாத நோய்களின் பாதிப்பை குறைப்பதே இந்நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் என்று அமீரக சுகாதாரம் மற்றும் தடுப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: பிராந்திய போர் தொடங்கி 7 கடந்துள்ள நிலையில் பேச்சுவார்த்தைகளில் முட்டுக்கட்டை ஏற்பட்டதாக தோன்றினாலும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவதாக மத்தியஸ்த நாடான கத்தார் தெரிவித்துள்ளது. கத்தார் மூலம் நடைபெற்று வரும் மறைமுக பேச்சுவார்த்தைகள் மோதலில் தொடர்புடைய பல்வேறு தரப்பினரின் கவலைகள் மற்றும் கோரிக்கைகளை கருத்திற்கொண்டு முன்னெடுக்கப்படுவதாக கத்தார் வெளியுறவு அமைச்சக அதிகாரி இப்ராஹிம் அல் ஹாஷிமி வழக்கமான செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான நேரடி பேச்சுவார்த்தைக்கு பதிலாக கத்தார் மற்றும் அதன் பிராந்திய கூட்டாளிகள் மூலம் இருதரப்புக்கும் இடையே தகவல்கள் மற்றும் செய்திகளின் பரிமாற்றம் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார்.
2: தமிழக செய்திகள்.
3: விளம்பர ஆய்வுகளாலும் சமூக வலைதள போலி பிம்பங்களாலும் மக்களின் தாகத்தை மறைத்துவிட முடியாது என்பதை முதல்வர் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர் பாதாளத்துக்கு போய் அணைகள் வறண்டு நிற்கும் இந்த சூழலில் துரித நடவடிக்கை எடுத்து குடிநீர் விநியோகத்தை சரி செய்யாவிட்டால் பொதுமக்களின் காலிக்குட போராட்டமும் உழவர்களின் கோட்டை முற்றுகையும் இந்த அரசின் அஸ்திவாரத்தையே ஆட்டிப்படைக்கும் என்று அவர் கூறியுள்ளார். தினமும் அரசு செலவில் கேமராவுக்கு போஸ் கொடுத்து ரீல்ஸ் போடும் இந்த ரீல்ஸ் சிஎம் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போகும் அபாயம் தெரிந்தும் அணைகளையும் நீர்நிலைகளையும் பாதுகாக்க ஒரு துரும்பையாவது அசைத்தாரா என்றும் அவர் வினவியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: தலைமை தேர்தல் ஆணையர் யானேஷ்குமார் பதவி விலக கோரி அக்டோபர் 10 டெல்லி ஜந்தர் பந்தரில் நடைபெறவுள்ள போராட்டத்துக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் மகாராஷ்டிராவில் கோக்ரோச் ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு போலீசார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக அக்கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவின் சந்திரபூர் மாவட்டத்தில் உள்ள பாலார்பூர் காவல் நிலையம் சார்பில் சில சிஜேபி தொண்டர்களுக்கு இந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அக்டோபர் 10 டெல்லியில் நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்க அவர்கள் பயணம் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் போலீசார் கூறுகின்றனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் குழுக்களுடன் தொடர்புடைய தீவிர குற்றங்களை தடுத்தல், விசாரணை செய்தல் மற்றும் வழக்கு தொடருதல் போன்ற நடவடிக்கைகளை பலப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை தடுத்தல் சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சட்டம் மூலமானது எல்லை கடந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் சபையின் உடன்படிக்கைக்கு சட்டப்பூர்வ வடிவம் கொடுப்பதையும் சர்வதேச மற்றும் தேசிய அளவில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை திறம்பட எதிர்த்து போராடுவதையும் முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் நடைபெற்று வருகிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்தியா முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்ய முதலில் துடுப்பெடுத்து ஆடி வரும் மேற்கிந்திய தீவுகள் அணி சற்று முன்னர் வரை 6 நிறைவில் 3 இழப்பிற்கு 44 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ஷாய் ஹோப் 25 ஓட்டங்களுடனும் ஷர்வன் ரதர்ஃபோர்டு ஓட்டமின்றியும் களத்தில் உள்ளனர். கமல் பூரன் 12 ஓட்டங்களுடனும் ஷிம்ரன் ஹெட்மயர் 5 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்கு செய்யப்பட்டதுடன் ரோமன் பவல் ஓட்டமின்றி டக் அவுட் ஆனார். 38 ஓட்டங்கள் பெறப்பட்ட வேளை அணியின் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சில் அர்ஷ்தீப் சிங் மற்றும் அக்சார் பட்டேல் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டினை வீழ்த்தினர்.
4: Business update. Business update.
5: Brought to you by
6: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: அமெரிக்கா ஈரான் போருக்கு மத்தியிலும் ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா மற்றும் குவைத்தின் எண்ணெய் அல்லாத பொருளாதாரங்கள் செப்டம்பர் மாதத்தில் தொடர்ந்து முன்னேற்றம் கண்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இந்த மோதல் கத்தாரில் உள்ள வர்த்தக நிறுவனங்களின் செயற்பாடுகளை பாதித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அமீரகத்தில் எண்ணெய் அல்லாத தனியார் துறையின் தேவைக்கான சூழல் மேம்பட்டுள்ளது. இதன் விளைவாக பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு செப்டம்பரில் உற்பத்தி மாதாந்த அடிப்படையில் மிக வேகமான வளர்ச்சியை பதிவு செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது.
7: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
3: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1980.

0: ஒன்னையும் எப்படி காட்டட்டா?
1: The evening karak.
2: நம்ம உடல் பாதுகாப்பா இருக்கணும்னா நாம சாப்பிடக்கூடிய உணவுல நம்ம கிட்ட கவனம் இருக்கணும். 6:11 on the clock and welcome back in the evening correct. நான் உங்க ஆர்ஜே நிவேதா. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா யுஏஇல வந்து இப்போ ஃபுட்ல இருக்கக்கூடிய சால்ட் சுகர் அண்ட் ஃபேட் உடைய அளவை குறைச்சிருக்காங்க. எவ்வளவு நம்ம சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது எது நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கறத பார்த்து இந்த விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க.
3: Update. Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: ஸோ இந்த ரூல் பொறுத்த வரைக்கும் ஃபுட் செயினுடைய எவ்ரி ஸ்டேஜ் அது கவர் பண்ணுது. ஃப்ரம் ப்ரொடக்ஷன்லேருந்து ப்ராசஸிங்லேருந்து பேக்கேஜிங்லேருந்து ஸ்டோரேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சர்விங் டிஸ்பிளே அண்ட் சேல் எல்லாத்துலேயுமே இந்த ரூல் வந்து கவர் ஆகுது. இது லோக்கலி மேட் ஃபுட்டாக இருந்தாலும் சரி, இம்போர்ட்டட் ஃபுட்டாக இருந்தாலும் சரி, பேக்ட் ஃபுட் இருக்கு இல்லைங்களா, இந்த பேக்ட் ஃபுட்டில் இருக்கக்கூடிய சோடியம் லெவல், ஃபேட் லெவல் மற்றும் சுகர் லெவல் பர் 100 கிராம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணி ஒரு 2 ஃபேஸாக அதுக்கான லிமிட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிரெட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கேப் வந்து 444 mg இருந்தது, இப்போ வந்து அது கம்மி பண்ணி 370 mg மாற்றிருக்கிறாங்க. அண்ட் சுகர் வந்து 6 கிராமாக இருந்தது 5 கிராமாகவும், ஃபேட் வந்து 8.4 கிராமாக இருந்தது 7 கிராமாக மாற்றிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ளாட் பிரெட் வந்து 384 mg டு 320 mg அதனுடைய சோடியம் லெவல் குறைக்கப்பட்டிருக்கு. அண்ட் சுகர் 6லேருந்து 5 கிராம்ஸாக குறைக்கப்பட்டிருக்கு, ஃபேட் 8.4லேருந்து 7 கிராம்ஸாக குறைக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி சுகர் லிமிட்ஸ் வந்து மில்க் ட்ரிங்க்ஸ், ஃப்ளேவர்ட் யோகர்ட் அண்ட் லெமான் இந்த மாதிரி பொருட்கள்லையும் குறைக்கப்பட்டிருக்கு. 12 கிராம்ஸாக இருந்த அந்த ஸ்வீட் வந்து இப்போ வந்து 10 கிராமாக குறைக்கப்பட்டிருக்கு. அண்ட் சோடியம் லெவலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய கிராக்கர்ஸ் அண்ட் சால்டட் நாட்ஸ் இந்த இடங்க இதிலெல்லாம் குறைச்சிருக்கிறாங்க. ஸ்நாக்ஸ் அண்ட் சிப்ஸ், பொட்டேட்டோஸ், வெஜிடபிள், கிரெயின்ஸ், ட்ராப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு முன்னாடி இருந்ததை விட சால்டட் கிராக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் 696 mg 580 mg குறைச்சிருக்கிறாங்க. மற்ற சிப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துட்டு 564 mg டு 470 mg குறைச்சிருக்காங்க. ப்ராசஸ்டு சீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய ஃபேட்டை வந்து ஃபேட் அண்ட் சோடியம் குறைச்சிருக்கிறாங்க. ஃபேட் 1200 mg 1000 mg ஆகவும், அதனுடைய சோடியம் வந்து 864 mg 720. ஸோ மொத்தமாக இதை நீங்கள் பார்த்து தான் நீங்கள் வந்து வாங்கணும். ஸோ இதெல்லாமே குறைச்சி வெரி லிமிட்டடாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதுபடி. ஸோ இதுக்காக வந்து இதை ப்ராப்பராக ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கான டெட்லைன் வந்து 2030 இருக்குது. ஸோ அதை பண்ணலாம் அப்படிங்கும்போது அதுக்கான ஃபைன் வந்து 500,000 dirhams வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க.
3: Update. Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, number 1 NGCC, TNC apply.
2: பேசலாம், stay tuned to 89.4 தமிழ் FM, the evening correct and now உங்க அர்ஜுன் வேதா.
0: Back to back.
4: Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds லேவரும் 25% அட்வான்ஸ் ஆ பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: இருக்கு.
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 மணிக்கு. இனி அல்தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 0653287 94 or WhatsApp 0503885370.
4: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
5: Dubai la veetu samayal madri premium dining experience oda oru restaurant theedringla
6: ungalkagave IS premium veg restaurant avanga moonavathu branch granda open pannirukanga
5: asal parambariya subai la variety ah enjoy pannalam
6: innoru highlight inge onion garlic illama jain food kuda kedaikum IS premium veg restaurant JLT matrum Dubai internet city ai thodarndhu tharpodu Burj Man exit 1 rag bank arigilum Jafsavil புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
7: மேடம் ஒரு நிமிஷம்.
8: எஸ்.
7: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
8: ஹா, நல்லா தெரியுமே.
7: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
8: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
7: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
8: எது? மதுவா?
7: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
8: ஓ மை காட், யார வர?
7: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
8: டாம் இட்.
9: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
8: அடிங்க.
9: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: இன் அசோசியேஷன் வித்
10: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th October, happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.
9: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: வீடியோ பார்க்கும்போது அடுத்தடுத்த வீடியோ அதே மாதிரி எப்படி சஜஷன்ஸ் காட்டுதோ, ஏதோ ஒரு விஷயத்தை நாம வந்து ஆன்லைன்ல தேட போக அதுக்கு ரிலவென்டான மற்ற விஷயங்களை வாங்க சொல்லி எப்படி கேட்குதோ, அது மாதிரி நம்ம ஆசைப்படக்கூடிய அந்த சந்தோஷம், பிளஸிங்ஸ், பணம், காசு எல்லாம் அப்படியே கொட்டிகிட்டே இருந்தா நல்லா இருக்கும். 6:27 on the clock and welcome back in the evening correct with me RJ Niveda. So yes, இப்ப வந்து அப்படி கொட்டுமா எனக்கு தெரியாது, ஆனா உங்க மனசுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஜுவல்லரியை நீங்க இப்பவே ஜஸ்ட் 10% முன்பணம் செலுத்தி நீங்க புக் பண்ண முடியும் நம்ம ஜாய் ஆலோகாஸ்ட்ல. ஃபெஸ்டிவ் சீசன் தானே, அதுக்கு தான் இன்னும் நாள் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ரைஸ் ஹைக்கை நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும், அதாவது கோல்டு ப்ரைஸ் ஹைக். ஸோ உங்கள் கோல்டு ப்ரைஸ் ஹைக்லேருந்து நீங்கள் பண்ணக்கூடிய பர்ச்சேஸ்லேருந்து, அதாவது தேவையில்லாமல் நிறைய காசு கொடுத்து கோல்டு வாங்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் தவிர்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போவே உங்களுடைய ஃபேவரட்டான ஜுவல்லரியை ஜாயாலு காசில் போய் ஜஸ்ட் 10% முன்பணம் செலுத்தி புக் பண்ணி வச்சுக்கோங்க. விலை குறைஞ்சாலும் குறைஞ்ச விலைக்கே நீங்கள் வந்து ஜுவல்லரியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து இன்ஸ்டால் மற்றும் அவங்களுடைய ஆப் மூலமாகவும் நீங்கள் இந்த ஆஃபரை பெற முடியும். ஸோ விசிட் ஜாயாலு காஸ் அல்லது ஜாயாலு காஸ் ஆப் நவ் பிகாஸ் this offer valid until November 7. சரி, கால் பண்ணுங்க 800-894-0. நம்ம என்ன பேச ஆரம்பிச்சோங்கிறத கிட்டத்தட்ட நீங்கள் மறந்தே போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டைமில் நீங்கள் பார்க்க ஆரம்பித்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கான்டென்ட் கிரியேட்டர், அல்லது ரொம்ப பிடிச்ச ஒரு டைப் ஆஃப் கான்டென்ட், ரொம்ப நீங்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து பார்த்து அடிக்ட் ஆகிட்டீங்க. இப்போ ஒரு டைம்லலாம் நான் வந்து இந்த ஃபுட் வீடியோஸ் பார்த்து பார்த்து சமைக்க போகிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பேன், அது ரெசிபிலாம் நோட் பண்ணி வைப்பேன், திங்ஸ் கூட வாங்கி வைப்பேன், ஆனால் சமைக்க மாட்டேன். ஹலோ, வணக்கம். ஹலோ, ஓகே, கட் ஆகிடுச்சு, பரவாயில்ல, நீங்கள் கால் பண்ணுங்கள் 800-894-0. ஸோ அந்த மாதிரி ஒரு சில டைப் ஆஃப் வீடியோஸ் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த கான்டென்ட் நமக்கு பிடிக்கும், அந்த க்ரியேட்டர்ஸுடைய ஒர்க் நமக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம ஒன்று பார்க்க ஆரம்பிப்போம், அப்புறம் ரெகுலராக நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டே இருப்போம். அப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அண்ட் நம்ம கூட இதுக்கு முன்னாடி பேசினவங்களும் வந்து எனக்கு குக்கிங் சேனல்ஸ் ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னார். ஹலோ, வணக்கம். விளையாடுறீங்களே என்கிட்ட, நல்லா விளையாடுறீங்களே. ஹலோ ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ, நாலு உங்க பேர்
1: என்ன?
0: முகமது ராவுத்தர். நீங்க வந்து உங்களுடைய ரேடியோ வால்யூம் மியூட் பண்றீங்களா? பண்ணிட்டீங்களா?
1: பண்ணிட்டேன்.
0: இப்ப சொல்லுங்க. ஹலோ,
1: நான் வந்து அந்த கண்டென்ட் கிரியேட்டர் தான், இன்ஜினியரிங் ஃபேக்ட்ரின்னு ஒரு ஆள் பண்ணுவாங்க.
0: நம்ம நினைக்கிற இன்ஜினியரிங் கிடையாது, அதுல வொர்க் ஆகுறது அது வேற இல்லையா? ஓ நைஸ் நைஸ்.
1: அவர் இன்ஜினியரிங் மட்டும் போடுறது இல்ல, சாதாரண ஒரு பிஸ்கட் பாக்கெட்ல கூட நம்ம அதெல்லாம் ரொம்ப எனர்ஜி
0: நினைச்சு சாப்பிட்டு
1: இருக்கோம்.
0: அறிவு சார்ந்த வீடியோஸ் பார்க்கதான் உங்களுக்கு பிடிக்கும். நீங்க சொன்னதோட சேர்த்து காசு, பண்ணோ, துட்டு, மணி மணி பாட்டு வருது. ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம் தி ஈவினிங் கரெக்ட். என்ன உங்க அர்ஜுன வேதா.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: Hey dude.
4: Hi Anthony.
3: What's up? What's happening?
4: Nothing much da.
3: So sad.
4: Kuchakku, kuchakku.

0: தமிழ் 89.4
1: பாட்டு.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: நகைனா வெறும் தங்கம் இல்ல, பெண்களோட அழகான நினைவுகள். அந்த நினைவுகளுக்கு இன்னும் அழகு சேர்க்க அன்வர் லக்ஸரி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். அனைத்து நகைகளுக்கும் செய்கூலி முற்றிலும் இலவசம். ஒவ்வொரு கிராமிற்கும் சிறப்பு தள்ளுபடி. 3000 AED மதிப்புள்ள டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினால் 1 கிராம் தங்க நாணயம் இலவசம். அன்வர் லக்ஸரி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், துபாய் கோல்ட் சுக் அண்ட் தேரா.
3: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by ஜாயலுகாஸ். ஜாயலுகாஸ்ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: te se bude to ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: We'll be back after a short commercial break.
5: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
6: புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 cents வெறும் 4.90 lakhs இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 gram கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இந்த ஆஃபர் அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
7: காலர் வாட்ஸ்அப் 0506752828.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: பாட்டு பாட்டு வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 800-894-0650 on the clock of the evening. கரெக்ட். நான் உங்க ஆர்ஜன் வேதாஸ். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பாட்டு என்ன வேணும்னு நீங்க கேட்கணுமோ அதை நீங்க ரேடியோல கேட்கலாம். அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-894-0. அப்படி நீங்க கால் பண்ணல அப்படின்னா நான் பாய்ஸ் படத்துல இருந்து சரிகம் அந்த பாட்டு போட்டு விட்டுருவேன். ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்கு ஹலோ வணக்கம். ஹலோ. எவ்வளவு ஃபாஸ்டான ஒரு ஹலோ வணக்கம் சொன்னா நீங்க ஹலோ அப்படி ஸ்லோ. ஆ ஆ
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். ஆல்ரெடி உங்கள்ட்ட பேசி இருக்கேன்.
0: அப்படியா? எப்போ?
1: 1 day before.
0: 1 day before. சூப்பர்ங்க. உங்க பேரு?
1: ஆஷிக்.
0: திருச்சிக்காரரு? ஆ சொல்லுங்க. சோனாமீனா தியேட்டர்.
1: அதேதான்.
0: சரி சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: எல்லாத்துக்கும்
0: பேர்லாம் வேற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். அதே பேர்ல எல்லாம் இருக்காது. அதெல்லாம் நான் ஆறா பத்துக்கு பத்து போட்டு
1: விட்டுருவேன்.
0: அது இருந்தாலும் ஓகேவா? சரி ஓகே, ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சு நமக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆஷிக், தேங்க்யூ. திருச்சியில கேட்டா சொல்லுங்க எல்லாரையும். ஓகே பாய். சரி இப்போ டிராபிக் எந்த பக்கம்?
2: டிராபிக் அப்டேட் brought to you by Jeturay. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
3: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
0: So traffic எந்த இடத்துல இருக்கு? டுவர்ட் சார்ஜா பொருளின் 11 வந்து கொஞ்சம் அதிகமான டிராஃபிக் இருக்கு. அண்ட் யூஷுவலாக விட நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் அந்த லைன் எடுத்தா நீங்க போவீங்க. அண்ட் அதே மாதிரி E311 முகமது பின் சாயத் ரோட்ல அல்வார்காலேருந்து உங்களுக்கு டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்புறம் உங்களுக்கு ரஷீதியா ரோட் D62 அண்ட் துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் அந்த ஏரியாவில் அண்ட் ஏர்போர்ட் ரோடு இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிராஃபிக்கில் மூழ்கி கிடக்குது. நேஷனல் பெயின்ஸ் ஐம் சோன் ஏரியா. ஸோ எஸ், சார்ஜாக்குள்ளேயும் துபாய்க்குள்ளேயும் வழக்கமான டிராஃபிக் அப்படியே இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல். டிரைவ் சேஃப். ஏதாவது அன்யூஷுவல் டிராஃபிக் இருந்துச்சு அப்படின்னா 800-894-0 கால் பண்ணி சொல்லுங்கள்.
2: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jeturay. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
3: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
0: Okay, so அடுத்த மணி நேரத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is me, Arjunave. You're listening to the evening Karak only on 89.4 Tamil FM.
2: Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: கடந்த 3 மாதங்களாக தொடர்ந்து சரியும் தமிழ்நாட்டின் ஜிஎஸ்டி வருவாய் செப்டம்பரில் 5% வீழ்ச்சி கண்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் வசூலிக்கும் மொத்த ஜிஎஸ்டி என்பது அதன் மொத்த பொருளாதார நடவடிக்கைகளை பிரதிபலிப்பதாகும் என்று அவர் கூறினார். வரி விகித குறைப்புக்கு பிறகும் இந்த சரிவு தொடர்கின்றது என்று அவர் கூறினார். 17% பிந்தைய வருவாய் உயர்வை காட்டி குழப்புவது உண்மையை மறைக்காது என்றும் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். வரி வசூல் ஏன் தொடர்ந்து குறைகின்றது என்பதற்கு தாவிக அரசு பதில் சொல்லவில்லை என்றும் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் உள்நாட்டு பொருளாதாரம் ஏன் தேய்கின்றது என்பதற்கு தாவிக அரசு பதில் கூற வேண்டும் என்றும் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். தாவைக்கா வேட்பாளர் சத்தியமாமா பேசியதாக வைரலாகும் காணொலி குறித்த கேள்விக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலளித்துள்ளார். அது AI காணொலி என்று அவர் கூறியுள்ளார். நானும் நாளைக்கு ஸ்டாலின் சார் 1000 கோடி ரூபாய் செலவு செய்தார் என்று தெரிவித்து AI வீடியோ போடுவேன் என்று ஆதவ் அர்ஜுனா கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
4: ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் இந்திய விமானப்படையின் அடுத்த தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர் பிரீத் சிங்கை தொடர்ந்து அவர் இந்த பொறுப்பை ஏற்க உள்ளார். இந்திய விமானப்படையில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ள அசுதோஷ் தீக்ஷித் விமான போர் நடவடிக்கைகள், பயிற்சி மற்றும் மூலோபாய திட்டமிடல் உள்ளிட்ட துறைகளில் அனுபவம் கொண்டவராவார். அவரது நீண்டகால பணிக்காலத்தில் பல்வேறு முக்கியமான விமானப்படை நடவடிக்கைகளில் அவர் பங்கேற்றுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
4: அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் சாலி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பெற்று வந்த சிகிச்சைகள் நிறைவடைந்த நிலையில் இன்று பிற்பகல் அங்கிருந்து அழைத்துச் செல்லப்பட்டார். சுரேஷ் சாலி வைத்தியசாலையில் இருந்து வெளியேறக்கூடிய உடற்தகுதியில் உள்ளார் என 10 மருத்துவர்கள் அடங்கிய விசேட மருத்துவ குழாம் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அறிவித்தது. இந்த அறிவிப்பை அடுத்து சுரேஷ் சாலி இன்று பிற்பகல் மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் எடுத்துக் கொள்ளப்படுவார் என மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தினார்.
2: அமீரக செய்திகள்.
4: துபாய் ரீட்டெயில்ஸ் நிறுவனம் ஸ்கைலைட் மால் என்ற புதிய மிகப்பெரிய ஷாப்பிங் மற்றும் பொழுதுபோக்கு வளாகத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அல் கைல் சாலையில் இந்த மால் 2027 திறக்கப்பட உள்ளது. சுமார் 13 லட்சம் சதுர அடி குத்தகைக்கு விடக்கூடிய பரப்பளவை கொண்ட இந்த மாலில் 360க்கும் மேற்பட்ட கடைகள் இடம்பெற உள்ளன. இதன் மூலம் துபாய் முழுவதும் துபாய் ரீட்டெயில் நிறுவனத்தின் கீழ் செயற்படும் 58 மால்கள் மற்றும் வாழ்க்கை முறை சார்ந்த இடங்களின் பட்டியலில் ஸ்கைலைட் மாலும் இணைய உள்ளது.
2: உலகச் செய்திகள்.
4: ஈரான் அல்லது அந்நாட்டின் நிதித்துறையுடன் தொடர்ந்து வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் வெளிநாட்டு நிதி நிறுவனங்களுக்கு அமெரிக்க கருவூலத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. முன்கூட்டிய அறிவிப்பின்றியே இதுபோன்ற வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படலாம் என்று அமெரிக்க கருவூலத்துறை தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான 2ம் நிலை பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் அபாயம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த எச்சரிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரானிய வங்கிகள் அல்லது அவற்றின் துணை நிறுவனங்கள் மற்றும் 3வது நாடுகளில் செயற்படும் கிளைகளுக்கு நிதி சேவைகளை வழங்குவதன் மூலம் ஈரானை சர்வதேச நிதி அமைப்புடன் இணைக்க உதவும் வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: ஆஸ்திரேலிய அணியின் சகலதுறை ஆட்டக்காரர் கேமரூன் கிரீன் உபாதை காரணமாக தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாட மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டர்பனில் நடைபெறவுள்ள முதல் டெஸ்டில் இருந்து அவர் விலகியுள்ளார். ஒருவேளை தொடரின் அடுத்தடுத்த போட்டிகளில் விளையாடும் அளவுக்கு அவர் குணமடைந்தாலும் இந்த தொடரில் முழுநேர பந்து வீச்சாளராக செயற்பட மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நடைபெற்ற 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியின் போது கேமரூன் கிரீனுக்கு காயம் ஏற்பட்டது. காயத்தின் தீவிரத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் அடிப்படையில் முதல் டெஸ்டில் அவர் பங்கேற்க முடியாது என உறுதி செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8:00 எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்.
3: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
5: ஏய், நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல. அது தமிழ் FM ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice.

0: பொன்னியும் போய் பண்ணி காட்டட்டா.
1: Welcome back and welcome to the fourth and final hour of the evening Karak with me Arjuna Veda only on 89.4 Tamil FM. நாளைக்கு என்ன கதை, நாளைக்கு பிராவோ வருவாரா அப்படின்னு யோசனையோட இன்னைக்கு நான் வீட்டுக்கு ஆக்சுவலி கிளம்ப போறேன். சரி, அந்த குழப்பம் அந்த கிளம்பெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்தியாவில் இப்போ நீங்க வந்து எஃப்டி போடணும்னு பிளான் பண்ணிருக்கீங்க அல்லது எஃப்டி ஆல்ரெடி போட்டிருக்கீங்க அப்படின்னா, இந்த புது ரூல் விச் இஸ் அக்டோபர் 1st வந்துருச்சு. ஆனா அதை பத்தி நீங்க தெரிஞ்சுதான் ஆகணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எஃப்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பல்க் அமௌண்ட் எஃப்டி போடணும்னு சொல்லிட்டு பேங்க் போகும்போது, பேங்க் டு பேங்க் எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிஃபர் ஆயிட்டு இருந்துச்சு இல்லையா. இப்போ வந்து ஆர்பிஐ வந்து புது ரூல் கொடுத்துருக்காங்க. அதுபடி எல்லா பேங்க்குமே ஒரே ஸ்டாண்டர்ட், அதுவும் ஆர்பிஐக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய வகையில் ஸ்டாண்டர்டான ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ரூலை அவங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்களுடைய ஒஃபிஷியல் வெப்சைட்டில் எவ்ரி டே அப்டேட் பண்ணும். இன்னைக்கு ஆஸ் பர் ஆர்பிஐ, இன்னைக்கு வந்து எங்களுடைய பேங்க்கில் எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் இவ்வளவு தான் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணும். எவ்ரிடே காலையில் 10 to 10:30 அதிகபட்சமாகி இதை அவங்க அப்டேட் பண்ணி இருக்கணுங்கிறது ரூல். ஸோ நீங்கள் எஃப்டிக்காக பிளான் பண்ணிட்டுருக்கீங்க, ஆல்ரெடி எஃப்டி போட்டிருக்கீங்க அப்படின்னா, இந்த கரண்ட் எஃப்டி சேஞ்ச் என்னவாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, விசாரிங்க, ஊரில் இருக்கிறவங்கள போய் பார்க்க சொல்லுங்கள் அல்லது அவங்களுடைய ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போய் அப்டேட் ஆகிருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எஸ், இப்போ நம்ம வந்து யுஏ அப்டேட் எங்காவது எங்கே எங்கே எங்கே
2: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: So yes, 12th Sharjah International Book Fair. சாரி, 12-day ஷார்ஜா இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் அது வர இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது, இந்த 12 நடக்கக்கூடிய ஷார்ஜா புக் ஃபேர் வந்து எக்ஸ்போ சென்டர் ஷார்ஜாவில் நடக்க இருக்கு. ஸோ நவம்பர் 4 நவம்பர் 15. ஸோ டோட்டலாக 12 இந்த ஷார்ஜா புக் ஃபேர் நடக்க இருக்குது. இதில் வந்து 18 மேலே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வாலண்டியர் பண்ண முடியும். மார்னிங் அண்ட் ஈவினிங் ஷிஃப்ட்ஸ்ன்னு 2 அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர், 45th இன்டர்நேஷ்னல் ஷார்ஜா புக் ஃபேரில் வந்து நீங்கள் வாலண்டியர் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போய் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இருக்கும், அதை நீங்கள் சப்மிட் பண்ணும். ஸோ சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 25. சப்போஸ் உங்களுக்கு அதை வாலண்டியர் பண்ணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, உங்களுக்கு புக்ஸ் ரொம்ப படிக்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். அண்ட் வாலண்டியர் ஹாஸ் எவ்வளோ அப்படி எல்லாத்தையுமே ஷார்ஜா வாலண்டியர் சென்டர் பிளாட்ஃபார்மில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மேலும் விவரங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். 18 மேலே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வாலண்டியர் பண்ணலாம். அண்ட் எஸ், இப்போது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா,
3: உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க இப்பவே, உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

0: ட்ரெய்லர் 1 வெற்றியை தொடர்ந்து
1: என்ன கொண்டு டுனால நிம்மதி இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில்,
1: பின்னாடி பெரிய ஒரு உலகம் இருக்கு.
0: சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ட்ரெய்லர் 2. ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேவில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 மணிக்கு. இனி அல்தேவில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 0653287 94 or WhatsApp 0503885370.
5: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
6: மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
7: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக, the lights, the energy, the nostalgia. இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
6: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் தி பிளாசா மால் மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th.

0: தட்டுப்பாடு அந்த கிரைசிஸ் வர இருக்கு. அடுத்த 3 வருஷத்துக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்ட நீங்க எடுத்து வச்சுக்கணும் இப்படி எல்லாம் நிறைய சொல்லி பயன்படுத்திட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பீப்புள் ஆல்ரெடி பேனிக் ஆகுறாங்க. அண்ட் அனதர் கோவிட் மாதிரி இன்னொரு வைரஸ் வந்து வரப்போகுது, இந்த மாதிரியான பயங்கள் இருக்கு. இதுக்கு நடுவில் ஃப்ரெஷ்ஷாக ஃபினான்ஷியல் அட்வைசஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய லோனை முடிஞ்ச வரைக்கும் அடைச்சு தீர்க்கறதுக்கு வழி பாருங்க. ஃப்ரெஷ்ஷாக புதிய எந்த ஒரு லோனையுமே எடுக்காதீங்க இந்தியாவில். அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வைங்க அப்படின்னு. 3 வருஷத்துக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வைக்க முடியுமான்லாம் தெரியலை, அதெல்லாம் எவ்வளோ தூரம் பாசிபிள்னு தெரியல. பிகாஸ் வி ஆர் லிவிங் லைஃப் டுடே, ஸோ அடுத்த நாள் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த லைஃபுக்கு நடுவில் 3 வருஷத்துக்கான ஃபண்ட் பற்றி எனக்கு தெரியல. பட் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் தட் கேன் கவர் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமாக புதுசாக எந்த ஒரு லோனுமே எடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் அந்த கடன் வாங்குறதா இருக்கட்டும், யார்கிட்டயிருந்து கடன் வாங்குறது, திருப்பி உடனே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கமிட்மெண்ட் குள்ளே போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சில சிக்கல்கள் இருக்கும் இந்தியாவில் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய பேச்சு பரவலாக இருக்குது. இதுக்கான ஏதாவது ஒரு சொல்யூஷன் சூன் வரும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம், நம்பணும். ஏன்னா அப்படி இருக்கும்போது 200 dirhams worth of prizes உங்களுக்காக காத்துட்ருக்குன்னு நான் சொல்கிறேன். எஸ், மாதத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6வது நாள். ஸோ பலருக்கும் சம்பளம் வந்தாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியாக நீங்கள் வந்து ஊருக்கு பணம் அனுப்பும்போது டெய்லி, வீக்லி, மந்த்லின்னு நீங்கள் கேஷ் ப்ரைஸஸ் வின் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 100,000 dirhams கிராண்ட் ப்ரைஸும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இந்த ஆஃபர் அக்டோபர் 31 வரைக்கும் மட்டுமே. ஸோ அதனால் நீங்கள் ஊருக்கு பணம் அனுப்பும்போது அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியாக பணம் அனுப்புங்க. பெஸ்ட் ரேட் உங்களுக்கு கிடைக்கும், கூறவே உங்களுக்காக வந்துட்டு நல்ல கிராண்ட் பிரைஸஸும் காத்துட்டு இருக்கு. அண்ட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை, பேசலாம். ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம் தி ஈவினிங் கரெக்ட். நான் உங்க அர்ச்சனா வேதா.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: Good evening, Karak with me, Arjun Veda.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break. நகைனா வெறும் தங்கம் இல்ல, பெண்களோட அழகான நினைவுகள். அந்த நினைவுகளுக்கு இன்னும் அழகு சேர்க்க அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ். அனைத்து நகைகளுக்கும் செய்கூலி முற்றிலும் இலவசம். ஒவ்வொரு கிராமிற்கும் சிறப்பு தள்ளுபடி. 3000 AED மதிப்புள்ள டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினால் 1 கிராம் தங்க நாணயம் இலவசம். அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ், துபாய் கோல்சுக் அண்டேரா.
2: ஹலோ அபுதாபி மக்களே,
3: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமா கரடியா. தமிழ்நாடு மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
2: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM டு 7 PM
3: கிராண்ட் மிலினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமா மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான். நியூ லைட், நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். கால் 056-357-9474.
4: This hour of the evening correct is brought to you by ஜாயலுகாஸ். ஜாயலுகாஸ்ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில்

0: பண்ணலாமா? வெரி குட்.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
3: We'll be back after a short commercial break.
4: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட்டு குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
5: நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. வெறும் 4.90 lakhs லிருந்து வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas-ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: பொண்ணையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: The evening karak.
2: கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் வீட்டுக்கு போறேன், நீங்களும் என்ன பண்ணுங்க, பத்திரமா வண்டி கூட்டிட்டு போங்க. இன்னைக்கெல்லாம் வந்துட்டு முன்னாடி மாதிரி கிடையாது, நான் பக்கத்துல வீடு வச்சிடலாததுனால இப்போ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஆஹா, 1.5-2 மணி நேரம் டிராவல் பண்ணுமே, இதே தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. வீட்டுக்கு போறோம் அந்த எக்ஸைட்மெண்டே சுத்தமா இல்லை எனக்கு, அதெல்லாம் எங்கேயோ காணாம ஓடி போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான எக்ஸைட்மெண்ட்ஸ் உங்களுக்கும் இல்லை, டெய்லி இந்த போயிட்டு வர ரொட்டீன்லேயே வாழ்க்கை பழகிருச்சுன்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் இந்த மாதம் அப்படிங்கிறது இட்ஸ் எ மந்த் ஆஃப் லவ் அம்மா, அதாவது அக்டோபர் மாதம். இந்த மாதத்தை ஏன் வந்து மந்த் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்கு பேர் வந்து அக்டோபர் தியரிங்கிறாங்க. நிறைய இன்னைக்கு ரீசன்ட் டைமில் இப்போ தான் நம்மளும் வருஷம் இந்த அக்டோபர் மாதத்தை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து காலேஜ், அதுக்கப்புறம் வேலைக்கு, எல்லா இடங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போல்லாம் சொல்லாத ஒரு விஷயம், அப்போல்லாம் நமக்கு தெரியாத ஒரு விஷயம், இப்போ இன்ஸ்டாகிராம்னு வந்த பிறகு ஒவ்வொரு நாள் என்ன, இது ஏன் அப்படி நடக்குது, ஏன் சைக்கலாஜிக்கலி அப்படி இப்படி, எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி ஒன்று தான் அந்த அக்டோபர் தியரி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ அக்டோபர் தியரி எப்படின்னா, பீப்புளுக்கு வந்து டக்குன்னு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இன்னும் சீரியஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருமா, அண்ட் சப்போஸ் சிங்கிளாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுமா, அண்ட் யாராவது ரொம்ப நாளாக வந்து அவங்களுக்கு லைட்டாக பிடிச்சிட்டு இருந்தால் கூட அவங்கள்ட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணலாம், அவங்கள போய் ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லலாம், ஐ லவ் யூ சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் எல்லாம் க்ரியேட் ஆகுமா. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து ஆட்டம் வெதர் வந்து மாறுது இல்லையா, அதனால வந்து ஒரு சீஸ்னல் நாஸ்டாலஜியா, அதனால ஒரு சைக்கலாஜிக்கல் டிசையர் இருக்கும், ஒரு கனெக்ஷன், ஒரு இமோஷனல் ஃபீல் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்க, பிகாஸ் சடனாக இதெல்லாம் நமக்கு சொல்லும் போது தான் அந்த மாதிரி ஒன்று, ஓ இருக்கும் உண்மையிலேயே, உண்மையிலேயே அப்படி தான் ஆகுது, உண்மையிலே நமக்கு அவங்கள பிடிச்சிருக்கோம் நாமளே நினைக்க ஆரம்பிச்சிரும், அது வரைக்கும் நமக்கு அந்த ஃபீல் இருக்காது. சப்போஸ் யூ ரியலி ஃபீல் தட் வே அப்படின்னா குட் திங், அண்ட் யார்ட்டையாவது உங்களுடைய லவ் சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க, சொல்லாமல் இருக்கிறீங்கன்னா சொல்லிடுங்க. அண்ட் திஸ் இஸ் மீ, டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். நீங்களும் பத்திரமா வீட்டுக்கு போங்க, டிரைவ் சேஃப், நாளைக்கு சந்திக்கலாம். அண்டில் தென் திஸ் இஸ் மீ ஆர்ஜென்வேதா சைனிங் ஆஃப் ஃப்ரம் தி ஈவினிங் கரக். அடுத்து அன்புடன் நான் பிரியா, அண்ட் ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம். யூஏஇஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். டாடா, டேக் கேர்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
3: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th நவம்பர்.
2: 89.4 Tamil FM விரிவான செய்திகள்.
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. தாராபுரம் தொகுதியில் 80.31% வாக்குகளும் மதுராந்தகம் தொகுதியில் 85.97% வாக்குகளும் பதிவாகின. மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளில் கடந்த பொதுத் தேர்தலை விட இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு குறைவடைந்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலின் போது தாராபுரத்தில் 6 மணி நிலவரப்படி 89.99% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இதேவேளை மதுராந்தகம் தொகுதியில் 92.28% வாக்குகள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவாகியிருந்தன. இத்தேர்தலில் 6.38% வாக்குகள் குறைந்துள்ளன. மதுராந்தகம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அக்டோபர் 9 எண்ணப்பட உள்ளன. பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு, சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட தங்களது வாழ்வாதார உரிமைகளுக்காக அறவழியில் போராடிய செவிலியர்களை காவல்துறையை கொண்டு கைது செய்த தாவேக அரசின் அராஜக நடவடிக்கைகளுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தெரிவித்தார். கண் துடைப்புக்கு வழங்கிய வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு முதுகில் குத்தும் தாவேக அரசின் துரோகத்துக்கு செவிலியர்கள்தான் தற்போதைய இரையா என்று அவர் வினவியுள்ளார். போராடும் செவிலியர்களுடன் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட மனம் வராத துரோக தாவேக அரசுக்கு ஈவு இரக்கமின்றி அவர்களை கைது செய்ய மட்டும் எப்படி மனம் வந்ததோ என்றும் அவர் வினவியுள்ளார். போராடிய செவிலியர்களின் பிரதிநிதிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துச் செல்வதாக கூறி கைது செய்ததாக அவர்களது சட்ட ஆலோசகரை குற்றஞ்சாட்டியிருக்கின்றார் என்றும் முன்னாள் முதல்வர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து போராட்டக் களத்தில் இருந்த செவிலியர்களும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது போராட்டக் களத்துக்கு சென்று ஆதரவு, தேர்தல் வந்தபோது பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி, ஆட்சிக்கு வந்ததும் அதே கோரிக்கையை முன்வைத்தால் காவல்துறை நடவடிக்கை, முரண்பாட்டு மூட்டையாக விளங்கும் முதலமைச்சர் விஜயும் அவரது நிர்வாக திறனற்ற துக்ளக் நடவடிக்கைகளுக்கு முட்டுக் கொடுக்கும் அதிமேதாவி அமைச்சர்களும் இப்போது என்ன சொல்லப் போகின்றார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை செயலாளராக இருந்த திரு சங்கர் IAS அவர்கள் தொல்லியல் ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டு 1 மாதம் ஆகப் போகின்றது. ஆனால் இப்போது வரை வேளாண் துறைக்கு முழுநேர பொறுப்பில் புதிய செயலாளர் நியமிக்கப்படாமல் காலம் தாழ்த்தப்படுவது உழவர் பெருமக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனி நிதிநிலை அறிக்கையை கொண்ட வேளாண் துறை போன்ற ஒரு முக்கிய துறைக்கு முழுநேர பொறுப்பில் செயலாளர் கூட இல்லாமல் இருப்பதை என்ன காரணம் சொல்லி இவர்கள் நியாயப்படுத்த முடியும் என்று அவர் வினவியுள்ளார். தாவேக ஆட்சிக்கு வந்ததுமே பயிர்க்கடன் தள்ளுபடியில் மோசடி செய்தார்கள். இயற்கையால் குறுவை பொய்த்தது. தாவேக அரசின் சிந்தனையற்ற செயற்பாட்டால் சம்பா சாகுபடியும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றது. இப்படி தொடர் ஏமாற்றங்களால் விரக்தியில் உள்ள விவசாய பெருமக்கள் தமிழ்நாடெங்கும் போராடி வருகின்றனர் என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி அறவழியில் போராட்டம் நடத்திய செவிலியர்களின் மீது தாவேக அரசின் காவல்துறை அரங்கேற்றியுள்ள அராஜகம் கொடூரத்தின் உச்சம் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்தியுள்ளார். பாசிசம், பாயாசம் என ரைமிங் வசனங்கள் பேசிய முதல்வரின் கையில் இருக்கும் காவல்துறை உயிர்காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள செவிலியர்கள் மீது நடத்தியுள்ள பாசிச அக்கிரமத்தை எப்படி இந்த ரீல்ஸ் முதல்வர் நியாயப்படுத்துவார் என்றும் அவர் வினவியுள்ளார். ஆட்சிக்கு வருவதற்கு முன் இதே செவிலியர்கள் முன் நின்று உங்கள் கட்சி நிர்வாகிகள் இன்றைக்கு அமைச்சராக இருப்பவர்கள் பேசியது எல்லாம் நினைவில் இருக்கின்றதா என்றும் அவர் வினவியுள்ளார். ஆட்சிக்கு முன் ஒரு பேச்சு, ஆட்சிக்கு பின் அதற்கு மாறான செயல் என்பதுதான் மாற்றமா என்றும் அவர் விமர்சித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: ஹோர்மோஸ் நீரிணைய பனாமா நாட்டு கொடியுடன் சென்ற எம்டி ஆன் பீஸ் என்ற வர்த்தக கப்பல் மீது இன்று தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் கப்பலில் இருந்த 12 பணியாளர்கள் காயமடைந்துள்ளனர். அவர்களில் 11 பேர் இந்தியர்கள் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கப்பலில் மொத்தமாக 19 பணியாளர்கள் இருந்த நிலையில் அவர்களில் 17 பேர் இந்தியர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த பணியாளர்கள் ஓமன் அதிகாரிகளின் உதவியுடன் கப்பலில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். அவர்கள் தற்போது ஓமனின் கசாப் நகரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காயமடைந்த பணியாளர்களை மீட்டு மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்கு உதவிய ஓமன் அதிகாரிகளுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் நன்றி தெரிவித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை உலகின் முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றாக உள்ள நிலையில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதல் பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பு பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலகலை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் தலைவர்களை போலீசார் கைது செய்தனர். ஆகாசவாணி வளாகத்துக்குள் இந்தியா கூட்டணி கட்சியினர் இன்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் தரப்பு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை சந்திக்க வேண்டும் என விரும்புவதாக ராகுல்காந்தி தெரிவித்தார். ஆனால் அந்த சந்திப்புக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இதனையடுத்து தங்களது போராட்டம் தொடர் என ராகுல்காந்தி தெரிவித்தார். மேலும் ஆகாசவாணி வளாகத்துக்குள் போராடுவது போலீசாருக்கு சிக்கல் என்றால் வேறு இடத்தில் போராட அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அது பலன் தரவில்லை. இந்நிலையில் சுமார் 8 மணியளவில் ஆகாசவாணி வளாகத்தில் இருந்த ராகுல்காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினரை வெளியேற்றினர். அதற்கு ராகுல் மறுப்பு தெரிவித்த நிலையில் அவரை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி வேனில் ஏற்றினர். அவருடன் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தியும் இருந்தார். இலங்கை கடல் எல்லைக்கு அருகே சர்வதேச கடற்பரப்பில் உள்ள ஈரானிய கப்பல்கள் தொடர்பில் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டே அரசாங்கம் தீர்மானம் எடுக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் தெரிவித்தார். வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்று கருத்து தெரிவித்த அவர், இந்த கப்பல்கள் தொடர்பில் ஏதேனும் முடிவெடுப்பதற்கு முன்னர் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய சாத்தியமான விளைவுகள் குறித்து அரசாங்கம் கவனமாக பரிசீலிக்கும் என்றார். இலங்கை கடற்பரப்புக்கு அருகில் உள்ள ஈரானிய கப்பல்களுக்கு உதவியோ வசதிகளோ அளித்தால் இலங்கை 2 நிலை தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டிருந்த நிலையிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்தார். அமெரிக்க தடைகளுக்கு மத்தியில் பல நாட்களாக சிக்கியுள்ள இந்த கப்பல்கள் உணவு உள்ளிட்ட அவசர உதவிகளை கோரியுள்ள போதிலும் அரசாங்கத்தின் அனுமதியின்றி சேவைகளை வழங்க முடியாது என்று உள்ளூர் கப்பல் முகவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், எந்த ஒரு தரப்பின் அழுத்தங்களுக்கும் கட்டுப்படாமல் இலங்கை தனது தேசிய நலன்களை முன்னிறுத்தியே செயற்படும் என்று கூறினார்.
2: அமீரக செய்திகள்.
3: அபுதாபியில் விமான நிலைய பயணத்தை எளிதாக்கும் வகையில் அபுதாபி ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையம் அபுதாபி விமான நிலையங்களுடன் இணைந்து 800 புதிய டாக்ஸிகளை போக்குவரத்து வலையமைப்பில் சேர்த்துள்ளது. அபுதாபியில் உள்ள ஜாயத் சர்வதேச விமான நிலையத்திற்கு வரும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் பயணிகளுக்கான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள 800 டாக்ஸிகளில் 500 சொகுசு டாக்ஸிகள் விமான நிலைய பயணிகளுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயணிகளுக்கு கூடுதல் போக்குவரத்து வாய்ப்புகள் கிடைப்பதுடன் அதிக பயணிகள் வருகை தரும் உச்ச நேரங்களில் ஏற்படும் தேவையையும் சமாளிக்க முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 300 டாக்ஸிகள் அபுதாபி நகரின் பொதுவான டாக்ஸி வலையமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளன. இவை விமான நிலையத்துக்கு செல்லும் பயணிகளின் தேவையையும் குறிப்பாக அதிக பயணிகள் இருக்கும் பரபரப்பான காலகட்டங்களில் ஏற்படும் கூடுதல் தேவையையும் பூர்த்தி செய்ய உதவும். ராசல்கைமா மற்றும் கேரளத்தின் கோழிக்கோடு இடையே தினசரி நேரடி விமான சேவையை ஏர் அரேபியா மீண்டும் தொடங்க உள்ளது. எதிர்வரும் அக்டோபர் 16 முதல் மீண்டும் விமான சேவை தொடங்க உள்ளதாக ஏர் அரேபியா அறிவித்துள்ளது. இதன் மூலம் ராசல்கைமாவுக்கும் கோழிக்கோட்டுக்கும் இடையிலான நேரடி விமான இணைப்பு மீண்டும் ஏற்படுத்தப்பட உள்ளது. ராசல்கைமா மற்றும் கேரளத்தின் கடலோர நகரமான கோழிக்கோடு இடையே நேரடி விமான போக்குவரத்து வழங்கப்படும் என்று ஏர் அரேபியா இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் 3 நாள் பயணமாக பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தை சென்றடைந்துள்ளார். இந்த பயணத்தின் போது பிரதமர் ஷெஹ்பாப் ஷெரீப், வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது இஷாக் தார் உள்ளிட்ட மூத்த பாகிஸ்தான் அதிகாரிகளுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். குட்ரஸ் இஸ்லாமாபாத் வந்தடைந்ததை பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு உறுதி செய்துள்ளது. இந்த பயணத்தின் போது ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான விவகாரத்தில் பாகிஸ்தான் மேற்கொண்டு வரும் தூதரக மற்றும் மத்தியஸ்த முயற்சிகள் குறித்து குட்ரஸ் கலந்துரையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மத்தியஸ்த முயற்சிகளில் பாகிஸ்தான் முக்கிய பங்காற்றி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான் இடையே போரை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் மேற்கொண்டுள்ள மத்தியஸ்த முயற்சி அந்த நாடு சர்வதேச அளவில் நம்பிக்கைக்குரிய நாடாக இருப்பதை வெளிப்படுத்துவதாக அவர் கூறினார். மேலும் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட நிலையில் உள்ள நாடுகளாலும் பாகிஸ்தான் நம்பப்படுகின்றது என்றும் குட்ரஸ் குறிப்பிட்டார். மத்திய கிழக்கில் தொடரும் மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அமைதி மற்றும் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தினார். சவுதி அரேபியாவின் ஜசான் மற்றும் நஜ்ரான் சர்வதேச விமான நிலையங்களை இலக்கு வைத்து ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய இரண்டு தாக்குதல்களுக்கு வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் பொதுச் செயலாளர் ஜாசிம் முகமது அல் புதைவி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜசானில் உள்ள கிங் அப்துல்லா பின் அப்துல்லசி சர்வதேச விமான நிலையம் மற்றும் நஜ்ரான் சர்வதேச விமான நிலையத்தின் வசதிகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். விமான நிலையங்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் உட்கட்டமைப்புகளை குறிவைப்பது மிகவும் ஆபத்தான வகையில் பதற்றத்தை அதிகரிக்கும் நடவடிக்கை என அல் புதைவி குறிப்பிட்டார். இது சர்வதேச சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை வெளிப்படையாக மீறும் செயலாகும் என்றும் அவர் கூறினார். மேலும் இதுபோன்ற தாக்குதல்கள் பொதுமக்களின் பாதுகாப்புக்கும் விமான போக்குவரத்தின் பாதுகாப்புக்கும் நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன என்றும் அவர் எச்சரித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஹர்மன்பிரீத் கவுர் சர்வதேச கிரிக்கெட்டின் மூன்று வடிவங்களில் இந்திய அணி தலைவி பதவியில் இருந்து விலகியுள்ளார். தனது முடிவை அவர் தனது இன்ஸ்டாகிராம் பதிவு மூலம் அறிவித்தார். கேப்டன் பதவியில் இருந்து விலகியதுடன் அணியை நல்ல நிலையில் விட்டுச் செல்வதாகவும் இனி மீண்டும் கிரிக்கெட் மீதான காதலுக்காக விளையாட தயாராக இருப்பதாகவும் ஹர்மன்பிரீத் கவுர் தெரிவித்தார். 37 வயதான ஹர்மன்பிரீத் கவுர் இந்திய அணியை 5 டெஸ்ட் போட்டிகள், 51 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 155 T20 சர்வதேச போட்டிகள் கேப்டனாக வழிநடத்தியுள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற ஒருநாள் உலக கோப்பையில் இந்திய மகளிர் அணியை வழிநடத்தி அணிக்கு முதல் உலக சாம்பியன் பட்டத்தை பெற்றுத்தந்த பெருமைக்குரியவர் ஆவார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய மகளிர் அணி தொடர்ந்து இரண்டாவது முறையாக தங்கப்பதக்கம் வென்றபோது அந்த அணியை வழிநடத்தியதே ஹர்மன்பிரீத்தின் அணித்தலைவியாக கடைசி போட்டியாக அமைந்தது. இந்தியன் பிரீமியர் லீக் 2027 சீசனுக்கு முன்னதாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக சௌரவ் கங்குலி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனம் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் இன்று பிற்பகல் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தமது சமூக வலைதள பதிவின் மூலம் கங்குலி தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்பதை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்தது. இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் நிர்வாகக் குழுவில் ஏற்கனவே முக்கிய பொறுப்புகளை வகித்த அனுபவம் கொண்டவராவார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டே எப்படி போச்சு? ஆல் குட். நீங்களும் வந்து பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க, சேஃபாக ரீச் ஆங்க. அண்ட் எங்கே போனாலும் வந்தாலும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. அண்ட் யூஏ அப்டேட்டோட நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம யூஏயில் பார்க்கலாமா?
1: Update. Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: Actually, நம்ம ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு தோணும்ல. ஸோ எப்படி நீங்களாம் வந்து அடிக்கடி எங்களை மோட்டிவேட் பண்ணிங்க, என்கரேஜ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதே போல் நேற்று வேர்ல்ட் டீச்சர்ஸ் டே. ஸோ உலக ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ரொம்ப ரொம்ப துபாயில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக இருக்காங்களோ அவங்களுக்கு 10 வருஷத்துக்கான கோல்டன் விசா வழங்க துபாய் இளவரசர் வந்து நேற்று அறிவிச்சிருக்காரு. ஸோ விச் இஸ் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2024 வந்துருச்சு ஆக்சுவலி. ஸோ இதுவரைக்கும் 835 ஆசிரியர்கள் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்காங்களாம் கோல்டன் விசாக்கு. ஸோ அவ்வளோ டீச்சர்ஸ், சிறந்த டீச்சர்ஸ்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே யாராவது டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க ப்ரைவேட் ஸ்கூலில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷயத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களும் ஒரு மிகச்சிறந்த ஒரு டீச்சராக இருக்கலாம், அவங்களுக்கு இந்த நியூஸ் போகாமல் இருக்கக்கூடாதுல்ல, கண்டிப்பாக போய் சேரணும். அண்ட் எஸ், இப்போது அடுத்து
1: நிறைய
0: விஷயங்கள் பேச போறோம். நீங்களும் ஷோ பத்தின ஃபீட்பேக் இருக்கட்டும், இல்ல வந்து ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு வந்து கன்வே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல எனக்கு டிஎம் பண்ணுங்க. அப்படின்னா இருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: We'll be back after a short commercial break. கொண்டாடுங்கள் ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
2: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
3: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
5: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா. இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
4: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
6: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேதில் உள்ள நியூ ஸ்கார்ப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா October 8 மாலை 4 மணிக்கு. இனி அல்தேதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
7: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
8: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
9: Hello, Mr. Ramanujam. Are you feeling comfortable?
10: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
11: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
12: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒலியும் ஒலியும் பார்த்துட்டு இருக்க.
13: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
14: Brought to you by Plots Nale Propshal Dane. For details call 056-415-4242.
15: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till 7th November.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம காசு பணத்தை கூட சம்பாரிச்சிடலாம் போல, ஆனா இந்த ஹெல்த் இருக்குல்ல, அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா ப்ராப்பரா ஹெல்த்தியா வந்து நம்ம சாப்பிடணும், அதுக்கப்புறம் நம்மளோட பாடி கரெக்டா இருக்கா அப்படின்னு. என்னதான் பாடி வந்து நமக்கு சிக்னல் கொடுத்தாலும் நம்ம அதை கொஞ்சம் கூட கேர் பண்ணாம நமக்கு என்ன அப்படின்னு வந்து ஓடிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் முட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சவுண்ட் எல்லாம் வரும் நிறைய பேருக்கு இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம உடம்ப கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. இது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ரிலேட் ஆகும் நான் நினைக்கிறேன். எனக்கெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது, நான் ஓப்பனாக சொல்லுவேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, உங்கள் பாடியை கொஞ்சம் கேர் பண்ணுங்கள். இப்போ கூட சில பேருக்கு பேக் பெயின்

0: இருக்கலாம், உடம்பு ரொம்ப ஸ்டிஃபா இருக்க மாதிரி இருக்கலாம், நெக் பெயின் இருக்கலாம். ஏன்னா ஒர்க் அந்த மாதிரி லேப்டாப் அப்படியே குனிஞ்சு பார்த்துட்டே இருக்கோமா, கழுத்து வலி பயங்கரமா இருக்கும் இல்லையா? ஸோ சில பேருக்கு இந்த ஹெட்ஏக், மைக்ரைன் பிரச்சனைலாம் கூட இருக்கும். அப்புறம் பெண்களுக்கு மோஸ்ட்லி இந்த போஸ்ட் ப்ரெக்னன்சி ரெக்கவரிலாம் வந்து கஷ்டமாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே, தூக்கம் வரலன்னா கூட இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது, ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா. ஸோ நீங்கள் விசிட் பண்ணும் ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதாவில் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே இருக்குது. அங்கே போனீங்கன்னா நீங்கள் அப்பாடா என்னோடய ஆப்ஷன் நல்ல ஆப்ஷனாக இருக்குது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி போயிருக்கீங்க அப்படின்ற அந்த திருப்தி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, சிலிகான் வாய்ஸஸ் அண்ட் ஏபியில் இருக்குது, அண்ட் அல்பர் ஷா அர்ஜான்லேயும் பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 0588204172. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக்கை விசிட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்குது, நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, இது நம்ம ரேடியோ, நாம மியூசிக்.
1: அன்புடன் நான் ப்ராட் யூ பை ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: We'll be back after a short commercial break.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: என்ன கொண்டு தூணால நிம்மதி இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
5: இருக்கும்
6: வருகை தாருங்கள்.
7: கூடவே

0: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
1: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi, lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஒரு பாயிண்ட்ல லைஃப் நமக்கு லேட்டா நிறைய பாடங்களை கத்துக் கொடுக்கும். சில பேருக்கு ஒவ்வொரு சீசனா வரும், ஓகே இப்ப நான் அதை கத்துக்கிட்டேன், அப்புறம் இதை கத்துக்கிட்டேன் அப்படின்னு. பட் சில பேருக்கு ஒன் ஷார்ட்ல எல்லாமே கத்துக் கொடுத்துரும். காலேஜ் போனா கூட வந்து நம்ம அவ்வளவு விஷயம் வந்து கத்துட்டு இருந்திருக்க மாட்டோம். லைஃப் லெசன்ஸ் அவ்வளோ கத்துக்கிட்டு இருக்கோம், இனிமேலும் நம்ம கத்துக்க போறோம். பட் லேட்டா நமக்கு புரிகிற சில விஷயங்கள், அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பிகாஸ் ஒரு பாயிண்ட்டில் நமக்கு தெரிய வரும் மனுஷங்க தான் ரொம்ப முக்கியம், ஒரு பாயிண்ட்டில் வந்து காசு பணம் ரொம்ப முக்கியம்னு தெரியும். நம்மளோட மென்டல் பீஸ் எப்போ நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, எப்போவுமே நிரந்தரமான ஒரு மன அமைதி வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணாதபோது, அடுத்தவங்களை பற்றி தப்பாக காசிப் பண்ணாதபோது, அடுத்தவங்க பிரச்சனையில் தேவையில்லாமல் நம்ம என்டர் ஆகும்போது, அதில் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். அது ஒரு போதை இல்லையா? ரகசியத்தெல்லாம் வந்து எல்லாருக்கிட்டே போய் சொல்கிறது இது கைண்ட் ஆஃப் ஒரு போதை அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க எதாவது என்ஜாய் பண்ணுவாங்க, ஓகே இதெல்லாம் பண்ணும்போது நல்லாயிருக்கே அப்படின்னு. ஸோ அது இல்லாமல் இருந்தால் நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? வேற எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே நம்மளோட க்ரோத்தில் மட்டுமே இருக்கும்போது அது எவ்வளோ ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். அதுவே ஒரு டோபமைன் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதில் கிடைக்கக்கூடிய அந்த போதை, அந்த ஹாப்பினஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணலாம், எப்படி நம்மளோட மைண்டை ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. முக்கியமாக நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ணுறோமோ அப்போ லைஃப் மாறும் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக. பேசலாமா? இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்குது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Jayalukas. Jayalukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இந்த ஆஃபர் அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
2: காலர் வாட்ஸ்அப் 050-675-2828.
1: ஜாயாலுகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
3: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாயாலுகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாயாலுகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாயாலுகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
4: ஜாயாலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்.
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
11: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ் நம்ம லைஃப் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, எல்லாமே பட்டு தெளிஞ்சதுக்கு அப்புறமா ச்சே இது கொஞ்சம் முன்னாடி நடந்திருக்க கூடாதா, கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாமேனா அப்படின்னு தோணும். எது எது எப்பப்போ நடக்கணுமோ அது அப்போதான் நடக்கும். அதனால மைண்டு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அதுவும் நல்லதுக்கு தான், ஒருவேளை நடக்கலைன்னா அதுவும் நல்லதுக்கு தான். ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம மைண்டை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறது, முக்கியமாக யாரையும் ஜட்ஜ் பண்ணாமல் நம்ம எப்படி இருக்கிறது அப்படின்றத பற்றி உங்ககிட்ட நிறையா ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி மனசு தொட்டமேட்டுக்காக சிவன்யா வந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க ஸ்கெட்ச் படத்துலேருந்து. கண்டிப்பாக அந்த பாட்டை நம்ம கொடுக்க போகிறோம். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம் 050-252-8940 இந்த நம்பருக்கு. அண்ட் தமிழ் எஃப்எம்மோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், அங்கேயும் கூட நீங்கள் டிஎம் பண்ணலாம். இப்போது கேட்டு வந்துடலாமா மனசை தொட்டமேட்டுக்கான பாட்டு, இது நம்ம ரேடியோ நவ மியூசிக்.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588-204-172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஒருத்தரை பற்றின ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணிடுறோம்ல, எனக்காவது நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணியிருக்கீங்களா, ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா, ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? சம்டைம்ஸ் ஒரு பர்சனை பார்த்த ஒரு 10 மினிட்ஸ்லேயே அவங்க இப்படி தான் அப்படின்னு அவங்க கேரக்டர் வந்து டிசைட் பண்ணிடுறோம்ல. ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்களே, ஆட்டிடியூட் போல் அப்படின்னு நினச்சிருப்போம். ரொம்ப பேசுகிறாங்க, ஐயோ நை நைனு பேசிகிட்டே இருக்காங்களே, ஓவரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு ரிப்ளை லேட்டாக பண்ணால் கூட பார்த்தியா எனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை பார்த்தியா அப்படின்ற மாதிரி நினச்சிருவோம். எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? பட் ஆக்சுவலி நமக்கு தெரியுமா அவங்க எந்த மொமெண்ட்டில் இருக்காங்க, என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு? சத்தியமாக தெரியாது. இப்போ ஆஃபீஸில் கூட எப்போவுமே ஒரு பர்சன் வந்து ரொம்ப சியர்ஃபுல்லாக இருப்பாங்க, ஜாலியாக ஜோக் அடிச்சுட்டே இருப்பாங்க. பட் இமீடியட்டாக அவங்க வந்து உம்முன்னு இருக்காங்க அப்படின்னா பாரு இன்றைக்கி வந்து அவள் திமிரு காமிக்கிறான் திமிரு காமிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் பண்ணிடுவோம்ல. மேபி அவங்களோட முந்தின நாள் எப்படி இருந்ததுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க என்ன மாதிரியான கஷ்டமான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஓகே எனக்கு எப்படியாவது இந்த நாளை கடத்திடணும் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு ஒர்க் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் அவங்க இப்படி தான், இவங்க இப்படி தான் அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம்ல. ஸோ நான் ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கிறது ஈஸியாக நம்ம மனசு வச்சா வந்து முடியும். எவ்ரி ஒன் இஸ் குட் அப்படி நம்புறது தப்பே கிடையாது இல்லையா? எல்லா மனுஷங்களும் நல்ல மனுஷங்க தான் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான் யாரையும் நம்பவே மாட்டேன் இருக்கிறேன் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவேன் அப்படின்றவங்களும் இருந்திருக்காங்க. சிம்பிள், நான் வந்து யாரை பற்றியும் வந்து யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க லைஃப்பை வந்து வாழட்டும், நான் என் லைஃப்பை நான் வாழ்கிறேன், எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு மைண்ட் செட் எப்போ நமக்கு வருதோ அப்போ தான் நிஜமாகவே நம்ம ஒரு நியூ பர்சனாக வந்து உணர்வோம் தெரியுமா? அது வரைக்கும் மற்றவங்க பிரச்சனைலாம் நம்ம தலையில் போட்டுட்டு நம்மளும் வந்து டாக்ஸிக் ஆகிட்டு மற்றவங்களையும் டாக்ஸிக் ஆகிட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்து உருவாகும். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வந்து ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் நம்ம வந்து வந்திருப்போம் இல்லையா? சொல்லப்போனால் நம்மளாம் எல்லா டெய்லி வந்து தூங்கும்போது பிரச்சனையாக தான் பெட்ஷீட்டை போத்திட்டு தூங்குறோம் அப்படின்னு வந்து காமெடி கூட இருக்குல்ல. எஸ், ஸோ கொஞ்ச நாள் அந்த பிரச்சனை வேண்டாமே. தூங்க போகும்போது காமெடி கூட சொல்ல வேண்டாம், தூங்க போகும்போது நான் பீஸ்ஃபுல்லாக தூங்கணும், எதுவுமே மைண்டில் இருக்கக்கூடாது, மற்றவங்க பிரச்சனையும் மைண்டில் இருக்கக்கூடாது, என் பிரச்சனையும் வந்து எனக்கு மைண்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கெலாம் என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் நம்மளோட மைண்டை கிளியராக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி இன்னும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. நான் வந்து பேசுகிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. பாட்டு கேட்டு வந்துடலாம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: என்ன இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: உடனே பண்ணது குனிஞ்சா நிமிர முடியலீங்க.
4: நிமிர்ந்தா குனிய முடியலையா?
3: ஆமாங்க.
4: ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா?
3: ஆமாங்க.
4: ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா?
3: ஆமாங்க.
4: இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
0: ஏன் பண்ண முடியாது?
5: நீங்க ஆயுர்வேத முறையில 18 வருஷம் அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
0: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான். கால் ஆர் வாட்ஸ்அப் 0569681100. 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேவில் உள்ள நியூஸ் கார் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 தேதி மாலை 4 மணிக்கு. இனி அல்தேவில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம். ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 0653287 94 ஒரு வாட்ஸ்அப் 0503885370.
6: திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ், ஜெனுவின் பார்ட்ஸ் சென்டர் ஃபார் ஜாப்பனீஸ் கார்ஸ்.
7: செழித்தையும் தமிழை ஒளி.

நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சில நேரங்களில் யாராவது ஒரு விஷயம் நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உங்ககிட்ட தான் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து மனசு சரியில்லை, யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும்னு தோணுது, உன் மனசுக்குள்ளே வச்சுக்கோ, ப்ளீஸ் சொல்லிடாத அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சில பேர் அவங்க சொன்ன மாதிரி என்ன இருந்தாலும் மூச்சே விடமாட்டாங்க, அப்படியே அமைதியாக இருப்பாங்க. சில பேர் சொன்ன அடுத்த செகண்டே வந்து ரேடியோவில் போகிற மாதிரி, இதோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேனே ரேடியோவில் சொல்கிற மாதிரி வந்து அப்படியே சொல்லிடுவாங்க. என்னடா ரேடியோ வரைக்கும் போயிட்டே அப்படின்ற மாதிரி இருக்கும், ஏன்டா சொன்னோன்னு கூட ஃபீல் பண்ணுவோம். நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு. அப்போ தான் தோணுச்சு, ஓகே அது ஒரு விதமான ஒரு போதை. காசிப் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை மற்றவங்களை பற்றின ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் வந்து அசால்ட்டாக வந்து கொடுக்குது, நாக்கு தானே பரவாயில்ல பேசுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் ஒரு விதமான ஒரு போதை. அது சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும், ஆஹா இந்த சீக்ரெட் எப்படியோ நான் வெளியில் சொல்லிட்டேன் அப்படின்னு. பட் எந்த அளவுக்கு அது ஒரு போதையை வந்து கொடுக்குதோ, அதே போல் இந்த ஜட்ஜ் பண்ணாதவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, எவ்வளோ நடந்தாலும் ஏன் அந்த சம்மந்தப்பட்ட பர்சனே வந்து இவங்களை ஹர்ட் பண்ணிட்டு சண்டை போட்டு போனால் கூட ஒரு சில விஷயத்த சீக்ரெட்டாக வச்சுப்பாங்க. ஏன்னா அந்த ரகசியத்தை பாதுகாக்கிறதே அவங்களுக்கு ஒரு போதையாக இருக்கும். ஆஹா நம்மக்கிட்ட நம்பி சொல்லியிருக்காங்கல்ல, யார் போட்டு வாங்கினாலும் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது நமக்குள்ளேயே பரவாயில்ல, நம்ம வந்து இவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி கிடைக்கும் தெரியுமா. சம்திங் அது டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி சம்டைம்ஸ் பர்சன் வந்து ஏதோ ஒரு

0: பேசலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு, 89.4 தமிழ்FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: இந்தியா. Brought to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama. We'll be back after a short commercial break. ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
1: இப்பவே வா, ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
0: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
2: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
0: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா, ஹாரர், ஹா, சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
4: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எங்க ஆஃபீஸ்ல ஒரு பையன் வந்திருக்கான். லைக் எப்படின்னா அவன் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப அமைதியான பையன். அந்த அமைதியான பையனை நீங்கள் உலகத்துலேயே எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, அவ்வளோ அமைதியான பையனை வச்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச பர்சனில் அவன் ரொம்ப அமைதியா. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா எப்போவுமே அவனோட சிஸ்டம் முன்னாடியே தான் உட்காந்துருப்பான். இந்த பக்கம் திரும்ப மாட்டான், அந்த பக்கம் திரும்ப மாட்டான், யாருக்கிட்டையும் ஒரு வாரத்தை கூட பேசவே மாட்டான். ஒரு குட் மார்னிங் கிடையாது, குட் ஈவினிங் கிடையாது. நம்மளா வாண்டடாக போய் அவன் கிட்டே பேசினாதான் வந்து பேசுவான். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஷையான ஒரு பர்சன். ஏன்னா அவன் பாய்ஸ் ஸ்கூலில் வந்து படித்தான் அப்படின்றனால அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஏன்னா எஜுகேஷனில் படித்தா கேர்ள்ஸோட பேசுகிறதுலாம் தானாக வரும். சில பசங்க அப்படி இருப்பாங்க, சில பசங்க அமைதியாகவும் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பையன் அந்த மாதிரி. அப்போ நான் கேட்டேன், ஏன்டா அப்படி யாருக்கூடையுமே பேச மாட்ற அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நானும் ஜாலியாக பேசிட்டு அப்படி தான் இருந்தேன் ஒரு காலத்தில், இப்போ வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு தோணலைக்கா அப்படி வந்து சொன்னான். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. எப்படி ஒரு பர்சன்னால டோட்டல் கேரக்டரே வந்து எப்படி மாற்ற முடியும்? ஜாலியாக இருந்த பையன் தான், ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் லைஃப்பில் அவன் வாங்கின அடி. எஸ், ஸோ டைம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்து கற்றுக் கொடுக்கும் இல்லை. அப்போ யார் கூடயும் பேசாமல் இருந்தால் தான் அமைதி கிடைக்குமா அப்படின்னு அவன் நினச்சிருக்கான். ஸோ அப்படிலாம் இல்லை, நமக்குள்ளே அந்த எப்படி சொல்கிறது, ஒரு பவுண்ட்ரி வந்து செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பிடிச்சவங்ககிட்ட வந்து பேசினா அது ரொம்ப நல்லது, நமக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலி பேசாமல் இருக்கனால நம்ம வேறு ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருப்போம். அதனால் தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம ஒரு பர்சனை வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு தானே இருக்கோம். ஒருவேளை அவங்க இப்படி இருந்துருவாங்களோ அப்படி இருந்துவாங்களோ, வாட் இஃப் அந்த பர்சன் நல்ல பர்சனாக இருந்தா, அந்த ஆங்கிள் நம்ம திங்க் பண்ண மாட்டோம். ஸோ ஒன்ஸ் எனக்கு வேண்டானா வேண்டாம் அப்படின்ற மாதிரி மனசு ரொம்ப இறுகி போயிருதில்ல சில பேருக்கு. உங்களோட பெயின் எனக்கு புரியுது, பட் யார் கூடயும் பேசாமல் இருக்கிறது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பவுண்ட்ரிஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எந்த ஹியூமன் பீயிங் மேலேயும் வந்து இமோஷ்னலி நான் வந்து அட்டாச் ஆக மாட்டேன். பட் எல்லாரு கூடயும் நான் வந்து சிரித்து பேசுவேன், ஜாலியாக இருப்பேன், அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ பண்ணுவேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படின்னு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. ஸோ நீங்களும் அந்த பையன் மாதிரி வந்து இருக்காதிங்க. அவனை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் ஆஃபீஸில் எல்லாருமே. யா, ரொம்ப அநியாயத்துக்கு நல்ல பையங்க அவன். ஸோ அப்போ தான் தோணும், சே எந்த ஒரு சிச்சுவேஷன் அவன் அப்படி மாற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் அதே மாதிரி இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் திங்க் பண்ணுங்கள், உங்களை நீங்களே சேஞ்ச் பண்ணுங்கள், கொஞ்சமாவது ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: We'll be back after a short commercial break.
1: Gold வாங்குறதுக்கு right place அன்னதங்கம் Golden Diamonds.
2: அன்னதங்கம் Golden Diamondsல 5000 dirhamsக்கு மேல gold வாங்கினா லெனின் பாண்டியன் படத்துக்கான couple passes win பண்ணலாம்.
1: லெனின் பாண்டியன் GCC release by Alta Vasal Movies powered by அன்னதங்கம் Golden Diamonds. Karama Center Dubai.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அன்புடன் நான் ப்ராட் யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும், எஸ் உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு நாளுமே அது தப்பா தப்பு இல்லையா? நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி பரவாயில்ல எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க தானே, எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தட்டி கொடுத்துட்டு போவோம். பட் நம்ம அதே மிஸ்டேக் பண்ணோம்னா எனக்கு வந்து சுத்தமாக அறிவே இல்லை, நான் வந்து சே நான் எதுக்குமே வந்து லாயக்கே கிடையாது, எனக்கு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம வாயில் அந்த ஒரு வார்த்தை வந்துடும், விச் மீன்ஸ் நம்ம டவுன் டு அர்த் பர்சன் அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்கு அது வந்து பர்பஸாகவே நம்ம வந்து அதை பண்ணுவோம் இல்லையா? என்ன காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாலும் என்ன ஒரு தப்பு பண்ணாலும் ஃபஸ்ட்டு நம்மளை வந்து டவுன் பண்ணிப்போம். ஆனால் சில பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா, அவங்க ஓப்பனாகவே தேங்க்யூ, அவங்களுக்கு என்ன காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாலும் யா தேங்க்யூ ஸோ மச், ஆமாம் நான் அப்படி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஏன்னா தப்பித்தவரை கூட நம்ம வாயிலிருந்து அந்த நெகட்டிவான ஒரு வார்த்தை வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்றவங்கக்கிட்ட காமிக்கிற அந்த ஒரு கேர், மிஸ்டேக் பண்ணிட்டியா இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிற நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சோ தெரியாமையோ லைஃப்லேயோ இல்லை ஒர்க்லேயோ பண்ணும்போது நம்மளே ஏன் கீழே போட்டு மிதிக்கிறோம் அப்படின்னு எனக்கேயாவது நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்களா? ஸோ ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை பண்ண முடியுதுன்னா அதை ஃபஸ்ட்டு ஏன் நமக்கு பண்ண மாட்டோன்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு. ஏன்னா நான் நிறைய டைம் அப்படி பண்ணியிருக்கேன், இந்த காம்ப்ளிமெண்ட் விஷயத்துலேயே நான் வந்து பண்ணியிருக்கேன். நிறையா யாராச்சும் ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட, ஆ இதுவா அது பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது, இது தானாகவே வந்துடும் இல்லை, நம்ம வேணுன்ட்டே பண்ண மாட்டோம், அது நம்மளோட நேச்சராகவே வந்து ஆயிடுச்சு. பட் இனிமேல் அந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ண வேண்டாம். நம்ம மிஸ்டேக் பண்ணால் கூட, நம்ம ஒர்க்லேயோ இல்லை லைஃப்லேயே கூட ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் கூட, இட்ஸ் ஓகே இவ்வளோ பண்ணிட்டோம் இதை நம்ம மாற்ற மாட்டோமா அப்படின்ற ஒரு தாட் நமக்கு எனக்கு வருதோ அப்போ தான் நம்மளோட லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை ரொம்ப போட்டு மைண்டில் எதுவும் எடுத்துக்காதீங்க, அண்ட் கூலாகவே இருங்க, எப்பயும் சில்லாகவே இருப்போம். மற்றவங்க காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தா அதை நம்மளோட மைண்டை அக்செப்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள். இனிமேல் ஓகே தேங்க்யூ அப்படின்ற வார்த்தையை தவிர சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, சரியா? இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்குது, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ட்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். எஸ், நம்மளை நம்ம என்றைக்குமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
1: நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அது லெவன்டு மசாலா கெஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
1: எது? மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: இன் அசோசியேஷன் வித்
4: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நீங்கள் கண்டிப்பாக நினச்சிருப்பீங்கல்ல, நம்ம முன்ன மாதிரி கிடையாது. முன்னாடி பயங்கரமாக கோவப்படுவோம், இப்போ ரொம்ப அமைதியாகிட்டோம். முன்னாடி எதுக்கெடுத்தாலும் அழுவோம், இப்போ வந்து அழுகே வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீலாக இருக்கா? ஸோ என்ன அப்படின்னா, இந்த ஜட்ஜ்மெண்டல் மைண்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல. நான் ஜட்ஜ்மெண்டல் மைண்ட்னா அவங்க எல்லாத்தையும் டாலரேட் பண்ணிகிட்டு இருக்கணுமா, நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கோணத்தில் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஒரு பர்சனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் இல்லையா, அவங்க இப்போ டென்ஷனாக இருக்காங்க அதனால அப்படி நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. பட் எல்லா டைமுமே வந்து அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு நமக்கு கிடையவே கிடையாது. பிகாஸ் எந்த அளவுக்கு அவங்கள புரிஞ்சுக்கிறோமோ அதே அளவுக்கு நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்பலாம் யாரையும் வந்து டாலரேட் பண்ணி போகணுன்னு அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து மேரேஜாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும். ஸோ எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா போகணும் அப்படின்னா அதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ கண்டிப்பாக அதை பற்றி நம்ம திங்க் பண்ணோம் இல்லையா. சில நேரங்களில் நம்ம வந்து அதை மறந்து போயிடுவோம். இட்ஸ் ஓகே பரவாயில்ல, இவங்க எப்போவுமே இப்படி தான் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா எப்போயுமே மற்றவங்க பண்ணுற ஒரு விஷயத்தை தாங்கிட்டு இருக்கணும்னு நமக்கு அவசியமே கிடையாது இல்லையா. ஏன்னா அதுதான் பீப்புள் வந்து ரொம்ப கிராண்டடாக வந்து எடுத்துப்பாங்க. அதுக்கான ஸ்பேஸ் சொல்லுவாங்கல்ல, எதுவும் வந்து ஊசி இடம் கொடுக்காம அந்த த்ரெட் வந்து நுழையாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளே எல்லா ஸ்பேஸும் வந்து கொடுத்துருவோம். அப்புறம் எல்லாருமே சேர் போட்டு நம்ம தலையில் உட்காரும்போது என்னென்ன போச்சு, நம்ம கொஞ்சம் அதிகமாக வந்து அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டோமோ அப்படின்ட்டு. ஸோ விச் இஸ் டேஞ்சர். ஸோ நான் ஜட்ஜ்மெண்டலாக இருக்கிறது வேற, எல்லாத்தையும் டாலரேட் பண்ணிட்டு இருக்கிறது வேற, ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. ஒரு பர்சன் ரொம்ப பிடிச்சிச்சு எப்போவுமே அவங்க அப்படி கிடையாது, இன்றைக்கி தான் வந்து அப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட் கேஸ் இல்லையா. எப்போவுமே ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை வச்சே வந்து நம்ம ஒருத்தவங்களை வந்து இது பண்ணக்கூடாது, இவங்க இப்படி தான் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் பண்ணவே கூடாதுன்றதான் என்னோட ஒரு ரிக்வெஸ்ட். அவங்க உங்களுக்கு நெருக்கமானவங்களாக இருக்கலாம், இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, நம்ம ஏன் இந்த ஒரு விஷயத்தில் வந்து அவங்கள தப்பாக எடுக்கணும்னு நினைக்காம வந்து நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா நான் 1000 நல்ல விஷயம் பண்ணியிருப்போம், ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து ஹர்ட் பண்ணியிருக்கோம், இல்லை வந்து தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பிரேக் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிரேக் ஆகிடும், லவ்வும் பிரேக் ஆகிடும். அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? ஸோ சட்டுப்புட்டுன்னு முடிவெடுக்கிறத விட்டுட்டு எப்போவுமே வந்து நம்மளோட மைண்டை கொஞ்சம் கூலாக மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணலாமா? எப்போவுமே வயசாச்சுன்னா வந்து மெச்சூரிட்டி வந்துடும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு சிச்சுவேஷன் வரும்போதும், லைஃப்பில் ஒவ்வொரு சிச்சுவேஷன் வரும்போதும் அந்த ஃபேஸை நம்ம தாண்டுறோம்ல, அப்போ தான் அந்த மெச்சூரிட்டி வந்து கூடுதுன்னு நினைக்கிறேன். யா, இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: We'll be back after a short commercial break.
2: சிறுத்தையின் தமிழில்

நிலங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஓகே, வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழசம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. எல்லாரும் நிறையா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். உங்களுக்கும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் ஞாபகம் வந்துச்சு, உங்கள் லைஃப்பில் இதே மாதிரி நடந்திருக்கு, அதை நீங்கள் எப்படி சரி பண்ணீங்க அப்படின்றதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியோ அஃபீஷியல் அப்படின்னா இருக்கேன். அண்ட் 89.4 தமிழ்எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்தாலுமே லோன்லியாக ஃபீல் பண்ணுற நேரத்தில் டக்குன்னு நீங்கள் தமிழ்எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு கேட்கும்போது உங்களுக்கு அந்த லோன்லினஸ்ஸே வந்து தெரியாது. பிகாஸ் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வரும், ஆன் டைம் நியூஸ் வரும், அண்ட் நாங்கள் இருக்கோம். நீங்கள் யூஏயில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரிலீஸ் ஆக போகிற புதுப்படத்துக்கெலாம் கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் வந்து உங்களுக்கு எப்போவுமே நடக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்போம். அண்ட் இப்போது எங்கே போயிட்டு இருந்தாலும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு ரீச் ஆகிடுங்க. வீட்டிலலாம் கால் பண்ணி பேசிடுங்க. சமத்தா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு இதே டைமில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வந்து நம்ம பேசலாம். எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பாய். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. சாரி, கேட்டு முடிச்சிட்டீங்க. நாளைக்கு வரேன். அன்புடன் நான் ப்ரியா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: சிலு சிலு வென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மணல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மன

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. தாராபுரம் தொகுதியில் 80.31% வாக்குகளும் மதுராந்தகம் தொகுதியில் 85.97% பதிவாகின. மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளில் கடந்த பொதுத் தேர்தலை விட இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு குறைவடைந்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலின் போது தாராபுரத்தில் 6 மணி நிலவரப்படி 89.99% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இதேவேளை மதுராந்தகம் தொகுதியில் 92.28% வாக்குகள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவாகியிருந்தன. இத்தேர்தலில் 6.38% வாக்குகள் குறைந்துள்ளன. மதுராந்தகம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அக்டோபர் 9 எண்ணப்பட உள்ளன. பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு, சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட தங்களது வாழ்வாதார உரிமைகளுக்காக அறவழியில் போராடிய செவிலியர்களை காவல்துறையை கொண்டு கைது செய்த தாவேக்கா அரசின் அராஜக நடவடிக்கைகளுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தெரிவித்தார். கண் துடைப்புக்கு வழங்கிய வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு முதுகில் குத்தும் தாவேக்கா அரசின் துரோகத்துக்கு செவிலியர்கள்தான் தற்போதைய இரையா என்று அவர் வினவியுள்ளார். போராடும் செவிலியர்களுடன் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட மனம் வராத துரோக தாவேக்கா அரசுக்கு ஈவு இரக்கமின்றி அவர்களை கைது செய்ய மட்டும் எப்படி மனம் வந்ததோ என்றும் அவர் வினவியுள்ளார். போராடிய செவிலியர்களின் பிரதிநிதிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துச் செல்வதாக கூறி கைது செய்ததாக அவர்களது சட்ட ஆலோசகரே குற்றஞ்சாட்டியிருக்கின்றார் என்றும் முன்னாள் முதல்வர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து போராட்ட களத்தில் இருந்த செவிலியர்களும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சியாக இருக்கும் போது போராட்ட களத்துக்கு சென்று ஆதரவு, தேர்தல் வந்தபோது பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி, ஆட்சிக்கு வந்ததும் அதே கோரிக்கையை முன்வைத்தால் காவல்துறை நடவடிக்கை, முரண்பாட்டு மூட்டையாக விளங்கும் முதலமைச்சர் விஜயும் அவரது நிர்வாக திறனற்ற துக்ளக் நடவடிக்கைகளுக்கு முட்டுக் கொடுக்கும் அதிமேதாவி அமைச்சர்களும் இப்போது என்ன சொல்லப் போகின்றார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை செயலாளராக இருந்த திரு சங்கர் ஐஏஎஸ் அவர்கள் தொல்லியல் ஆணையராக பணியிடமாற்றம் செய்யப்பட்டு 1 மாதம் ஆகப் போகின்றது. ஆனால் இப்போது வரை வேளாண் துறைக்கு முழு நேர பொறுப்பில் புதிய செயலாளர் நியமிக்கப்படாமல் காலம் தாழ்த்தப்படுவது உழவர் பெருமக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனி நிதிநிலை அறிக்கையை கொண்ட வேளாண் துறை போன்ற ஒரு முக்கிய துறைக்கு முழுநேர பொறுப்பில் செயலாளர் கூட இல்லாமல் இருப்பதை என்ன காரணம் சொல்லி இவர்கள் நியாயப்படுத்த முடியும் என்று அவர் வினவியுள்ளார். தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுமே பயிர்க்கடன் தள்ளுபடியில் மோசடி செய்தார்கள். இயற்கையால் குறுவை பொய்த்தது. தாவேக்கா அரசின் சிந்தனையற்ற செயற்பாட்டால் சம்பா சாகுபடியும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றது. இப்படி தொடர் ஏமாற்றங்களால் விரக்தியில் உள்ள விவசாய பெருமக்கள் தமிழ்நாடெங்கும் போராடி வருகின்றனர் என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி அறவழியில் போராட்டம் நடத்திய செவிலியர்களின் மீது தாவேக்கா அரசின் காவல்துறை அரங்கேற்றியுள்ள அராஜகம் கொடூரத்தின் உச்சம் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்தியுள்ளார். பாசிசம், பாயாசம் என ரைமிங் வசனங்கள் பேசிய முதல்வரின் கையில் இருக்கும் காவல்துறை உயிர்காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள செவிலியர்கள் மீது நடத்தியுள்ள பாசிச அக்கிரமத்தை எப்படி இந்த ரீல்ஸ் முதல்வர் நியாயப்படுத்துவார் என்றும் அவர் வினவியுள்ளார். ஆட்சிக்கு வருவதற்கு முன் இதே செவிலியர்கள் முன் நின்று உங்கள் கட்சி நிர்வாகிகள் இன்றைக்கு அமைச்சராக இருப்பவர்கள் பேசியது எல்லாம் நினைவில் இருக்கின்றதா என்றும் அவர் வினவியுள்ளார். ஆட்சிக்கு முன் ஒரு பேச்சு, ஆட்சிக்கு பின் அதற்கு மாறான செயல் என்பதுதான் மாற்றமா என்றும் அவர் விமர்சித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: ஹோர்மூஸ் நீரிணைய பனாமா நாட்டுக் கொடியுடன் சென்ற எம்டி ஆன் பீஸ் என்ற வர்த்தக கப்பல் மீது இன்று தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் கப்பலில் இருந்த 12 பணியாளர்கள் காயமடைந்துள்ளனர். அவர்களில் 11 பேர் இந்தியர்கள் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கப்பலில் மொத்தமாக 19 பணியாளர்கள் இருந்த நிலையில் அவர்களில் 17 பேர் இந்தியர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த பணியாளர்கள் ஓமன் ஐஸ்லாந்து அதிகாரிகளின் உதவியுடன் கப்பலில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். அவர்கள் தற்போது ஓமனின் கசாப் நகரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காயமடைந்த பணியாளர்களை மீட்டு மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்கு உதவிய ஓமன் அதிகாரிகளுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் நன்றி தெரிவித்துள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை உலகின் முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றாக உள்ள நிலையில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதல் பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பு பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலகலை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் தலைவர்களை போலீசார் கைது செய்தனர். ஆகாசவாணி வளாகத்துக்குள் இந்தியா கூட்டணி கட்சியினர் இன்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் தரப்பு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை சந்திக்க வேண்டும் என விரும்புவதாக ராகுல்காந்தி தெரிவித்தார். ஆனால் அந்த சந்திப்புக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இதனையடுத்து தங்களது போராட்டம் தொடரும் என ராகுல்காந்தி தெரிவித்தார். மேலும் ஆகாசவாணி வளாகத்துக்குள் போராடுவது போலீசாருக்கு சிக்கல் என்றால் வேறு இடத்தில் போராட அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அது பலன் தரவில்லை. இந்நிலையில் சுமார் 8 மணி அளவில் ஆகாசவாணி வளாகத்தில் இருந்த ராகுல்காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினரை வெளியேற்றினர். அதற்கு ராகுல் மறுப்பு தெரிவித்த நிலையில் அவரை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி வேனில் ஏற்றினர். அவருடன் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தியும் இருந்தார். இலங்கை கடல் எல்லைக்கு அருகே சர்வதேச கடற்பரப்பில் உள்ள ஈரானிய கப்பல்கள் தொடர்பில் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டே அரசாங்கம் தீர்மானம் எடுக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் தெரிவித்தார். வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்று கருத்து தெரிவித்த அவர், இந்த கப்பல்கள் தொடர்பில் ஏதேனும் முடிவெடுப்பதற்கு முன்னர் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய சாத்தியமான விளைவுகள் குறித்து அரசாங்கம் கவனமாக பரிசீலிக்கும் என்றார். இலங்கை கடற்பரப்புக்கு அருகில் உள்ள ஈரானிய கப்பல்களுக்கு உதவியோ வசதிகளோ அளித்தால் இலங்கை 2 நிலை தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டிருந்த நிலையிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்தார். அமெரிக்க தடைகளுக்கு மத்தியில் பல நாட்களாக சிக்கியுள்ள இந்த கப்பல்கள் உணவு உள்ளிட்ட அவசர உதவிகளை கோரியுள்ள போதிலும் அரசாங்கத்தின் அனுமதியின்றி சேவைகளை வழங்க முடியாது என்று உள்ளூர் கப்பல் முகவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், எந்தவொரு தரப்பின் அழுத்தங்களுக்கும் கட்டுப்படாமல் இலங்கை தனது தேசிய நலன்களை முன்னிறுத்தியே செயற்படும் என்று கூறினார். அபுதாபியில் விமான நிலைய பயணத்தை எளிதாக்கும் வகையில் அபுதாபி ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையம் அபுதாபி விமான நிலையங்களுடன் இணைந்து 800 புதிய டாக்ஸிகளை போக்குவரத்து வலையமைப்பில் சேர்த்துள்ளது. அபுதாபியில் உள்ள ஜாயத் சர்வதேச விமான நிலையத்திற்கு வரும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் பயணிகளுக்கான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள 800 டாக்ஸிகளில் 500 சொகுசு டாக்ஸிகள் விமான நிலைய பயணிகளுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயணிகளுக்கு கூடுதல் போக்குவரத்து வாய்ப்புகள் கிடைப்பதுடன் அதிக பயணிகள் வருகை தரும் உச்ச நேரங்களில் ஏற்படும் தேவையையும் சமாளிக்க முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 300 டாக்ஸிகள் அபுதாபி நகரின் பொதுவான டாக்ஸி வலையமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளன. இவை விமான நிலையத்துக்கு செல்லும் பயணிகளின் தேவையையும் குறிப்பாக அதிக பயணிகள் இருக்கும் பரபரப்பான காலகட்டங்களில் ஏற்படும் கூடுதல் தேவையையும் பூர்த்தி செய்ய உதவும். ராசல்கைமா மற்றும் கேரளத்தின் கோழிக்கோடு இடையே தினசரி நேரடி விமான சேவையை ஏர் அரேபியா மீண்டும் தொடங்க உள்ளது. எதிர்வரும் அக்டோபர் 16 தேதி முதல் மீண்டும் விமான சேவை தொடங்க உள்ளதாக ஏர் அரேபியா அறிவித்துள்ளது. இதன் மூலம் ராசல்கைமாவுக்கும் கோழிக்கோட்டுக்கும் இடையிலான நேரடி விமான இணைப்பு மீண்டும் ஏற்படுத்தப்பட உள்ளது. ராசல்கைமா மற்றும் கேரளத்தின் கடலோர நகரமான கோழிக்கோடு இடையே நேரடி விமான போக்குவரத்து வழங்கப்படும் என்று ஏர் அரேபியா இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டரஸ் 3 பயணமாக பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தை சென்றடைந்துள்ளார். இந்த பயணத்தின் போது பிரதமர் ஷெஹபாப் ஷெரீப், வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது இஷக்தார் உள்ளிட்ட மூத்த பாகிஸ்தான் அதிகாரிகளுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். குட்டரஸ் இஸ்லாமாபாத் வந்தடைந்ததை பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு உறுதி செய்துள்ளது. இந்த பயணத்தின் போது ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான விவகாரத்தில் பாகிஸ்தான் மேற்கொண்டு வரும் தூதரக மற்றும் மத்தியஸ்த முயற்சிகள் குறித்து குட்டரஸ் கலந்துரையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மத்தியஸ்த முயற்சிகளில் பாகிஸ்தான் முக்கிய பங்காற்றி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான் இடையே போரை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் மேற்கொண்டுள்ள மத்தியஸ்த முயற்சி அந்த நாடு சர்வதேச அளவில் நம்பிக்கைக்குரிய நாடாக இருப்பதை வெளிப்படுத்துவதாக அவர் கூறினார். மேலும் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட நிலையில் உள்ள நாடுகளாலும் பாகிஸ்தான் நம்பப்படுகின்றது என்றும் குட்டரஸ் குறிப்பிட்டார். மத்திய கிழக்கில் தொடரும் மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அமைதி மற்றும் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தினார். சவுதி அரேபியாவின் ஜசான் மற்றும் நஜ்ரான் சர்வதேச விமான நிலையங்களை இலக்கு வைத்து ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய இரண்டு தாக்குதல்களுக்கு வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் பொதுச் செயலாளர் ஜாசிம் முகமது அல் புதைவி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜசானில் உள்ள கிங் அப்துல்லா பின் அப்துல்லசீ சர்வதேச விமான நிலையம் மற்றும் நஜ்ரான் சர்வதேச விமான நிலையத்தின் வசதிகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். விமான நிலையங்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் உட்கட்டமைப்புகளை குறிவைப்பது மிகவும் ஆபத்தான வகையில் பதற்றத்தை அதிகரிக்கும் நடவடிக்கை என அல் புதைவி குறிப்பிட்டார். இது சர்வதேச சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை வெளிப்படையாக மீறும் செயலாகும் என்றும் அவர் கூறினார். மேலும் இதுபோன்ற தாக்குதல்கள் பொதுமக்களின் பாதுகாப்புக்கும் விமான போக்குவரத்தின் பாதுகாப்புக்கும் நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன என்றும் அவர் எச்சரித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஹர்மன்பிரீத் கவுர் சர்வதேச கிரிக்கெட்டின் மூன்று வடிவங்களில் இந்திய அணி தலைவி பதவியில் இருந்து விலகியுள்ளார். தனது முடிவை அவர் தனது இன்ஸ்டாகிராம் பதிவு மூலம் அறிவித்தார். கேப்டன் பதவியில் இருந்து விலகியதுடன் அணியை நல்ல நிலையில் விட்டுச் செல்வதாகவும் இனி மீண்டும் கிரிக்கெட் மீதான காதலுக்காக விளையாட தயாராக இருப்பதாகவும் ஹர்மன்பிரீத் கவுர் தெரிவித்தார். 37 வயதான ஹர்மன்பிரீத் கவுர் இந்திய அணியை 5 டெஸ்ட் போட்டிகள், 51 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 155 T20 சர்வதேச போட்டிகளில் கேப்டனாக வழிநடத்தியுள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற ஒருநாள் உலக கோப்பையில் இந்திய மகளிர் அணியை வழிநடத்தி அணிக்கு முதல் உலக சாம்பியன் பட்டத்தை பெற்றுத்தந்த பெருமைக்குரியவராவார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய மகளிர் அணி தொடர்ந்து இரண்டாவது முறையாக தங்கப்பதக்கம் வென்றபோது அந்த அணியை வழிநடத்தியதே ஹர்மன்பிரீத்தின் அணித்தலைவியாக கடைசி போட்டியாக அமைந்தது. இந்தியன் பிரீமியர் லீக் 2027 சீசனுக்கு முன்னதாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக சவுரவ் கங்குலி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனம் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் இன்று பிற்பகல் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தமது சமூக வலைதள பதிவின் மூலம் கங்குலி தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்பதை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்தது. இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான சவுரவ் கங்குலி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் நிர்வாகக் குழுவில் ஏற்கனவே முக்கிய பொறுப்புகளை வகித்த அனுபவம் கொண்டவராவார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982. 89.4
1: 89.4 Tamar FM. Tamar FM. Namma radio, namma music.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒலியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: che se bude to ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: You are listening to 89.4 Tamil FM.

அதாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனச காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

0: my life.
1: For my people.
2: பேசுவேன் நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேட்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
2: மசாலா கஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
1: இன் அசோசியேஷன் வித்
3: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th அக்டோபர், happening at Grand Millennium

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல நாரடி கேக்க. நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி?
2: ஹா.
1: ஹாரர்?
2: ஹா.
1: சஸ்பென்ஸ் த்ரில்லர்?
2: ஹா.
1: த்ரில்லர்?
0: ம். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: Are you feeling comfortable?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
4: Brought to you by Anathangam Golden Diamonds. Onka Veetu Koluva, Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.
5: 89.4 Tamil FM. Namma radio, namma

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: கஷ்டப்படுற ஜீவனை சாவடிச்சா அது கருணை கொலை. நான் கருணைய பார்த்தாலே கொலைதான்டா.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம். 89.4.